நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 பாத்ரபத மாதம் 18 தேதி 2026 ஆண்டு செப்டம்பர் திங்கள் 9 நாள் இன்று புதன்கிழமை மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 42 நொடி.

நாலூர் குரல். நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர், பயனில சொல்லாமை நன்று. பயனில சொல்லாமை எனும் அதிகாரத்தில் 197வது அமைந்துள்ள இக்குறட்பாவின் பொருள், அறமில்லாதவற்றை சொன்னாலும் சொல்லலாம், சான்றோர் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருத்தல் நன்மையாகும். மீண்டும் இக்குறட்பா நம் நினைவிற்கு. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர், பயனில சொல்லாமை நன்று. இனி தொடர்வது நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இரா குலசிலன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். அழிந்து வரும் மீன்வளம் காப்போம். வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. நிகழ்ச்சியில் தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் இரா தமிழரசி அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ, நீரிழிவு நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. எட்டு மணிக்கு காலம் வரைந்த காவியம், கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை. வழங்குகிறார் முனைவர் சி அருணன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். 8:30 கணபதி உலா. திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோயில் உரை சித்திரம். எழுதியவர் எம் மலர்விழி அவர்கள். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:45 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு, பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா. நெறிப்படுத்துகிறார் வித்யா அவர்கள். 12:00 உழைப்பவர் அரங்கம். நகை கைவினை தொழில் செய்யும் புதுச்சேரி முதலியார்பேட்டை முதுகலை பயிற்சியாளர் கைவினை கலைஞர் ஜி ஷர்மிளா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். பனிரெண்டு பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்கள் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், பெண்களும் ஊட்டச்சத்து உணவும் குறித்து புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் மனையியல் துறை தலைவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர் மலர்விழி ரவி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் ஓ எஸ் அருண் அவர்கள் பாட்டு இடம்பெறும். 4:00 கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா, திரைக்கதை மற்றும் இயக்கம் வசந்த். 5:00 பொன்மாலை பொழுது கண்மணி என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர்

நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரை இசை, 6:10 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், இரவு 7 மணி முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணி முதல் 8:57 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்தும் அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி நிலைய மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: underlining that the relationship between the two countries is based on shared history, culture and faith. Mr. Singh arrived in Colombo yesterday on his maiden three-day visit to hold talks with Sri Lanka's top leadership. He made the remarks during an interaction with the Indian diaspora. He said both nations share close cultural and civilizational ties, which have provided a strong foundation for the growth of the bilateral relationship. Chief of the Naval Staff, Admiral Krishna Swaminathan, will be on an official visit to Australia and New Zealand beginning today. During the visit, Admiral Swaminathan will hold bilateral discussions with the senior leadership of the Royal Australian Navy and engage with senior Australian defence leadership. He will also visit key operational and training establishments and interact with personnel of the Royal New Zealand Navy and officers undergoing professional military education in New Zealand. The Chief of the Naval Staff will hold discussions with the senior leadership of the Royal New Zealand Navy and engage with senior New Zealand defence leadership. The engagements will focus on further strengthening operational interaction, information sharing, training and professional exchanges between the two navies. Indian para-archers will be in the hunt for multiple medals at the World Archery Para Series in Ahmedabad today as they compete in several gold and bronze medal matches across different events. In the para-recurve mixed team gold medal match, India's Bhavna and Harvinder Singh will take on China's Liang Qirong and Xie Lei in the final. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 நிமிடம். ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
2: பொறுப்பு மற்றும் கடமை ஆகிய இரண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்றாலும் அவற்றுக்கிடையே நுட்பமான வேறுபாடு உண்டு. கடமை என்பது சமூகம், சட்டம் அல்லது விதிமுறைகளால் நமக்கு வழங்கப்பட்ட செயல். பொறுப்பு என்பது ஒரு செயலின் விளைவுகளுக்கு தானே முழுமையாக பொறுப்பேற்கும் மனநிலை. கடமை வெளிப்புறத்திலிருந்து கட்டாயப்படுத்துவது, பொறுப்பு மனதிலிருந்து தானாக எழுவது. கடமை மீறினால் தண்டனை அல்லது விமர்சனம் தோன்றும், பொறுப்பை மீறினால் மனசாட்சி உறுத்தும். கடமை என்பது என்ன செய்ய வேண்டும் என்பதை குறிக்கிறது, பொறுப்பு என்பது அதை எப்படி உணர்வோடு செய்கிறோம் என்பதை குறிக்கிறது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என தனி மனித பொறுப்பை உரைத்தார் கணியன் பூங்குண்டனர். பொறுப்பை கொடுங்கள், அப்போது வலிமையற்றவனும் வலிமை மிக்கவனாவான், அறிவற்றவனும் அறிவுடையவனாவான் என்பது விவேகானந்தர் வாக்கு. சிலர் இயல்பாகவே பொறுப்புணர்ச்சி உடையவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு அனுபவத்துக்கு பின்தான் பொறுப்புணர்ச்சி வரும். சிலர் பொறுப்புணர்வு இல்லாமலேயே வாழ்வார்கள். பொறுப்புணர்ச்சி தான் ஒருவரின் மீதான மதிப்பை உருவாக்குகிறது. நேரம் தவறாமை, விதிமுறைகளை பின்பற்றுதல், பதவிக்கு ஏற்ற பொறுப்புணர்ச்சியுடன் பணியாற்றுதல் என வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பொறுப்புணர்வு யாவருக்கும் தேவை. சிலர் பொறுப்புகளை தாமே எடுத்துக்கொள்வார்கள். சிலர் கொடுத்தாலும் அதன் மதிப்பை உணர்வது இல்லை, அதன்படி நடப்பதும் இல்லை. வெற்றிகளுக்கு பொறுப்பேற்பது போல தோல்விகளுக்கும் பொறுப்பேற்பவர்கள் சிலரே. குழந்தைகள் நடைபழகும் போது கீழே விழுவது இயல்பு. அவ்வாறு விழுந்து அழும் குழந்தைகளை அவசரமாக ஓடிச் சென்று தூக்கி அன்பை பொழிந்து அக்குழந்தைகளிடம், உன்னை யார் கீழே விழ வைத்தது? இந்த தரைதானே, இதோ தரையை அடிக்கிறேன் பார் என குழந்தையை சமாதானப்படுத்தும் பெற்றோர் சிலர் உண்டு. அந்த குழந்தை அப்போதே தன் தவறுக்கு இன்னொருவர் பொறுப்பேற்க வேண்டும் என முடிவு செய்து விடுகிறது. குழந்தைகள் தவறு செய்த போது அவர்களை திட்டாமல் அந்த தவறை அவர்களுக்கு புரிய வைக்கும் பெற்றோர்களால் தான் பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளை வளர்க்க முடியும். சொல்லுவது யாருக்கும் எளிய என்றாலும் சொல்லியவாறு செயலில் காட்டுவது அரிது. கடமையை மீறுவதற்கான சூழல்களிலும் சிலர் கடமையை மீறாமல் சூழ்நிலைகளை தன்வசப்படுத்துவது உண்டு. கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகு. கடமைக்கும் பொறுப்புக்கும் இடையே உள்ள தொடர்பையும் அவற்றுக்கு இடையேயான சமநிலையையும் தன் கடமை அல்லது எடுத்துக்கொண்ட செயல் கெட்டுவிடாமல் அதே நேரத்தில் அன்பும் இரக்கமும் கொண்டு செயல்பட வல்லவருக்கு உலகம் உரிமையுடையது என்றார் திருவள்ளுவர். நமக்கு அளிக்கப்பட்ட பணி அல்லது சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு செய்ய வேண்டிய முதன்மை செயலை செவ்வனே செய்து முடிப்பது கடமை. கடமையில் எந்தவித தொய்வும் அல்லது விதிமீறலும் இருக்கக்கூடாது. வெறும் இயந்திரத்தனமான விதிகளை மட்டுமே பின்பற்றாமல் மனிதநேயத்தோடும் பிற நலனை கருத்தில் கொண்டும் அதன் விளைவுகளை உணர்ந்து செயல்படுவோரே பொறுப்புணர்வு உடையவர்களாவர். தனி மனித பொறுப்புகள் சேர்ந்துதான் சமூக பொறுப்பாக வெளிப்படுகிறது. பல நாடுகளில் குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்கும் முன் நல்ல பழக்க வழக்கங்களையும் நாட்டின் சட்டதிட்டங்கள், சாலை விதிமுறைகள், சக மனிதர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையே கற்பிக்கின்றனர். சட்டத்திட்டங்களால் மட்டுமே

0: ஒரு நாடு உயர்வடைவதில்லை. கடமையை உணர்ந்து அதை பின்பற்றும் மக்களால் தான் அந்த நாடு பெருமை பெறும். ஒரு மருத்துவரின் பொறுப்பின்மை உயிரை பறிக்கும். ஒரு வழக்கறிஞரின் பொறுப்பின்மை அப்பாவியை தண்டிக்கும். ஒரு பொறியாளரின் பொறுப்பின்மை கட்டிடங்களையே தகர்க்கும். நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேல்மிகு தானை வேந்தர்க்கு கடனே என்று பாடினார் மோசி கீரனார். பரந்த இடத்தை கொண்ட உலகம் வேந்தனாகிய உயிரை கொண்டுள்ளது. அதனால் இந்த உலகத்தாருக்கு நெல்லும் உயிரன்று, நீரும் உயிரன்று, இவ்வுலகிற்கு தானே உயிர் என்பதை அறிந்து அதற்கேற்ப மக்கள் நலனில் ஆர்வமுடையவனாக இருத்தல் அரசனுக்கு கடமையாகும் என்பது இப்பாடலின் பொருள். கடமையை மறப்பதும் கடமையை மீறுவதும் பெருமையல்ல. நமது தோல்விகளுக்கு பிறரை குற்றம் சாட்டுவதும் சூழ்நிலையை குறை சொல்லுவதும் எளிது. ஆனால் என் வாழ்க்கையின் உயர்வுக்கு நான் மட்டுமே பொறுப்பு என நாம் என்று உணர்கிறோமோ அன்றே நமது வெற்றி பயணம் தொடங்குகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 6:15.

இதுவரை ஒலித்தது தெய்வீக ராகம். இனி தொடர்வது சேவை செய்தி. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆவணி திருவிழாவில் இன்று 10 நாளாக காலை 7 மணிக்கு மேல் தேரோட்டம், திருத்தேர் வடம் பிடித்தல், விநாயகர் அம்பாள் தனித்தனி மரத்தேர்களில் ரத வீதி விழா நடைபெறும். சேவை செய்தி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 23 நாள் புதன்கிழமை, நேரம் 6:35:14. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

சரி, வாழைக்கட்டை வாங்க. நம்ம நிலத்து வழியா குறுக்கால போய் பஸ்ஸை பிடிச்சியா டவுனுக்கு போவோம். கூட அழைச்சிக்கிட்டு போலான்னா மாமன் பிள்ளைய இன்னும் காணோம். சரி, கொஞ்சம் தூரம் நடந்து போவோம்.

0: உன்ற பாட்டு கேக்குறதுக்காக நாங்க தண்ணி எடுக்கிறது விட்டு போட்டு வந்து நின்று இருக்கா, நீ பாட்டுக்கு பாட்டை பசுக்கு நிறுத்தி பாட்டிய. உன்ற மாம்பிள்ள வந்தாதான் பாடுங்க. ஆமா,
1: கேளுக்கு
0: அதை பாடு.

0: மகிழ்ச்சியா பாட்டு பாடிட்டு போற, எங்க போற நீ?
1: காத்தமுத்த, வாழை தோப்பு வைக்கலான்னு ஆசை, அதான் வாழை கட்டு வாங்கலான்னு டவுனுக்கு போறேன் பா.
0: ஓஹோ, வாழை கட்டை வாங்கி நீ வந்து வாழை தோப்பு வைக்க போற?
1: ஆமா, பின்ன வாழை தோப்பு வைக்கிறது வாழை கட்டை தான் வாங்கணும்.
0: எப்பா இன்னும் அந்த காலத்துல இருக்கிற?
1: என்னப்பா சொல்ற?
0: வாழை நாத்தா கிடைக்குதுப்பா.
1: என்னது சவுக்கு நாத்து, நெல்லு நாத்து, கரும்பு நாத்து தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது என்ன வாழை நாத்து?
0: திசு வாழை சாகுபடி அப்படின்னு ஒரு முறை இருக்குப்பா.
1: என்னப்பா சொல்ற?
0: ஆமாப்பா, இப்படி ஒரு முறையில வந்து வாழை நாத்தெல்லாம் தயார் பண்ணி கொடுக்குறாங்கப்பா. எங்க கொடுக்குறாங்கன்னு கேக்குறியா?
1: ஆமா, அதான் கேட்கலான்னு பார்த்தா நீயே கேக்குற.
0: எப்பா, நம்ம பாண்டிச்சேரியில குறும்பாப்பேட்டில் கேவிகே அப்படின்னு இருக்கு இல்லையா, வேளாண் அறிவியல் நிலையம்.
1: ஆமா, ஐயங்குட்டி பாளையம் பக்கத்துல இருக்கு.
0: ஆமாப்பா, புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம். இங்க தான்ப்பா திசு வளர்ப்பு முறையில வாழையில நிறைய புரட்சி பண்றாங்க.
1: ஓஹோ, காத்தமுத்த, வாழைக்கட்டையில பண்றதை விட்டுட்டு எதுக்குப்பா இந்த விபரீத விளையாட்டெல்லாம்?
0: எப்பா இதுதான்ப்பா ரொம்ப நல்லது. வாழைக்கட்டையிலேருந்து நம்ம அடுத்த சந்ததியை உருவாக்கும் போது ஏற்கனவே அது நோயால பாதிக்கப்பட்டிருந்தா, அப்புறம் பூஞ்சான தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தா, நம்ம வாழை குலையில திரும்பவும் அந்த வியாதி வந்து எல்லாமும் பாதிப்புக்கு உள்ளாயிடும். ஆனா திசு வளர்ப்பு முறையில சிறந்த தாய் செடியில் இருந்து புதிய செடிகள் உருவாக்கப்படுகின்றன.
1: ஓஹோ,
0: அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா,
1: என்ன லாபம்?

0: சிறந்த குணநலன்கள் இருக்கக்கூடிய பயிர்களை நம்ம உற்பத்தி செய்ய முடியும்.
1: ஓஹோ,
0: அதனால 15-20% மகசூல் நமக்கு அதிகரிக்கும்.
1: ஓஹோ, இவ்வளவு விஷயம் இருக்கா?
0: ஆமாப்பா,
1: சொல்லு சொல்லு, மேல சொல்லுப்பா.
0: ஒண்ணு இல்லப்பா, இந்த குறும்பாப்பேட்டு வேளாண் அறிவியல் நிலையம் சொன்னேன் இல்லையா, இங்கு கட்டுப்படுத்தப்பட்ட தட்பவெப்ப நிலையில வரையறுக்கப்பட்ட உணவு ஊடகங்கள் அடங்கிய கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் குப்பிகள்ல தேர்வு செய்யப்பட்ட வாழை மர கன்றில் இருந்து எடுக்கப்பட்ட திசுக்களில் இருந்து சின்ன சின்ன செடிகளாக வளர்க்கறாங்க.
1: சரி, இது ஆராய்ச்சிக்கு வச்சுக்கிறாங்களா, விவசாயிகளுக்கும் கொடுப்பாங்களா?
0: நிச்சயமாப்பா, இந்த மாதிரி சிறு சிறு செடிகளை அவங்க வளர்த்து அதுக்கு பிறகு பசுமையகங்கள்ல குறிப்பிட்ட நாட்கள் வச்சிருந்து ஓரளவு வளர்ந்த பிறகு நம்மள மாதிரி விவசாயிகளுக்கு அவங்க விநியோகம் செய்யறாங்க.
1: ஓ, நல்ல சாவதான்.
0: ஆமாப்பா, குறைந்த காசுல வந்து நமக்கு அதை கொடுக்கறாங்க. திசு வளர்ப்பு முறை மூலமாக நமக்கு உற்பத்தி செய்யப்பட்ட வாழைக்கன்றுகள்ல இருந்து மொத்த வாழையுடைய வயசுல 20-30 நாளுக்கு முன்னாடியே அது மகசூலை நமக்கு கொடுத்துரும். அதனால நமக்கு அது ஒரு லாபம் இருக்குது.
1: பரவாயில்ல. காத்தமுத்த, திசு வளர்ப்பு முறைக்கு மண்ணு எப்படி இருக்கணும், வடிகால் வசதி எப்படி இருக்கணும், என்னென்ன ரகங்கள் எல்லாம் இருக்கணும், இத பத்தி கொஞ்சம் சொல்ல.
0: ஒண்ணு இல்லப்பா கருத்தமுத்து, திசு வளர்ப்பு முறைக்கு வடிகால் வசதி ரொம்ப முக்கியம்.
1: ஓஹோ,
0: ஏன்னா வந்து தண்ணி தேங்கி நின்றுடக்கூடாது. கார அமில தன்மை இல்லாத மண் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது.
1: என் மண்ணு அது போல மண்ணு தானே?
0: ஆமாப்பா, அதனால நீ பயிரிடலாம்.
1: சரி,
0: நிலத்தை நல்லா ஆழ உழவு செய்யணும்.
1: சரி,
0: அதிக வறட்சி அப்புறம் மழைக்காலங்கள்ல நடவு செய்வத கொஞ்சம் தவிர்க்கணும்.
1: ஓஹோ,
0: பச்சை வாழை ரகமா இருந்துச்சுன்னா 6-6 இடைவெளி, மற்ற ரகங்களுக்கு 6-8 அல்லது 7-7 இந்த இடைவெளியில இருக்கணும்பா. அப்புறம் குழிகளை நம்ம வெட்டுறோம் இல்லையா, அது 2-2-2, அதாவது ஆழம் அகலம் நீளம் இது எல்லாமே ஒரு 2 அடி இந்த அளவுல வச்சுக்கிட்டு மக்கிய தொழு உரம் ஒரு குழிக்கு 10 கிலோ, 1/2 கிலோ வேப்பம் பண்ணாக்கு,
1: சரி,
0: 20 கிராம் சூடோமோனஸ், அப்புறம் 20 கிராம் ட்ரைகோடெர்மா ஹார்சியானம் அப்படிங்கிற உயிரியல் நோய்க்கொல்லி,
1: ஓஹோ,
0: இதை நம்ம கலந்து அந்த குழியில இடணும்பா. இது போக 20 கிராம் ஃபியூரோடான் அல்லது போரேட் குருண மருந்த குழி வெட்டிய மேல் மண்ணோட நல்லா கலந்து குழிகளில் நிரப்பணும்பா.
1: ஓஹோ,
0: இப்போ உனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சா?
1: நல்லா புரிஞ்சுது.
0: இப்போ நீ என்ன பண்ற, குறும்பாப்பேட்டில் இருக்கக்கூடிய புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போற.
1: கதமுத்த, நான் போன வாரம் விவசாயிகளுக்கான ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன், அந்த இடம்லாம் எனக்கு தெரியும்.
0: ஓகே, இப்போ நீ அங்கே போய் இந்த திசு வளர்ப்பு முறையில் வளர்க்கப்பட்ட அந்த நாற்றுகளை வாங்கிட்டு வர. திசு வளர்ப்பு வாழை கன்றுகள் பிளாஸ்டிக் வைகள்ல இருந்தா அவங்க குடுக்கறாங்க.
1: சரி,
0: அதை வாங்கிட்டு வந்து அந்த பைய வந்து லேசா கிழிச்சு விட்டு குழியோட நடுவுல வச்சு மண்ணை நல்லா அணைக்கணும்பா. அப்புறம் நீர்ப்பாசனம் செய்யணும்.
1: சரி,
0: கோடை காலம் அப்படின்னு இருந்ததுன்னா மாலை வேளையில நடவு செய்யறது நல்லது. அதிக வெயில் இருந்துச்சுன்னா வாழைக்கன்றில் இருந்து புதிய இலை வெளிவர வரைக்கும் கொஞ்சம் நிழலோட்டமா வச்சுக்கிட்டோம்னா நல்லதுப்பா. ஏன்னா அதிக வெயில்ல அந்த செடி தாங்காது.
1: ஆமா,
0: மழைக்காலங்கள்ல நீர் தேங்கி நிற்காமல் வடிகால் வசதி கட்டாயம் தேவை.
1: ஓஹோ,
0: அப்புறம் வாழை குலை தள்ளிய பின் நிலத்தில் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் நம்ம.
1: ஓஹோ, காத்தமுத்த நல்லா தெளிவா சொல்லிக்கிட்டு வர. இந்த உர நிர்வாகம், நீர்ப்பாசனம் இதை பத்தி கொஞ்சம் நல்லா விவரமா சொல்லலாம்.
0: ஒண்ணு இல்லப்பா, மண் பரிசோதனை செஞ்சு நம்ம வயலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உரம் போடணும். பொதுவாக பார்த்தோம்னா 450 கிராம் யூரியா, 625 கிராம் சூப்பர் பாஸ்பேட்டு, 500 கிராம் மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் இந்த ரசாயன உரங்களை நடவு செஞ்ச 2-8 மாதத்துக்குள்ளார 3-4 தடவையா பிரிச்சு ஒவ்வொரு வாழைக்கன்றின் வளர்ச்சிக்கு ஏற்ப இட்டு அப்புறம் நீர்ப்பாசனம் செய்யணும். வாரத்துக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்யற மாதிரி இருந்ததுனாவே போதும்.
1: சரி,
0: ரசாயன உரங்களுடன் ஒரு மரத்திற்கு நல்ல மக்கிய தொழு உரம் 20 கிலோ, வேப்பம் புண்ணாக்கு 1/2 கிலோ, அசோஸ் பயிரிலும் 50 கிராம், பாஸ்போ பாக்டீரியா 50 கிராம், அப்புறம் ட்ரைகோடெர்மா ஹார்சியானம் 50 கிராம், சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் 50 கிராம், இதெல்லாம் இட்டோம்னா தரமான வாழைத்தார்கள் நமக்கு கிடைக்கும்பா.
1: ஓ, ரொம்ப சந்தோஷம்பா. காத்த முத்த
0: சொல்லுப்ப.

0: சொன்னா கருத்து முத்து,
1: நீ சொன்னதுல இருந்து நான் வாழை சாகுபடி அதிகமா பயிரிடலாம்னு வந்துட்டேன். ஏன் தெரியுமா, இந்த வாழைப்பழம் தான் வருஷம் முழு காய்ச்சிட்டே இருக்கும்பா, பணத்தை கொட்டிக்கிட்டே இருக்கும்.
0: ஆமாப்பா, வாழை மரம் கொள்ளையில நிக்க நிக்க காசு வீட்டுல கொட்டிக்கிட்டே இருக்கும்.
1: சரியா சொன்னப்பா.
0: ஏப்பா கருத்து முத்து, போகும்போது எனக்கு ஒன்றும் கொடுக்கலையே.
1: கொடுக்காம விட்டுருவா,
0: என்ன கொடுக்க போற?
1: காத்த முத்து, நம்ம ஊர்ல இல்லாத மரம் என் வீட்டு தோட்டத்துல இருக்க.
0: ஈச்ச மரம் இருக்கு.
1: ஆமா, கரெக்டா சொல்லிட்டுப்பா. இந்தப்பா ஈச்சம்பழம்.
0: எப்பா, ஈச்சம்பழத்துல நிறைய சத்து இருக்குப்பா.
1: ஆமா,
0: அதை சாப்பிட்டு வந்தோம்னா மலச்சிக்கலே இருக்காதான்.
1: கரெக்டா சொன்னப்பா.
0: இரும்பு சத்து அதிகமா இருக்குதான்.
1: அதனாலதான் எங்க வீட்டுல எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கும். உனக்கு அப்பப்ப கொடுக்குற, நீயும் ஆரோக்கியமா தான் இருக்கிற.
0: ஆமாப்பா, இந்த ஈச்சம்பழத்துல இவ்வளவு விஷயம் இருக்குது. கிடைக்கிறப்பெல்லாம் ஈச்சம்பழம் சாப்பிடணும்ப்பா எல்லாரும்.
1: கரெக்டா சொன்னப்பா. காத்து முத்த, அதோ என் மாமன் புள்ள வந்துட்டாரு, டவுனுக்கு போயிட்டு வரோம். தன்னே தானே தானே தானே.
2: இன்றைய உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை அதிக மகசூல் தரும் திசு வளர்ப்பு வாழை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று உலக ஃபின்டெக் மாநாட்டில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தொழில்நுட்பத்தை மையமாக கொண்டு இந்தியா செயல்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை நிதித்துறையில் செயல்படுத்துவதன் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான UPI பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நிதி தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாக UPI விளங்குகிறது என்று கூறினார். பணம் அனுப்பும் பரிவர்த்தனைகளில் உள்ள செலவுகளை குறைக்க நிதி தொழில்நுட்ப அமைப்புகளில் உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று அவர் குறிப்பிட்டார். பாதுகாப்பு நிறைந்த இணையம், நெறிமுறைகளுடன் கூடிய தரவுகள், வலுவான நிதி தொழில்நுட்பங்களை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர், கொழும்புவில் நேற்று இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் கூறினார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். கலாச்சாரம், நம்பிக்கை, பாரம்பரிய வரலாற்றின் அடிப்படையில் இருநாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் பரஸ்பரம் ஒன்றிணைந்துள்ளதாக அவர் கூறினார். அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்தியாவும் இலங்கையும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக திருமதி சரண்யா ஹரியும், பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரஷீகும் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியராக திரு நல்லசிவன் நியமிக்கப்பட்டுள்ளார். உள்துறை, மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திரு மோகனும், பள்ளிக் கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளராக திருமதி ஸ்ரேயா சிங்கும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த தாவிக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய அளவில் காற்றின் தர மதிப்பீட்டு பட்டியலில் சென்னை 35

0: ஐந்தாவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளால் காற்றின் தரம் நாளுக்கு நாள் அதிக மாசடைந்து வருவதை தாவிக அரசு கவனத்தில் கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் நுரையீரல் மற்றும் இதய நோய்கள் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதுடன் புவி வெப்பமயமாதல் உள்ளிட்ட பருவநிலை மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்பதால் மாநில அரசு உடனடியாக தொழிற்சாலைகளில் ஆய்வு செய்ய வேண்டும் என்று திரு நைனா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. தமிழகத்தில் காலியாக உள்ள 7 தொகுதிகளில் தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள தொகுதிகளை தவிர்த்து இந்த 2 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி அடுத்த மாதம் 6 தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கி வரும் 16 தேதி வரை நடைபெறும். மனுக்கள் மீதான பரிசீலனை செப்டம்பர் 17 தேதி நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெற செப்டம்பர் 19 தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறும். இந்நிலையில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் இடைத்தேர்தலில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவு கோரி பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனை அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர்கள் திரு கே பி முனுசாமி, திரு திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கடிதம் வழங்கியுள்ளனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கே பி முனுசாமி, இந்த தொகுதிகளில் ஏற்கனவே அஇஅதிமுக வெற்றி பெற்றதால் மீண்டும் தங்கள் கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்களை உருவாக்கும் நோக்கில் மைபாரத்தின் கீழ் இளைஞர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இத்தகைய போட்டிகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சபரி கிருஷ்ணா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: எங்க மைபாரத் ஆர்கனைசேஷன்ல விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக் 2027 சொல்லிட்டு நாங்க நடத்துறோம். அதுல வந்து 15 to 29 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க பல்வேறு போட்டிகள் நடத்திக்கிட்டு இருக்கோங்க. August 17 இருந்து வர்ற September 30 வரைக்கும் வினாடி வினா போட்டி வந்து நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். விக்சித் பாரத் யங் லீடர்ஸ் டயலாக்ல பங்கு கொள்ளும் போது அவர்களுக்கு 4 வகையான வேல்யூஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி, என்டர்பிரினர்ஷிப், லீடர்ஷிப். அது மட்டும் இல்லாம யூத் பார்லிமெண்ட் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் பாராளுமன்றம், இந்த நிகழ்வுகளையும் அவங்க கலந்து கொண்டு நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக அவங்களோட திட்டங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பும் கிடைக்குங்க. தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க 45 இளைஞர்கள், 15 குழுக்களா, குழுக்களுக்கு 3 பேர் வீதம் நாங்க செலக்ட் பண்ணி நாங்க வரக்கூடிய தேசிய இளைஞர் தினம் January 12 அன்னைக்கு வந்து நாங்க புதுடெல்லிக்கு அனுப்புவோம். அப்போது அவங்க வந்து மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுவாங்க.
0: சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தெற்கு தெலுங்கானா முதல் ராயலசீமா வரையிலான தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், நாமக்கல், தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சீசன் காலமாகும். அப்போது இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் குறிப்பாக குற்றால மெயின் அருவி, 5 அருவி, புளியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் என அனைத்து அருவிகளிலும் தார்ப்பரித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு தினந்தோறும் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள அருவிகளில் குளித்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இந்த சூழலில் தற்போது சீசன் முடிவுற்ற நிலையிலும் அருவிகளில் மிதமான தண்ணீர் வரத்து என்பது வந்து கொண்டிருந்தது. இதன் காரணமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து சென்ற சூழலில் தற்போது வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்து காணப்படுவதால் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் மீண்டும் தண்ணீர் வரத்து வெகுவாக குறைந்து வருகிறது. இதனால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: இருவரி செய்திகள். ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். மேற்காசிய பகுதிகளில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருப்பதால் அங்கு பதற்றம் நீடிக்கிறது. நேபாளத்தின் முஸ்டாங் மாகாணத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இது 5.3 பதிவானது. நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன், ஆஸ்திரேலிய மற்றும் நியூஸ்

0: நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். வேலூர் மாவட்டத்தில் தொழில் பூங்காக்களை அமைக்க நிதியுதவி பெற விரும்புவோர் காட்பாடியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தை அணுகி பயன்பெறலாம் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திரு ஸ்னேகா நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு திருப்பூரில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி மாணவிகள் புத்தக வடிவில் அணிவகுத்து சாதனை படைத்தனர். பெங்களூருவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 507 கிலோ போதைப் பொருட்களை விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து காவல்துறையினர் பங்கேற்ற அணிவகுப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் வடவத்தூர் பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான சுமார் 89 ஏக்கர் நிலங்கள் பொது ஏலம் மூலம் குத்தகைக்கு விடப்பட்டு 489,000 ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டது. விளையாட்டுச் செய்தி. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர்கள் இன்று பல்வேறு பிரிவுகளில் பங்கேற்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் உட்பட 14 IAS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. சென்னை, செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55, 13:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: அழிந்து வரும் மீன் வளம் காப்போம்.
2: வழங்குபவர்
3: கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
4: வணக்கம் நேர்களே. அளவுக்கு மிஞ்சினால் அமுதும் நஞ்சாவது போல் பரந்து விரிந்த கடல் ஆனாலும் வரைமுறைப்படுத்தப்படாத மீன் வேட்டையால் நிகழும் பாதிப்பை பார்ப்போம். நமது அன்றாட உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டிய சத்துக்குழல் புரதமும் ஒன்றாகும். இந்த புரதச்சத்தானது மீன்களில் அதிகமாக உள்ளது என்பது தெரிந்ததே. இதன் காரணமாக மீன்கள் உலக அளவில் அதிகமாக உட்கொள்ளப்படுகின்றன. அதிக தேவை இருப்பதால் அதிகப்படியான மீன் மற்றும் இறால் போன்ற கடல் மற்றும் நன்னீர் வாழ் உயிரினங்கள் தினந்தோறும் பிடிக்கப்படுகின்றன. அப்படி பிடிக்கப்படுத்தப்படும் மீன்பிடி வலைகளில் உள்ள கண்கள் எனப்படும் ஓட்டைகள் மிகவும் சிறியதாக வடிவமைக்கப்படுவதால் வளரும் பருவத்தில் இருக்கும் மீன்களும் பிடிபட்டு விடுகின்றன. அவை பெரியதாக வளர்ந்தால் ஒரு மீன் தரும் லாபத்தை அவைகள் மிகவும் சிறிய அளவில் இருக்கின்ற காரணத்தால் பல 100 எண்ணிக்கையில் சேர்ந்தால்தான் பெற முடிகிறது. அந்த சிறிய வளர்ச்சியடையாத பருவத்தில் இருக்கும் மீன்களை குவியல் குவியல்களாக போட்டு சூரியன் ஒளியில் உலர்த்தி கோழிகளுக்கும் பிற உயிரினங்களுக்கும் தீவனமாக பயன்படுத்தப்படுகின்றன. தக்க பருவமடைந்த 1-2 மீன்கள் தரும் லாபத்தை குவியல் குவியலாக குவியும் சிறிய மீன் குஞ்சுகளை பிடித்து விற்பதன் மூலம் தற்போது ஒரு குறுகிய கால லாபம் கிடைத்தாலும் வருங்காலத்தில் மீன் வளம் மிகவும் குறையும் அபாயம் ஏற்படலாம். எடுக்க எடுக்க குறையாத வளம் என்று போற்றப்பட்ட கடலில் இன்று பல வகையான மீன் இனங்களும் இன்னும் பிற உயிரினங்களும் அடியோடு அழிந்தே விட்டன. மேலும் பல கடல் வாழினங்கள் அழிந்து கொண்டு வருகின்றன. மனிதனின் அறியாமையும் பொறுப்பின்மையுமே இதற்கு காரணம் எனலாம். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட பல அதிநவீன மீன்பிடி சாதனங்களை பயன்படுத்தி வருமானம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு மீன்களை வேட்டையாடுகின்றனர். மீன் வளங்கள் உற்பத்தியாகும் கடலின் அடித்தளத்தை கிண்டி கிளறி தங்களது மீன்பிடி வேட்டையை தொடர்கின்றனர். அதன் விளைவு கடல்வாழ் உயிரினங்களின் உற்பத்தியின் வேகம் தடைபடுகிறது. மேலும் பயன்படுத்தப்படும் படகுகளிலிருந்து வெளிப்படும் எண்ணெய் கழிவு மற்றும் எரிபொருள் கடலில் கலப்பதன் மூலமும் அங்கு வசிக்கும் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. உலகில் முதன்முதலில் தோன்றியது மீன்பிடி தொழில் என பல சான்றுகள் கூறுகின்றன. அப்படி முதலில் தொடங்கப்பட்ட அத்தொழிலின் நோக்கம் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் உறவினருக்கும் அன்றன்றைக்கு தேவையான மீன்களை பிடிப்பதாக மட்டுமே இருந்தது. பின்பு படிப்படியாக மாறி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் மீன் பிடிக்கும் பழக்கம் இருந்து வந்தது. மீன் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் இடங்களான ஆறும் கடலும் ஒன்று சேரும் இடமான முகத்துவாரங்களிலும் பிற சேரான பகுதிகளிலும் அன்றைய மீனவர்கள் மீன் பிடிக்கவில்லை. மாறாக அவ்விடங்களை

0: எல்லாம் பாதுகாத்து வந்தனர். அவர்களுக்குள் கருத்து ஒற்றுமையும் கட்டுப்பாடும் இருந்தது. அந்நிலை மாறி தற்போது யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் மீன் பிடிக்கலாம் என்ற கட்டவிழ்த்த நிலை உருவான பின்பு அவர்களின் வருமானமும் அதிக அளவில் குறையத் தொடங்கின. இன்று மீன் உற்பத்தி அதிகரித்துள்ளது என பல புள்ளி விவரங்கள் கூறினாலும் அன்று மிக குறைந்த ஆட்கள், மிக குறைந்த நேரத்தில், மிக குறைந்த தொலைவு என்று பணச்செலவின்றி பிடித்த மீன்களை இன்று அதிக எண்ணிக்கை கொண்ட நபர்கள் அதிக நேரம் போராடி அதிக தொலைவு சென்று விசைப்படகுகளுக்கு லிட்டர் கணக்கில் எரிபொருள்களை செலவு செய்து மீன்பிடிப்பது என்னவோ முறையற்ற போக்குக்கு இயற்கை கொடுத்த தண்டனை போல் உள்ளது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். அழிந்து வரும் மீன் வளம் காப்போம். வழங்கியவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள்.
2: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7 மணி. தொடர்வது சிந்தனை மலர். ஆழமான கருத்துக்களுடன் நம் சிந்தனையை மலரச் செய்ய இதோ இன்றைய சிந்தனை மலர். நாம் நம் செயல்களை தீர்மானிப்பது போல் நம் செயல்களும் நம்மை தீர்மானிக்கின்றன. இது ஜார்ஜ் எலியட் அவர்களின் சிந்தனை. மீண்டும் இச்சிந்தனை நம் நினைவிற்கு. நாம் நம் செயல்களை தீர்மானிப்பது போல் நம் செயல்களும் நம்மை தீர்மானிக்கின்றன. ஆம் நேயர்களே, நாமும் சிந்திப்போம், சிந்தித்து செயல்படுவோம், வாழ்வில் வளம் பெறுவோம். இன்றைய சிந்தனை மலரில் மலர்ந்தது ஜார்ஜ் எலியட் அவர்களின் சிந்தனை.
1: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: புதுமை புதுமை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02.
1: புதுமை நிகழ்ச்சியில் நேர்கள் கேட்கவிருப்பது

0: வருகிறது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் இரா தமிழரசி அவர்களின் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: உலகில் தோன்றிய மொழிகளிலேயே பழமையானதும் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருவதும் பெருமைக்குரிய நம் தமிழ்மொழியாகும். தமிழின் இலக்கண கட்டமைப்பும் இலக்கிய வளமும் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத ஒன்றாகும். அதனால்தான் பன்மொழி புலமை வாய்ந்த நம் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கிறார். மேலும் உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய கருத்து வளத்தை தம் படைப்புகளில் செறித்து கொடுத்த செம்மாந்த புலவர்கள் பலர் வாழ்ந்த நாடு இது. இந்நாட்டின் பெருமையை கூற வந்த பாரதியார், கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என தமிழ்நாட்டின்

கல்விச் சிறப்பையும் இலக்கிய வளத்தையும் எண்ணி எண்ணி பெருமிதம் கொள்கிறார். இலக்கணச் சிறப்பு. உலக மொழிகள் பலவற்றிலும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமே இலக்கணம் வகுக்கப்பட்டிருக்க, தமிழில் மட்டுமே மனித வாழ்க்கை முறைக்கும் இலக்கணம் வகுக்கப்பட்டுள்ளது. ஆண் பெண்ணின் அன்பு சார்ந்த வாழ்வை அகம் என்றும், வீரம் சார்ந்த வாழ்வை புறம் என்றும் வகைப்படுத்தினர். அறம், பொருள், இன்பம் மூன்றனுள் அகத்தில் இன்பத்தையும் புறத்தில் ஏனைய இரண்டையும் விதந்தோதியுள்ளனர். சங்க இலக்கியங்களைப் போல வேறு எக்கால இலக்கியங்களிலும் காதலும் வீரமும் போற்ற

முன்றனுள் அகத்தில் இன்பத்தையும் புறத்தில் ஏனைய இரண்டையும் விதந்தோதியுள்ளனர். சங்க இலக்கியங்களைப் போல வேறு எக்கால இலக்கியங்களிலும் காதலும் வீரமும் போற்ற பெறவில்லை. தமிழர்கள் இவ்விரண்டையும் தம் கண்களாகவே எண்ணினர். கூர்ந்து நோக்கினால் இவ்விரண்டில்தான் மனித வாழ்வே அடங்கியுள்ளது. கிரேக்க பெருங்கவிஞர் ஹோமர் கூட, "டூ திங்ஸ் கிரேட்டர் தன் ஆல் திங்ஸ் ஆர், ஒன் இஸ் லவ் அண்ட் அனதர் இஸ் வார்" என்று கூறியுள்ளதை மதுசா விமலானந்தம் அவர்களின் பதிவின் வழி அறியலாம். அகம்புறம் இவ்விரு திணைப்பாடல்களில் அமைந்துள்ள பொருள் ஆழமும் உணர்வு நுட்பமும் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கன. அகப்பாடல்களில் தலைவன் தலைவியின் பெயர்கள் சுட்டப்பெறாததால் அவை அனைத்தும் தனித்த இருவர்க்குரியதாய் அமையாமல் சமுதாயம் முழுமைக்குமாய் நின்று நிலை பெறுகிறது. புறப்பாடல்களில் போரும் வீரமும் பொருண்மைகளாய் அமையினும் அவற்றுடன் அறமும் வீடு பேரும் இணைத்தே பேசப்பெற்றுள்ளன. அக உணர்வுகளை வெளிப்படுத்த நிலமும் பொழுதும் பின்புலமாய் அமைய அவை இரண்டினையும் அடிப்படையாக கொண்டு தோன்றும் தாவரங்கள், விலங்குகள், பறவைகள் போன்றவை துணை கருவிகளாக பயன்பட்டுள்ளன. மனித ஒழுகலாறுகளை அகத்திணை புறத்திணை என இரண்டாக பகுத்ததைப் போலவே அவற்றுள் இடம்பெறும் பொருள்களை முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என மூன்றாக பகுத்துள்ளது தொல்காப்பியம். நிலத்தையும் பொழுதையும் முதற்பொருள் என்றும், தெய்வம் உட்பட அந்நிலத்திலுள்ள உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் அனைத்தும் கருப்பொருள் என்றும், இவ்விரண்டின் வாயிலாக வெளிப்படுத்த பெறும் மனித உணர்வை உரிப்பொருள் என்றும் வரையறை செய்துள்ளார் தொல்காப்பியர். புலவர்கள் தாம் பாடும் பாடலுக்கு இவற்றை சட்டகமாக பயன்படுத்தியுள்ளனர். புணர்தல் என்னும் உரிப்பொருளுக்கு மலையும் மலை சார்ந்த இடமாகிய குறிஞ்சி நிலம் பின்புலமாகவும், இருத்தல் என்னும் உரிப்பொருள்களுக்கு காடும் காடு சார்ந்த இடமாகிய முல்லை நிலம் பின்புலமாகவும், ஊடல் என்னும் உரிப்பொருள்களுக்கு வயலும் வயல் சார்ந்த இடமாகிய மருது நிலம் பின்புலமாகவும், இரங்கல் என்னும் உரிப்பொருளுக்கு கடல் சார்ந்த நெய்தல் நிலம் பின்புலமாகவும் அமைத்து பாடல்கள் புனை பெற்றுள்ளன. பெரிதல் என்னும் உரிப்பொருளுக்கு மணல் மணல் சார்ந்த இடமும் பின்புலமாக வரையறுக்கப்பட்ட போதும், தமிழக எல்லைக்குள் மணற்பாங்கான நிலம் இன்மையால் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்கு துயர் உறுத்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும் எனும் சிலப்பதிகார அடிகளால் வளமிழந்த காடும் மலையும் பாலை நிலமாக கருதப்பட்டுள்ளது என்று தெரியலாம். நம் தமிழில் எழுத்துகளுக்கு பெயரிடும் முறையிலும் மனித வாழ்வியலை இணைத்து கூறியுள்ளது நம் தமிழர்களின் நுண்மான் நுழைபுலத்திற்கு சான்றாகும். ஆ முதல் அவ் வரை உள்ள 12 எழுத்துகளுக்கும் உயிர் என்றும், இக் முதல் இன் வரை உள்ள 18 எழுத்துகளுக்கும் மெய் என்றும் பெயரிட்டுள்ளனர். உயிரின் இயக்கத்திற்கு மெய்யும், மெய்யான உடலின் இயக்கத்திற்கு உயிரும் இணைந்து பயணிப்பது போல, இவ்விரண்டும் இணைந்து பயணிப்பதால்தான் மொழியின் இயக்கம் நடக்கிறது. எனவேதான் இவற்றை முதலெழுத்துகள் என்றார். இவற்றை சார்ந்து வரும் எழுத்துக்களை சார்பெழுத்துகள் என்றும் சுட்டியுள்ளார். சொல்லோடு சொல் இணைவதை புணர்ச்சி என்றும், இயல்புபடி அமையாதவற்றை விகாரம் என்றும் குறித்துள்ளது தமிழர்களின் அறிவு கூர்மைக்கு சான்றாகும். எழுத்துகளின் பிறப்பிடத்தையும் ஒலிக்கும் முறையையும் ஒலிக்கும் கால அளவாகிய மாத்திரையையும் நுட்பமான அளவீட்டாலும் நூற்பாக்களாகிய வரைபடத்தாலும் காட்சிப்படுத்தியுள்ளமை இன்றைய அறிவியல் வல்லுநர்களின் அறிவுக்கும் மேம்பட்டது என்பது உலகறிந்த உண்மை. மெய்யெழுத்துகளின் பிறப்பிடத்திற்கேற்ப வல்லினம், மெல்லினம், இடையினம் என வகைப்படுத்தியுள்ளனர். அக் என்னும் மூன்று புள்ளிகளை கொண்ட ஆயுத எழுத்தின் பயன்பாடு இன்றைய தமிழில் அரிதாக இருப்பினும், பல்வேறு ஆங்கில வார்த்தைகளை தமிழ்படுத்தும் போது மிகுதியும் பயன்படுகிறது. தாவரங்களுக்கு உயிர் உண்டு என 1901 அறிவியல் பூர்வமாக நிறுவியவர் சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் எனும் இந்தியர் ஆவார். ஆனால் கிமு 500 முன்பே தொல்காப்பியர் பொருளதிகார மரபியலில் அறிவு வகையில் உயிர்களை பாகுபடுத்தியுள்ளார். பொறி உணர்வுகளின் அடிப்படையில் தாவரங்கள் தொடு உணர்வு மட்டுமே உடைய ஓரறிவு உயிர் என்றும், தொடு உணர்வோடு சுவை உணர்வுடையவை ஈரறிவு உடையவை என்றும், இவற்றால் மூக்கால் முகர்ந்து அறிவன மூவறிவு உயிர்கள் என்றும், தொடு உணர்வு சுவை உணர்வு முகர்ந்து அறியும் உணர்வோடு கண்களால் கண்டும் அறிபவை நான்கறிவு உயிர்கள் என்றும், மேற்குறித்தவற்றோடு காதால் கேட்டும் அறிவன 5 உயிர்கள் என்றும் வகைப்படுத்தியுள்ளார். இவை அனைத்திற்கும் மேலாக மனத்தினால் பகுத்தறிந்து சிந்திக்கும் மனிதன் மட்டுமே ஆறறிவு படைத்தவன் என்று வரையறுத்துள்ளமை தமிழர்களின் அறிவு நுட்பத்திற்கு சான்றாகும். இத்தகைய சிறந்த இலக்கண கட்டமைப்பும் தனித்து இயங்கும் ஆற்றலும் கொண்டிருப்பதால்தான் தமிழ் உயர்தனி செம்மொழியாக விளங்குகிறது.
ஒரு பொருளை குறிக்க பல சொற்களும் பல பொருளை குறிக்க ஒரு சொல்லும் இருப்பது தமிழின் தனிச்சிறப்பாகும். மேலும் இயல் என்னும் எழுத்து வடிவமும் இசை என்னும் பாடல் வடிவமும்

நாடகம் என்னும் கூத்து வடிவமும் தமிழில் இருப்பதால் தான் இதனை முத்தமிழ் என்கிறோம். இம்மூன்று வடிவங்களிலும் செம்மாந்த படைப்புகளை உருவாக்கியுள்ளனர் தமிழர்கள். கால வெள்ளத்தில் காணாமல் போனவை பற்பல. உயிர் நேசம், இயற்கையோடு ஏய்ந்த வாழ்க்கை வாழ்ந்த சங்ககால மக்கள் தாவரங்களையும் விலங்குகளையும் நேசிக்கும் உயரிய நோக்கம் உடையவர்களாக விளங்கினர். நற்றினை தலைவி ஒருத்தி தான் வளர்த்த பொன்னை மரத்தை தங்கையாக கருதி அதன் கீழ் நின்று தன் காதலனுடன் பேச நாணம் கொள்கிறாள். இதை விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த காழ்முளை அகைய நெய்ப்பை தீம்பால் பெய்தினது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நொவ்வை ஆகும் என்று அன்னை கூறினில் பொன்னையது சிறப்பே அம்ம நானுதும் நும்மொடு நகையே எனும் தலைவு கூற்று வழி அறிய முடிகிறது. இளம் வயதில் தன் தோழியரோடு மணலில் அழுத்தி விளையாடி தவறவிட்ட பொன்னை விதை பின்னொரு நாள் பெய்த மழையில் முளைத்து செழிக்கிறது. அன்னை கொடுத்த தீம்பாலை உண்ட தலைவி தன்னை போலவே அதற்கும் பசிக்கும் என்றெண்ணி பொன்னை கன்றுக்கும் ஊற்றி வளர்க்கிறாள். பேச்சினூடே உன்னையுட உன் தங்கையாகிய பொன்னைதான் சிறந்தவள் என அன்னை தன் பெண்ணிடம் கூறுகிறாள். அதனை அப்படியே நம்பிய தலைவி பொன்னையை தன் தங்கையாகவே பாவித்து வளர்கிறாள். பரு வயந்தடைந்த பின் அம்மரத்தடி நின்று தலைவனுடன் பேச நாணுவதை உணர்த்துகிறது இப்பாடல். தோழி கூற்றாக அமைந்த இப்பாடல் விரைவில் திருமணம் செய்துகொள் என வற்புறுத்தும் பொருண்மையில் அமைக்க பெற்றுள்ளது. இல்லற மாண்பு, செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பெண் வசதி குறைந்த வீட்டிற்கு மருமகளான பின்னர் தன் புகுந்த வீட்டிற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்வதையும் அவ்வீட்டின் மானத்தை காக்கும் நோக்கில் தன் தேவைகளை சுருக்கிக் கொள்வதையும் மற்றொரு நற்றினை பாடல் காட்டுகிறது. தேன் கலந்த பாலை ஒலிவீசும் பொற்கிண்ணத்தில் ஒரு கையால் ஏந்தி கொண்டு புடைக்கும் அளவுக்கு நுனியில் பூச்சுற்றப்பட்ட கோலை மறுகையில் வைத்து கொண்டு உண்பிப்பதற்காக மிரட்டியவாறு பின்தொடர்கிறாள் செவிலித்தாய். விளையாட்டு ஆர்வத்தினால் உண்ண மறுத்ததோடு செவிலித்தாய் அலைகழியுமாறு வீடு முழுவதும் சுற்றி வந்த பின் தன் பாதச்சிலம்பில் உள்ள முத்துப்பரல்கள் ஒலிக்க முல்லைப்பந்தரின் கீழ் புகுந்து ஏவல் மறுக்கிறாள் அவ்விளம்பெண். அத்தகைய விளையாட்டுக்காரியான அவள்தான் புகுந்த வீட்டின் வறுமை பிறருக்கு புலப்படாதவாறு மறைத்து கொண்டு தன் தந்தையின் கொழுவிய செல்வத்தையும் நுகர எண்ணாமல் ஒருவேளை விட்டு மறுவேளை உண்ணும் அறிவும் ஒழுக்கமும் மேம்பட்டவளாக வாழ்வதை பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன்னின்று ஓக்குப்பு புடைப்ப திண்ணீர் முத்தரி பொற்சிலம்பு ஒழிப்ப தத்துற்று அரிணரை கூந்தல் செம்முது செவிலியர் பரிமெலிந்து ஒழிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனர்கள் கொண்ட கோணன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொடுஞ்சோறு உள்ளால் ஒழுகு நீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையளே என நேரில் கண்டு வியக்கிறாள் செவிலித்தாய். இத்தகு மன உறுதி கொண்ட செம்மாந்த பெண்களை கொண்டதாக விளங்கியது நம் தமிழ் சமூகம் என்பதை இவ்விலக்கியங்களின் வழி அறிய முடிகிறது. கற்பு வாழ்வில் தலைவனோடு இணைந்து வாழ்கிற தலைவி தன் சொல் செயல் சிந்தனை அனைத்தையும் தலைவனுக்கு ஏற்ற வகையில் அமைத்து கொள்கிறாள். தன் தோழியிடம் தன் காதலின் மேன்மையை கூறுகையில் நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆறளவின்றே சாரல் கருங்கோர் குறிஞ்சிப்பு கொண்டு பெருந்தே நிழைக்கும் நாடனொடு நட்பே என்கிறாள். இப்பாடலில் மலைப்பக்கத்தில் உள்ள கரிய கொம்புகளை உடைய குறிஞ்சி மரத்தின் மலர்களை கொண்டு பெரிய தேனடியை உருவாக்கும் வளமான மலைநாட்டை சார்ந்த தலைவனோடு நான் கொண்டுள்ள அன்பும் நட்பும் இந்த நிலத்தை விட பெரியது, எல்லையற்ற வானத்தை விட உயர்ந்தது, கடலை காட்டிலும் அளத்தற்கரிய ஆழமுடையது என இயற்கையின் பெரிய கூறுகளோடு தன் காதலை முப்பரிமாணங்களில் ஒப்பிட்டு காட்டும் பெண்ணின் நம்பிக்கை எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. தலைவன் அன்பில் கட்டுண்ட தலைவி செல்வச் செழிப்புடைய தன் பிறந்த வீட்டை விட தன் கணவனின் வீட்டில் வாழும் வசதி குறைந்த வாழ்வையே மேன்மையாக கருதுகிறாள். இதனை செவிலித்தாய் காதில் விழுமாறு தோழியிடம் பேசுவதாக அமைகிறது ஒரு ஐங்குறு நூற்று பாடல். அன்னாய் வாழிவேண்டன்னை நம் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு ஒவ்வொலை கோவர்கீழ் மானுண்டு எஞ்சிய கழுழி நீரே என்கிறாள். இப்பாடலில் தலைவன் வாழும் ஊரில் குடிநீர் நன்றாக இருக்காதே என கேட்ட தோழிக்கு எம் தலைவர் நாட்டில் உதிர்ந்த தடைகளால் மூடப்பட்ட குழிகளில் மான் போன்ற விலங்குகளினால் உண்ணப்பட்டு எஞ்சி நிற்கும் சிறிதளவு நீரும் நம் வீட்டின் புறத்தேயுள்ள தோட்டத்தில் கிடைக்கும் இனிய தேனோடு கலந்த பாலினும் மிக்க சுவையுடையதாகும் என்கிறாள். அன்புடையவன் அருகிருந்தால் சேற்று நீரும் சுவைக்கும், அவனுடன் இல்லாத போது தேன் கலந்த பாலும் இனி

0: பிடிக்காது எனும் ஆழ்ந்த பொருளை புலப்படுத்துகிறது இப்பாடல். சிறு குறைகளையும் பெரிதாக்கி திருமண பந்தத்தை சிக்கலாக்கிக் கொள்ளும் என்ற இளம் தலைமுறை மனம் கொள்ளத்தக்க பாடம் இது.
1: புதுமையில் நேர்கள் இதுவரை கேட்டு

0: அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் இரா தமிழரசி அவர்களின் உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு, பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா. நெறிப்படுத்துகிறார் வித்யா அவர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனிருகுமார திசநாயக்கவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். 3 பயணமாக இலங்கை சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் சந்தித்து இந்தியாவுடனான நல்லுறவுகளை மேம்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக நேற்று கொழும்புவில் இந்திய வம்சாவளியினரிடையே பேசிய திரு ராஜ்நாத் சிங் இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் இந்தியர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு பாலமாக இந்திய வம்சாவளியினர் திகழ்வதாக அவர் தெரிவித்தார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். 9th தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளிலும் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்தும் வகையில் இந்த இயக்கம் தொடங்கப்படுகிறது. நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள 503 கொண்ட இந்திய குழுவினர் புதுதில்லியிலிருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி.டி. உஷா உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக இந்திய அணியினருக்கான அதிகாரப்பூர்வ ஜெர்சி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய வீரர் வீராங்கனைகள் வாய்ப்புகளை சாதனைகளாக மாற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். உலக அளவில் நமது வீரர்கள் போட்டியிட்டு சாதனை படைப்பதற்கு ஏற்ற சூழலை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் விளையாட்டுத் துறையில் இந்திய இளைஞர்களின் திறமை வெளிப்பட்டு வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். இந்த பயணத்தின் போது அந்நாடுகளின் கடற்படை மற்றும் பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். நியூசிலாந்து கடற்படை வீரர்களுடன் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கலந்துரையாடவுள்ளதாகவும் இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

0: வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டின் ஆட்டோமொபைல் சில்லறை விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. அதன்படி சுமார் 24,23 யூனிட் அளவிலான கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சம்மேளனத்தின் அறிக்கை தெரிவித்துள்ளது. சிஎன்ஜி மின்சாரம் மூலம் இயங்கும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. முதன்முறையாக பெட்ரோல் மூலம் இயங்கும் வாகனங்களை காட்டிலும் மாற்று எரிபொருள் வாகனங்களின் விற்பனை கடந்த மாதத்தில் 42% அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவும் குவைத்தும் பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத் வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. வெளியுறவுத்துறை கூடுதல் செயலாளர் திரு அசீம் மகாஜன் மற்றும் குவைத்தின் ஆசிய விவகாரங்களுக்கான வெளியுறவு துணை அமைச்சரும் திரு நவாஃப் அப்துல் லத்தீப் அல் அஹமத் ஆகியோர் இந்த கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஐரோப்பிய நாடுகளில் ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய திரு புட்டின், ஐரோப்பிய அதிகாரிகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையல்ல என்று தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க தூதர்கள் கீவ் நகரில் தம்மை சந்தித்து நடத்திய பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடனான 4.5 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாதகமான அம்சங்களை தெரிவித்ததாக யுக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். அமெரிக்க அதிபரை விரைவில் தாம் சந்தித்து இது தொடர்பாக அடுத்தகட்ட பேச்சு நடத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யுக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பார்வையாளர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அண்மையில் அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினர். தொடர்ந்து அவர்கள் மாஸ்கோ சென்று புட்டினுடனும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மோதலுக்கு அமைதி பேச்சுவார்த்தை மற்றும் ராஜீய ரீதியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலைப்பாடு ரஷ்யாவின் யுக்தியுடன் ஒருங்கிணைந்திருப்பதாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முந்தைய காணொலி மூலமான செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கிரெம்லின் மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டிற்கிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இருதரப்பு பேச்சுகள் நடத்துவார்கள் என்பதை அவர் உறுதி செய்தார். இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாக இரு தலைவர்களும் விரிவான ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் டிமிட்ரி பெஸ்கோ தெரிவித்தார். பாதுகாப்பான 6G நெட்வொர்க்கின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் நோக்கில் அமெரிக்க தலைமையிலான உலகளாவிய கூட்டமைப்பில் இந்தியா இணைந்துள்ளது. இதற்கான முன்முயற்சியில் இங்கிலாந்து, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாக அமெரிக்க வர்த்தகத்துறை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 2030 5G நெட்வொர்க்கிற்கு பதிலாக 6G தொழில்நுட்பம் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அதற்கான உத்திகளை முன்கூட்டியே ஒருங்கிணைக்க இந்த அமைப்பு உதவும் என்று அமெரிக்க வர்த்தகத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக வழக்கில் மாவோயிஸ்ட் அமைப்பை சேர்ந்த 5 பேருக்கு கன்கர் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. தண்டக்காரண்யா சிறப்பு மண்டல குழுவை சேர்ந்த பிரபாகர் மற்றும் அவரது மனைவி ராஜி ஆகியோருக்கு தலா 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மற்ற 3 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப்பதக்கங்களுக்கான ஆட்டங்களில் இந்திய வீரர்கள் இன்று பங்கேற்க உள்ளனர். கலப்பு குழு இறுதிப் போட்டியில் பாவ்னா ஹர்விந்தர் சிங் இணை சீன இணையை எதிர்கொள்கிறது. இதேபோல் மகளிர் தனிநபர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஷீதல் தேவி கஜகஸ்தான் நாட்டு வீராங்கனையை எதிர்கொள்கிறார். கலப்பு குழு பிரிவில் ஷீதல் தேவி

0: அமன்குமார் இணை ஈராக் இணையுடன் மோதுகிறது. மகளிர் பிரிவு வெண்கல பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியாவின் ராஜஸ்ரீ ரென்ராஜ் ரத்தோட் பாவ்னாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகேவை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். சர்வதேச அளவில் விளையாட்டு வீரர்கள் சாதனை படைப்பதற்கான சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். கடற்படை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். நாட்டின் ஆட்டோமொபைல் விற்பனை கடந்த மாதத்தில் 17.51% அதிகரித்துள்ளது. யுக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்தியா மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் நீரிழிவு நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குனர் மருத்துவர் இந்திரா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஊட்டச்சத்து வாரத்தினுடைய ஒரு பகுதியாக சர்க்கரை வியாதி, ஒரு அந்த காலத்துல இந்த நோயை வந்து ராஜ நோய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உணவை வந்து நல்ல விரும்பின வகையில நிறைய வகை வகையான விருந்துகளை சாப்பிட்டுட்டு ராஜாவுக்கு வந்து வேலையே இருக்காது. அப்போ அதனால் அவங்களுக்கு வந்து உடலுடைய செரிமானத்தன்மை மாறுபாடுகள்னால உணவுக்கு ஏற்ற உடல் உழைப்பு இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நோய்க்கு பேர் வந்து ராஜ நோய் அப்படின்னு பேர். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாருமே ராஜாவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து சக்கரை நோய் இல்லாதவங்களை பார்க்குறதே ஒரு 40 வயது கடந்தவர்கள் அரிதினும் அரிதாக பார்க்க முடியுது. அது கூட பரவாயில்ல, ஒரு வகையான கணக்கில் சேர்த்துக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை வியாதி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கவலையை உருவாக்கி இருக்குது. இன்றைக்கி புதுவையில் இருக்கக்கூடிய எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஒரு 5-10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளே வந்து இன்சுலின் ஊசி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தைகள் வந்து ஆரம்பத்துலேருந்தே இப்படி சர்க்கரை வியாதியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு வாய் வழியான மருந்துகள், அது சித்த மருந்துகளோ ஆயுர்வேத மருந்துகளோ யுனானி மருந்துகளோ ஹோமியோ மருந்துகளோ அலோபதி மருந்துகளோ வேலை செய்வதே கிடையாது. அவர்களுக்கு இன்சுலின் சொல்லக்கூடிய நம்ம ஊசி ஒன்று தான் அவர்களுக்கு வழியாக இப்போ இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சர்க்கரை வியாதி நோய்களை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வகையில் உணவின் மூலமாக என்னென்னலாம் நம்ம கொடுத்தா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது வந்து யோசித்து பார்க்கும்போது நமக்கு ஆவாரம் பூ அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கலரில் இப்போ கூட எல்லா மார்க்கெட்லாம் வெளியே இந்த பாட்டிங்கெல்லாம் வச்சு வித்துட்ருப்பாங்க. அந்த ஆவாரம் பூவை வந்து நல்லா சுத்தம் படுத்திட்டு அதை வந்து ஒரு பாசிப்பருப்பு போட சேர்த்து ஒரு கூட்டு மாதிரி பண்ணி ரெகுலராக ஒரு வாரத்தில் எல்லா நாளுமே சாப்பிட்லாம். அதனால் எந்த ஒரு தப்புமே கிடையாது. இப்போ சர்க்கரை வியாதியில் வந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு அன்கண்ட்ரோல்டாக இருக்காங்களோ இல்லை கண்ட்ரோல்டாக இருக்காங்களோ எதா இருந்தாலும் அதில் வரக்கூடிய சர்க்கரை வியாதிக்கான பக்க விளைவுகள் அப்படின்னு ஒரு சிலது இருக்குது. பார்த்தீங்கன்னா நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய சில பாதிப்புகள். நெஃப்ரோபதின்னு சொல்லக்கூடியது அந்த கை கால்கள் எல்லாம் வந்து ஒரு மதமதப்பாக போன்றதை உருவாக்கக்கூடிய சில தன்மைகள். ஏன்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டத்தை வந்து குறையும் போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், கால் மரத்து போகிறது, அதில் ஏதாவது காயம் பட்டால் கூட தெரிகிறதே கிடையாது. அந்த காயத்தின் காரணமாக வந்து அந்த கால் விரலையோ இல்லை அந்த மாதிரி சில இதை வந்து உறுப்புகள் எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வருது. இதெல்லாம் வந்து அந்த நியூரோபதியின் காரணமாக வரக்கூடிய பக்க விளைவுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்டினோபதி, இந்த ரெட்டினோபதிங்கிறது கண் பார்வையில் ஏற்படக்கூடிய நிறைய மாறுபாடுகள். சர்க்கரை வியாதியை கட்டுப்படாமல் இருந்தால் கண் பார்வை இழப்புங்கிறதும் ஒரு பக்க விளைவு. அப்போ இந்த மாதிரியான பக்க விளைவுகள் வராமலே இருக்கணும் அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள், 3 விஷயங்கள் ரெகுலராக பண்ணணும். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். இப்போ நிறைய பேருக்கு என்ன இருக்குதுன்னா சர்க்கரைனா சுகர் போடக்கூடாது, ஆனால் நாட்டு சர்க்கரை போடலாம், இது தேன் ஊற்றி சாப்பிட்லாம், இது வந்து பழங்களில் உள்ள சர்க்கரை இனிப்பு வந்து இயல்பான ஒரு இனிப்பு தான், நாக்கில் பட்டால் எதெல்லாம் இனிப்போ எல்லாவற்றையுமே என்ன செய்யணும், தவிர்க்கணும். அது பனை வெல்லமாக இருக்கலாம், பனங்கருப்பட்டியாக இருக்கலாம், இல்லை தேனாக இருக்கலாம், நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், இருந்தாலும் இனிப்பு என்கிற எல்லாமே நம்ம தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதுதான் வந்து சர்க்கரை வியாதிகளை ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்ம டாக்டர்கிட்ட போனால் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரெகுலராக நல்லா நடக்கணுங்க, மூணாவதா பீரியாடிக்கல்

0: பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவரை பார்க்கிறது. அந்த மருத்துவரை பார்ப்பதன் மூலமாக ஏதாவது மருந்துகள் வந்து எதையோ கூட்டுறதையோ குறைக்கிறதையோ அவங்க செய்வாங்க. ஸோ சர்க்கரை வியாதிக்காரங்களை ஆவாரம் பூ எடுத்துக்கிறது, வாழைப்பூவை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது, பாகக்காய், வெந்தயத்தையோ வெந்தய கீரையோ சாப்பாடில் எடுத்துக்கிறது, எல்லா வகையான பயிர்களையும் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான உணவுகள் டெய்லி ஏதாவது ஒன்றை வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் இதெல்லாம் அவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நோயை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நோய் வந்து நம்மளை என்ன செய்யும், அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போயிடும். கூடுமான வரைக்கும் இந்த உணவு முறைகளை இங்கே பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக சர்க்கரை வியாதியை தொடர்ந்து ஊட்டச்சத்தினுடைய அவசியங்கிறத நம்ம பார்க்கலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் நீரிழிவு நோயாளிகளுக்கான ஊட்டச்சத்து குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ஆசிரமம், அங்க ஒரு இளைஞர், அங்க அவர் வந்து ஒரு குருவுக்கு ஹீடரா இருந்தார். அந்த இளைஞர் ஒரு நாள் காலம்புற அந்த குருவுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு தேநீர் கோப்பையை கையில எடுத்துக்கிட்டு அவர் மெதுவா அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறார். வாசப்படிய தாண்டப்ப கொஞ்சம் தடுமாறி போயிட்டுது. கையில் இருந்த தேநீர் கோப்பை தவறி போய் கீழே விழுந்துட்டுது. அந்த கோப்பை துண்டு துண்டா உடஞ்சி போச்சு. அந்த தேநீரும் தரை பூரா செதறி போயிட்டுது. அந்த சீடர் திகைச்சு போயிட்டார். ஏன்னா குருவுக்கு பரிமாறப்பட வேண்டிய தேநீர் அது. மற்ற சீடர்களும் இதை கவனிச்சுட்டாங்க. சரி, இன்னைக்கு இவன் நம்ம குரு கிட்ட வகையா மாட்டிக்க போறான் அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதையெல்லாம் அவர் பொருட்படுத்தல, நேரம் அந்த குரு கிட்ட போனார். போய் அங்க நின்று எனக்கு ஒரு விஷயம் புரியல அப்படின்னு மெதுவாக ஆரம்பிச்சார். குரு நிமிந்து பார்த்தார். எந்த விஷயம் உனக்கு புரியலங்கிற என்னார். இவர் சொன்னார், இந்த உலகத்துல மரணத்தை யாரும் விரும்புறதில்ல. தான் விரும்பாத ஒன்ன அவங்க கட்டாயமா ஏற்கும்படி ஆகுதே அப்படின்னார் சீடர். இப்போ குரு சொன்னார், மரணம்ங்கிறது திணிக்கப்பட்டதாக இருந்தா தானே அது கட்டாயமாகும். உண்மையிலேயே அது அப்படி இல்லை. இறப்புங்கிறது பிறப்பு மாதிரியே இயல்பான ஒரு விஷயம். பிறந்தவர்கள்லாம் இறந்து போறது இயற்கையினுடைய நியதி, அது தவிர்க்க முடியாது. அதுக்காக வருத்தப்பட வேண்டியதில்லைன்னார். உடனே இந்த சீடர் சொன்னார், அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய தேநீர் கோப்பை இப்போ தவிர்க்க முடியாமல் செத்து போட்டுதுங்க, வருத்தப்படாதீங்கன்னார். இப்படி சொன்ன இந்த சீடர் தான் பிற்காலத்தில் இக்யூ அப்படிங்கிற ஜென் குருவாக மாறினவர். தன்னுடைய நிலையாமையை உணர்ந்த யாரும் தன்னை விட்டு போன எதற்காகவும் வருத்தப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது பெரியவர்கள் சிந்தனை. பெரியவர்களை சந்திக்கிறப்போ எனக்காக எதையாவது சொல்லுங்கன்னு கேட்கறது அந்த காலத்து வழக்கம். ஜப்பானில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் இந்த சென்காய் அப்படிங்கிற ஜென் துறவியை சந்தித்தார். எனக்காக ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க அப்படின்னார். துறவி உடனே ஒரு வாசகத்தை எழுதி கொடுத்தார். தந்தை இறப்பு, அதன் பின் தனையன் இறப்பு, அப்புறம் பேரன் இறப்பு அப்படின்னு எழுதி கொடுத்தார். செல்வந்தர் வாங்கி பார்த்தார். அவர் முகம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. என்ன இது, ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்டால் இப்படியா சொல்கிறது, இதுவா நல்ல வார்த்தை அப்படின்னு அவர் ஒரு மாதிரியாக நின்னார். இவர் குழப்பத்தை குரு புரிஞ்சுக்கிட்டார். கிட்டத்தில் கூப்பிட்டார், சொன்னார், இப்போ நான் எழுதி கொடுத்தனே அதுதான் இயல்பு. அப்படி அமைஞ்சாதான் நல்லது. முதல்ல தந்தை, அதுக்கப்புறம் மகன், அதுக்கப்புறம் பேரன். இப்படித்தான் இந்த வரிசையில் தான் இறப்பு அமையணும். இது இடம் மாறி முன்ன பின்ன நடந்தால் எப்படி இருக்கும்? வரிசையாக வந்து வரிசையாக போகணும், அதுதான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். மனிதன் வரைகிற வாழ்க்கைங்கிற கோலத்துக்கு நிறைவு தருகிற ஒரு புள்ளி தான் அவனுடைய மறைவு. மரணம்ங்கிறது ஒரு மகத்தான உறக்கம், அதுவும் மனிதனுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத நம்மால் நம்ப முடியல. அதுதான் சிக்கல். அதனால தான் அது பயங்கரமாக தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு டாக்டர் படுக்கையில் இருந்த ஒரு நோயாளியை கையை பிடிச்சி பார்த்தார். பக்கத்தில் நின்றுட்டு இருந்த நர்ஸம்மா கேட்டாங்க, டாக்டர், பேஷண்ட்டோட பல்ஸையும் உங்களுடைய வாட்சையும் மாறி மாறி பார்த்து குழம்பி போயிருக்கிறீங்களே, என்ன விஷயம்னு கேட்டாங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று நின்றுடுச்சு அப்படின்னார் டாக்டர்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.

0: வழங்கியவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:35:30. இனி போகலாம் நகருலா. இன்றைய நமது நகருலா நிகழ்ச்சியில் இப்போது நாம் செல்லப்போகும் இடம் இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தின் மலைப்பகுதியில் அமைந்துள்ள அழகிய ஏரி நகரம் நைனிடால் நகரம். இந்தியாவின் வடபகுதியில் இருக்கும் உத்தரகாண்ட் மாநிலம் என்றாலே நம் நினைவிற்கு வருவது இமயமலை, பனிப்படர்ந்த சிகரங்கள், பசுமையான மலைப்பாதைகள், ஆன்மீக தலங்கள். அந்த அழகிய உத்தரகாண்ட் மாநிலத்தில் குமாவோன் மலைத்தொடரில் அமைந்துள்ள ஒரு அழகான மலைவாஸ்தலம் மற்றும் மாவட்ட தலைநகரம்தான் நைனிடால் நகரம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2000 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த நகரம் அதன் குளிர்ந்த காலநிலைக்கும் அழகிய ஏரிகளுக்கும் மலைக்காட்சிகளுக்கும் மிகவும் புகழ்பெற்றது. நைனிடால் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா நேயர்களே? தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் உன்னிமேனன் மற்றும் சுஜாதா மோகன் இணைந்து பாடிய பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து.

0: அதுவும் ஆப்ல இருந்தா?
1: ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நாம் உலாவந்து கொண்டிருப்பது நைனிடால் நகரம். நைனிடால் என்ற பெயர் எப்படி வந்தது தெரிந்து கொள்ளலாம். நைனி என்றால் கண், தால் என்றால் ஏரி, அதாவது கண்ணை போன்ற ஏரி நைனிடால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெயருக்கு பின்னால் ஒரு புராண நம்பிக்கையும் இருக்காம். சக்தி வழிபாட்டுடன் தொடர்புடைய இந்த பகுதியில் சதியின் கண்கள் விழுந்ததாக நம்பப்படுகிறது. அதனால் இங்குள்ள நைனா தேவி கோயில் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு தலமாக விளங்குகிறது. நகரத்தின் இதயத்தில் அமைந்திருக்கும் நைனி ஏரி நைனிடாலின் மிகப்பெரிய அடையாளம்.

ஒரு புறம் மலைகள், மறுபுறம் ஏரியின் அமைதியான நீர். ஏரியை சுற்றி அமைந்துள்ள மலைகள், அவற்றின் சரிவுகளில் காணப்படும் வீடுகள், அந்த ஏரியில் மிதந்து செல்லும் வண்ணமயமான படகுகள், அது நைனிடால் தரும் தனி அழகு. நைனி ஏரியில் படகு சவாரி செய்வது இங்கு வரும் சுற்றுலா பயணிகளின் முக்கியமான அனுபவங்களில் ஒன்று. காலை நேரத்தில் பனித்துளி படர்ந்த மலைகளையும் மாலை நேரத்தில் ஏரியின் நீரில் பிரதிபலிக்கும் நகர விளக்குகளையும் ரசிப்பது அது நைனிடால் தரும் தனி அனுபவம். இப்போது நாம் செல்லப்போகும் இடம் நைனா தேவி கோவில். நைனி ஏரியின் வடக்கு கரையில் அமைந்துள்ள இந்த கோவில் பக்தர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் முக்கியமான வழிபாட்டு தலமாக விளங்குகிறது. நகருளா தொடரலாம் ஒரு பாடலுக்கு பிறகு பரத்வாஜ் இசையில் திப்பு பாடிய பாடல் கேட்கலாம். அட்டகாசம் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, இனி கேட்கலாம் வேலைவாய்ப்பு செய்திகள். பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தில் வேலைவாய்ப்பு. ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ 16 இடங்கள் உள்ளன. ஊதியம் 37,000 ரூபாய். வயது 28க்குள் இருக்க வேண்டும். தகுதி இயற்பியல் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் பிரிவில் 60% மதிப்பெண்களுடன் எம்எஸ்சி பட்டம் பெற்று நெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அல்லது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாடத்தில் பிஇ பட்டம் பெற்று கேட் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ரிசர்ச் அசோசியேட் 7 இடங்கள் காலியாக உள்ளன. ஊதியம் 67,000 ரூபாய். வயது 35க்குள் இருக்க வேண்டும். தகுதி இயற்பியல் அல்லது எலக்ட்ரானிக் பாடத்தில் பிஹெச்டி பட்டம் அல்லது எம்இ எம்டெக் படிப்புடன் 3 வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். நேர்முகத் தேர்வின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவர். நேர்முகத் தேர்வு 1/9/2026 முதல் 9/9/2026, அதாவது இன்று வரை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை www.drdo.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அதை பூர்த்தி செய்து தேவையான அனைத்து நேர்முகத் தேர்வுக்கு வரும்போது கொண்டு வர வேண்டும். நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாட்கள் 1/9/2026 முதல் 9/9/2026, அதாவது இன்று வரை.

மற்றுமொரு வேலைவாய்ப்பு செய்தி. சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் பிரிவில் மெக்கானிக்கல் 10, உற்பத்தி 40, எலக்ட்ரிக்கல் 5, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 5 என மொத்தம் 60 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ. வயது 1/7/2026 படி 18 முதல் 30 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்களுக்கு SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 11/9/2026. விவரங்களுக்கு cpcl.onlineregistrationform.org என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கவும். மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தி. பாரத் மின்சார நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் வாய்ப்பு. திருச்சியில் உள்ள பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ட்ரேட், டெக்னீஷியன், கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பிரிவில் மொத்தம் 530 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ITI அல்லது டிப்ளமோ அல்லது BE பட்டப்படிப்பு. வயது 1/8/2026 படி 18 முதல் 27 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு. பணிக்காலம் ஓராண்டு. ஸ்டைஃபன் மாதம் ₹10,900 முதல் ₹12,300 வரை. விண்ணப்ப கட்டணம் ₹236. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்கும் கடைசி நாள் 12/9/2026. விவரங்களுக்கு trichy.bhel.com என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். தகுதியுடையோர் விண்ணப்பித்து வெற்றி பெற புதுச்சேரி

அகில இந்திய வானொலியின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் நாம் உலா வந்து கொண்டிருப்பது நைனிடால் நகரம். இப்போது நாம் போகும் அடுத்த இடம் ஸ்னோ வியூ பாயிண்ட். வெள்ளை நிறத்தில் மின்னும் பனிச்சிகரங்கள், அதற்கு கீழே பசுமையான மலைகள், அங்கிருந்து இமயமலையின் பனிச்சிகரங்களின் அழகை பார்க்கும் அனுபவம் மலைகளின் அமைதியையும் பிரம்மாண்டத்தையும் ஒரே நேரத்தில் நமக்கு உணர்த்தும். நைனிடால் என்பது ஏரியும் மலையும் மட்டுமல்ல, இயற்கை ஆர்வலர்களுக்கு இங்கு நிறைய இருக்கு. நைனிடால் உயிரியல் பூங்கா மலைப்பகுதியின் வனவிலங்குகள் மற்றும் பறவைகளை அறிந்து கொள்ளும் வாய்ப்பை தருகிறது. எக்கோ கேவ் கார்டன்ஸ் போன்ற இடங்களையும் ரசிக்கலாம். மலைகளின் இயற்கையான குகைகள், வித்தியாசமான பாறை அமைப்புகள், அவற்றுக்குள் செல்லும் அனுபவம் குழந்தைகளுக்கு மட்டுமில்லைங்க, பெரியவர்களுக்கும் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். மேலும் நைனிடாலின் புகழ்பெற்ற மால் ரோடு பகுதியில் நடந்து செல்வது ஒரு தனி அனுபவம். நைனி ஏரியின் அருகே அமைந்திருக்கும் இந்த பகுதி சுற்றுலா பயணிகளின் விருப்பமான இடங்களில் ஒன்று. சிறிய கடைகள், உள்ளூர் பொருட்கள், கைவினைப் பொருட்கள், குளிர்கால ஆடைகள், மலைப்பகுதியின் சுவையான உணவகங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு அழகான வித்தியாசமான மலைநகர அனுபவத்தை தரும்.

நேயர்களே, இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் இதுவரை உலா வந்தது நைனிடால் நகரம். நைனிடால் என்பது ஒரு சுற்றுலாத்தலம் மட்டுமல்ல, அது மலைகளின் அமைதி, ஏரியின் அழகு, பனிச்சிகரங்களின் கம்பீரம், இயற்கையின் இனிமை, இவை அனைத்தும் ஒன்றாக கலந்த ஓர் அழகிய அனுபவம். இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நைனிடால் நகரின் சில முக்கிய இடங்களை தெரிந்து கொண்டோம். இத்தனை அழகான நைனிடால் நகரின் பயணம் இத்துடன் முடிகிறது. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சென்னை அஞ்சல்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்புரை வழங்குகிறார் முனைவர் சி. அருணன் அவர்கள்.
2: 19ஆம் நூற்றாண்டு எத்தனையோ அளப்பரிய ஆளுமைகள் பலரை தமிழுக்கு தந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இலக்கிய உலகில் பலர் சூரியனைப் போல சுடர்விட்டு பிரகாசித்திருக்கிறார்கள். அவர்களுள் அமரர் என போற்றப்படுகிற அருங்காவியங்கள் பல படைத்துச் சிறந்தவர் கல்கி என்னும் ரா. கிருஷ்ணமூர்த்தி. காலத்தை பலர் காவியமாக வரைந்திருக்கிறார்கள். ஆனால் காலமே ஒருவரை காவியமாக வரைந்திருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரியவர் கல்கி. தமிழ் வரலாறு தன்னை புதிதாய் எழுதி கொள்ள கல்கியை படைத்தது போலும். கல்கி வரலாறு போற்றும் வரலாற்று நாயகர். அவர் வாழ்ந்த காலம் 1899 1954 இடைப்பட்ட 55 ஆண்டுகள் மட்டுமன்று, முன்னர் 1000 ஆண்டுகளும் பின்னர் 1000000 ஆண்டுகளும் அவர் நீண்டு நிலைத்திருக்கும் பெரு வாழ்வை காலத்தின் துணையோடு காவியமாக வரைந்திருக்கிறார். அவர் எழுத்தாளர் மட்டுமல்லர், தமிழ் இசைக்காவலர், தமிழ் பண்பாட்டு மறுமலர்ச்சியாளர், தேசியம் வளர்த்த தேசபக்தர், வளர் தமிழுக்கு வளம் சேர்த்த தமிழ் கொடைஞர், தொடர் கதை மன்னர், மனிதநேயம் கொண்ட மாமனிதர். இவை எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பழுத்த காந்தியவாதி, அண்ணல் காந்தியடிகளினுடைய அடிபரவும் சீடர். காலத்தின் கரத்திலிருந்து காவியமாய் செதுக்கிய அவருடைய முப்பெரும் படைப்புகள் முதலாவது பொன்னியின் செல்வன், அடுத்தது சிவகாமியின் சபதம், நிறைவாக பார்த்திபன் கனவு என்று சொல்வார்கள். ஆனால் கல்கிக்கு காந்தியத்தில் விளைந்த அலை ஓசைதான் மிக பிடித்த காவியமாக இருந்தது. இதனை அவரே முன்மொழிகிறார். நான் எழுதிய நூல்களுக்குள்ளே ஏதாவது ஒன்று 50 அல்லது 100 வருஷம் நிலைத்து நிற்க தகுதியுடையதென்றால் அது அலை ஓசைதான் என்ற எண்ணம் படிக்கும் போதே உள்ளத்தில் தானாக உதயமாயிற்று. அலை ஓசையை நான் எழுதியதாகவே எண்ணக்கூடவில்லை. அந்த பாத்திரங்கள் சேர்ந்து பேசிக்கொண்டு அவர்களுடைய அந்தரங்க ஆசாபாசங்களையும் உள்ள கிளர்ச்சியையும் வெளியிட்டு அலை ஓசையை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் கற்பனை செய்யப்பட்ட பாத்திரங்கள் என்றே என்னால் எண்ண முடியவில்லை. நம்மை போல பிறந்து வளர்ந்து வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை அனுபவித்தவர்களாகவே தோன்றினார்கள். அவர்களை மறுபடியும் எப்போது எங்கே காணப்போகிறேனோ தெரியவில்லை என்று அந்த நூலினுடைய முன்னுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதே வாஞ்சை அவரது மற்றொரு வரலாற்று நூலான சிவகாமியின் சபதத்திலும் தொடர்ந்து இடம்பெறுகிறது. சிவகாமியின் சபதம் என்னும் பெயர் தாங்கிய இந்த நூலை ஏதேனும் ஒரு வழியிலே கையில் ஏந்தி கொண்டிருக்கும் அன்பர்கள் இது அபாரமான புத்தகம் என்று உடனே தீர்மானித்துவிடக்கூடும். 1000க்கு மேல் பக்கங்கள் உள்ள புத்தகம் அல்லவா? அதற்கு தகுந்த கணமும் இருக்கத்தானே செய்யும். இவ்வளவு பாரத்தையும் ஏறக்குறைய 12 வருஷ காலம் என் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருந்தேன். சிவகாமியின் சபதத்தில் கடைசி பாகம்

கடைசி அத்தியாயம் கடைசி வரியை எழுதி முற்றும் என்று கொட்ட எழுத்தில் போட்ட பிறகுதான் 12 ஆண்டுகளாக நான் சுமந்து கொண்டிருந்த பாரம் என் அகத்திலிருந்து நீங்கியது என்று குறிப்பிடுகிறார். மேலும் சொல்கிறார், மகேந்திரரும் மாமல்லரும் ஆயனாரும் சிவகாமியும் பரஞ்சோதியும் பார்த்திபனும் விக்ரமனும் குந்தவியும் மற்றும் பல கதாபாத்திரங்களும் என் நெஞ்சத்திலிருந்து கீழ் இறங்கி போய் வருகிறோம் என்று அருமையோடு சொல்லி விடைபெற்று கொண்டு சென்றார்கள். ஆகா, அந்த பழந்தமிழ்நாட்டு பிரமுகர்கள் பெயருக்கும் புகழுக்கும் மிக்க ஆசை கொண்டவர்கள் போலும் என்றென்றும் அழியாத கற்பாறையிலே அல்லவா தங்களுடைய புகழை அவர்கள் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் செய்து வைத்த காரியங்கள் நீடூழி காலம் அவர்களுடைய நினைவை நிலைநாட்டுமாறு அமைந்திருக்கின்றன என்று காலம் தன்னை வரைந்த காவிய நுட்பத்தினை மிக அழகாக தன் சொற்பாறையில் செதுக்கியுள்ளார் கல்கி. காவிரி என்னும் பொன்னி நதிக்கரை தீரம் பல அற்புதங்களை இந்த பூமிக்கு அளித்திருக்கிறது. பொன்னியின் செல்வராக

0: காரியங்கள் நீடூழி காலம் அவர்களுடைய நினைவை நிலைநாட்டுமாறு அமைந்திருக்கின்றன என்று காலம் தன்னை வரைந்த காவிய நுட்பத்தினை மிக அழகாக தன் சொற்பாறையில் செதுக்கியுள்ளார் கல்கி. காவிரி என்னும் பொன்னி நதிக்கரை தீரம் பல அற்புதங்களை இந்த பூமிக்கு அளித்திருக்கிறது. பொன்னியின் செல்வராக ராஜராஜனை குறித்து கல்கி எழுதிய சிறப்பினால் அவரே பொன்னியின் செல்வராகவும் ஆகிறார். வாழ்க்கையில் மட்டுமின்றி எழுத்திலும் அவருக்கு பொன்னி நதி நல்ல வழிகாட்டியிருக்கிறது. அந்த நதியின் நடை கல்கியின் எழுத்துக்களில் மின்னும் துள்ளும் ஆர்ப்பரிக்கும் அலைதெறித்து வான் ஏகும் கொஞ்சும் கெஞ்சும் கூத்தாடும் சற்றும் சளைக்காமல் நம்மை சத்தமே இல்லாமல் அழச் செய்யும் உடனே நம்மை தேற்றி அட அட இதற்க அழுகிறாய் என்று தோள் தட்டி தூக்கி குலுங்க குலுங்க சிரிக்க வைக்கும் குதூகலமும் கொண்டாட்டமும் பொங்கச் செய்யும் காலம் தந்த அந்த காவியத்தை வாசித்து பார்த்தால்தான் இத்தனையும் புரியும். இதோ அதற்கென எடுத்துக்காட்டு. பொன்னி பொன்னியோடு கலக்கிறது. ஊவேசாவுக்கு தமிழ்தாத்தா என்ற சிறப்பு பட்டத்தை மரியாதை அடைமொழியை சூட்டியவர் கல்கி. தமிழ்தாத்தா ஸ்ரீ ஊவே சாமிநாதையர் அவர்கள் சமூகத்துக்கு பேரன் பரிவுடன் எழுதி கொள்வது. பெரியவர்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? இது என்ன புதிய பட்டமாக இருக்கிறது? இவன் யார் கொடுப்பது என்றா? அப்படியெல்லாம் தாங்கள் நிராகரிக்க மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். சகலமும் அறிந்த பெரியாராகிய தாங்கள் நான் அளித்திருக்கும் பட்டத்தின் பொருத்தத்தை அங்கீகரிக்காமல் இருக்க முடியாது. முதலாவது, ஔவையாருக்கு எப்படி தமிழ்பாட்டி என்னும் பட்டம் பொருந்துமோ அதுபோலவே தங்களுடைய பிராயத்தினாலும் தமிழுக்கு தாங்கள் செய்திருக்கும் தொண்டினாலும் தமிழ் தாத்தா என்னும் பட்டம் தங்களுக்கு பொருந்தும். இரண்டாவதாக, மேற்படி பட்டத்தில் உள்ள இரண்டு இத்து எழுத்துக்களையும் நீக்கிவிட்டால் தாங்கள் தமிழ் தாதா ஆகிறீர்கள். நமது நாட்டில் பரம்பரை வழக்கத்தை அனுசரித்து அகப்பட்ட நூல்களையெல்லாம் ஒழித்து வைக்காமல் அச்சிட்டு வெளியாக்கி 10,000-கணக்கானவர்களுக்கு பயன்படும்படி செய்த தங்களை தமிழ் தாதா என்று சொல்லாமல் வேறு யாரை சொல்வது? மூன்றாவது, ருசிகண்ட பூனை உரியை உரியை தாவும் என்பது போல் தமிழ் அன்பர்கள் இன்னமும் தங்களை நோக்கி தமிழ் தா தா, அதாவது தமிழ் நூல்களை தா தா என்று கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே இவ்வளவு பொருத்தமான பட்டத்தை தாங்கள் அங்கீகரித்தே தீர வேண்டும். அப்படி அங்கீகரிக்காவிட்டாலும் நான் என்னமோ அந்த பட்டத்தால் தான் தங்களை அழைப்பேன். ஏனென்றால் மகா மகோபாத்தியாய முதலியவை வாயில் நுழைவதே கடினமாயிருக்க தமிழ் தாத்தா என்பதே தங்களுடைய தமிழ் வசன நடையை போல எளிதாயிருக்கிறது என்று காலத்தின் காவியமாக தமிழ் தாத்தாவை முன்னிறுத்தியிருக்கிறார் கல்கி. கல்கியின் கதைகள் தமிழ் மக்கள் மனதை எப்படி கவருகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? ஒரு கை தோசைக்கு ஆட்டிக்கொண்டிருக்க மற்றொரு கை கல்கியின் கதையை விரித்து பிடித்து கொண்டிருக்கிறதையும், பிள்ளை தொட்டிலுக்கு ஒரு கையும் கல்கியின் கதைக்கு ஒரு கையுமாக பெண்கள் பிரித்து கொடுத்ததையும் பார்க்கிறோம். பள்ளி பையன்களும் பெண்களுமே பாடப்புஸ்தகத்துக்கு கீழ் கல்கியின் கதையை ஒழித்து வைத்து கொண்டு கருத்தாய் படித்து முடிக்கிறார்கள் என்பது உபாத்தியாயர்கள் சொல்லுகிற பெரும் புகார். பலசரக்கு கடை, மிட்டாய் கடை, மாங்காய் கூறுகள் விற்க வைத்திருக்கும் மாமரத்தடி, இதெல்லாம் போக சுருட்டு சிகரெட் புகைந்து கொண்டிருக்கும் ரயில் இரண்டாவது முதலாவது வகுப்பறைகளிலும் கல்கி கதைகளை வாசித்து கொண்டிருக்க காணலாம் என்று காலம் தன் காவிய நாயகனின் எழுத்தாற்றலை பதிவு செய்துள்ளது. மனிதர்கள் தோன்றுகிறார்கள், மறைகிறார்கள், ஆனால் காலத்தின் கணக்கில் அவர்கள் கட்டுப்பட்டு விடுகிறார்கள். மாறாக காலமே சிலரை தோற்றுவித்து தன்னை வரைந்து கொள்கிறது. அந்த காவியங்களுக்கு எல்லை என்பதே இருப்பதில்லை. அப்படி ஒரு காலம் வரைந்த காவியம்தான் நம் கல்கி. உலகம் உள்ளளவும் தமிழ் உள்ளளவும் கல்கி என்றும் நிலைத்திருப்பார். வாழ்க கல்கியின் படைப்புகள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காலம் வரைந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்புரை வழங்கினார் முனைவர் சி. அருண்.

0: அவர்கள் படைப்பு மதுரை வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 8:09:45. தினமும் பல புதுமையான தகவல்கள், தினமும் உங்கள் அறிவு களஞ்சியத்தில் ஒரு புதிய சேர்க்கை. வரலாற்று சம்பவங்களிலிருந்து இயற்கையின் அதிசயங்கள் வரை எல்லாவற்றையும் எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்களிடம் கொண்டு வரும் நிகழ்ச்சிதான் தகவல் தளம். வணக்கம் நேயர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம இமயமலை பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். செப்டம்பர் 9 இமயமலையின் முக்கியத்துவத்தையும் அதன் சூழலியை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தையும் நினைவூட்டும் நாள் இன்று. ஆம் நேயர்களே, இமயமலை தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 9 கொண்டாடப்படுகிறது. இதன் நோக்கம் இமயமலையின் சுற்றுச்சூழல் அமைப்பு, பல்லுயிர் பெருக்கம் மற்றும் அங்கு உற்பத்தியாகும் முக்கிய நதிகளை பாதுகாக்க விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இமயமலை தினம் கொண்டாடப்படுவதின் நோக்கம். இமயமலை பாதுகாப்பிற்காக முதன் முதலில் 2010 பிரபல சுற்றுச்சூழல் ஆர்வலர்களான சுந்தர்லால் பகுகுணா, அனில் பிரகாஷ் ஜோஷி மற்றும் ராதா பெஹைன் ஆகியோரின் முயற்சியால் இத்தினம் முன்மொழியப்பட்டது. கடந்த 2014 உத்தரகாண்ட் மாநிலத்தின் அப்போதைய முதலமைச்சர் ஹரிஷ் ராவத் செப்டம்பர் 9 அதிகாரப்பூர்வமாக இமயமலை தினமாக அறிவித்தார். 2015 இது அரசு முறைப்படி தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. 2010 ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் 2013 நடந்த கேதார்நாத் பேரிடர் போன்ற இயற்கை சீற்றங்கள் இமயமலை சூழலின் பலவீனத்தை உணர்த்தியதால் இத்தினம் முக்கியத்துவம் பெற்றது.

மீண்டும் இணைவோம் தகவல் தளம் நிகழ்ச்சியில் காலை 8:30 மணிக்கு. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: large parts of central, south, east and west India between September 12 and 21 before southwest monsoon begins its seasonal retreat. And in tennis, Aryna Sabalenka and Francis Tiafoe enter semi-finals of US Open in New York. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a great day.
1: நேரம் 8:30 நிமிடம்.
2: ஆகாஷவாணி கணபதி உலா திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோயில் உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் எம் மலர்விழி.
3: காலகாலமாக இந்திய தேசமெங்கும் விநாயகர் வழிபாடு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். கிபி 5ஆம் நூற்றாண்டில் வராகமித்திரர் தன்னுடைய பிருஹத் சம்ஹிதையில் விநாயக பெருமான் பற்றியும் அவரது வழிபாடுகள் குறித்தும் சொல்லியிருக்கிறார். கிபி 8ஆம் நூற்றாண்டில் புறப்பொருள் வெண்பா நூலில் விநாயகர் காப்புச்செய்யுள் இடம்பெற்றிருக்கிறது. கிபி 9ஆம் நூற்றாண்டில் முத்தொள்ளாயிர காப்புச்செய்யுளில் கணபதி வாழ்த்து இடம்பெற்றுள்ளது.

0: நரசிம்மவர்ம பல்லவனின் படை தளபதியான பரஞ்சோதியார் சாளுக்கிய மன்னனின் வாதாபி என்னும் தலைநகரில் இருந்து கொணர்ந்து இங்கு வந்து நிறுவினார். அன்று முதல் வாதாபி கணபதியானார்.
1: விநாயக பெருமான் 12 அவதாரங்கள் எடுத்து மண்ணுலக மானிடர்களையும் தேவர்களையும் காத்ததாக புராணங்கள் பகிர்கின்றன.
0: ஆண்டுதோறும் ஆவணி மாதம் சுக்லபட்சம் சதுர்த்தி திதி அன்று ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தியாக இந்திய தேசமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: மாதந்தோறும் வரும் வளர்ப்பிறை தேய்பிறை 5 திதிகளுக்கும் 15 நாமங்களால் அழைக்கப்படும் விநாயகர் பற்றி அறிந்தால் உங்கள் விழிகள் வியப்புக்குறிகளாக மாறும்.
0: ஸ்ரீ விநாயகர் கோவில்கள் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கிறது. கோவில்களில், குளக்கரைகளில், தெருமுனையில், அரச மரத்தடிகளில் என அனைத்து இடங்களிலும் நினைத்த மாத்திரத்தில் நின்று தொழுவதற்கு ஏற்ப இயற்கையாகவே அமைந்துள்ளது.
1: இந்த பிரபஞ்சத்தின் முழுமுதல் கடவுளாக வணங்கப்படும் ஸ்ரீ விநாயகர் மாந்தர்கள் குறை களைய மண்ணில் வந்த மாதெய்வம். ஆம், முழுமுதற் தெய்வம் எனில் அது மிகையாகாது.

0: ஸ்ரீ விநாயகரின் ஒவ்வொரு அவதாரமும் தேவர்களை அசுரர்களிடமிருந்து காப்பாற்றுவதும் மண்ணில் வாழும் மாந்தர்களின் அல்லல்களை போக்கி நல்வழியில் உய்விப்பதே ஆகும்.
1: விநாயகர் முன்னால் பக்தர்கள் தோப்புக்கரணம் போடுவதற்கு இன்னொரு புராண நிகழ்வும் உள்ளது. அகத்திய முனிவர் கமண்டலத்தில் நீரோடு நீராடச் செல்கிறார். நீராடிவிட்டு கரையேறும் தருணம் காக்கை வடிவில் வந்த விநாயகர் அகத்தியரின் கமண்டலத்தை தள்ளிவிடுகிறார். கோபம் கொண்ட அகத்தியர் அந்த காக்கைக்கு சாபம் கொடுக்க முயன்ற போது ஒரு அந்தன சிறுவனாக விநாயகர் காட்சி தருகின்றார். அப்போதுதான் உண்மை விளங்குகிறது.
0: விநாயகர் உருவம் மாறி வந்தார் என்பதும் கமண்டலத்தில் அடைபட்ட காவிரியை பூமியில் ஓடச் செய்ய தந்திரம் புரிந்தார் என்றும் அறிகிறார். அகத்தியர் தனது தவறை உணர்ந்து தனது தலையில் தானே குட்டி கொண்டு தோப்புக்கரணம் போடுகிறார்.
1: இந்த புராண நிகழ்வே இன்று வரை விநாயகப் பெருமானை தொழுகின்ற போது நாமும் தோப்புக்கரணம் போடுகிறோம்.
0: விநாயகரின் இன்னொரு அவதாரம் வக்ரதுண்ட அவதாரமாகும்.
1: வக்ரதுண்டம் என்பது வளைந்த தும்பிக்கை என்ற பொருளாகும். காசி மாநகரில் துராசுரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் பூலோக மக்களுக்கும் இடைவிடாத தொல்லைகள் தருகின்றான். அவர்கள் இந்த முறை அன்னை பார்வதி தேவியிடம் சென்று காக்கும் பொருட்டு முறையிடுகிறார்கள். அன்னை பார்வதி தேவி அந்த அசுரனை அழிக்கும் பொறுப்பை ஸ்ரீ விநாயகரிடம் ஒப்படைக்கிறார்.
0: விநாயகர் சிம்ம வாகனத்தில் ஏறி சென்று அவனை அழிக்கிறார். மகிஷாசுரவர்த்தினியை போன்று கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு போரின் போது உபதேசித்த பகவத்கீதை மட்டும்தான் நாம் அறிவோம். ஆனால் விநாயகர் வரேண்ய மன்னருக்கு உபதேசம் செய்கிறார். அதுதான் கணேச கீதை அல்லது கணபதி கீதை என்று பெயர்.

0: மன்னருக்கு விநாயகர் மகனாக அவதரித்து அவரது ஆணவத்தை அழித்து அவனுக்கு உபதேசம் செய்தார். உலகமென்றால் என்ன, மாயை என்றால் என்ன என்பதை விளக்குகிறார். வரேண்ய மன்னரின் விக்னங்கள் அதாவது துன்பங்களை தடுத்து காத்ததால் விக்ன விநாயகர் என்றும் அழைக்கப்பட்டார்.
1: மகோத்கட அவதாரம். காசிப முனிவரின் விருப்பத்திற்கு இணங்க அவருக்கு மகனாக அவதரித்தார். அப்போது காசிராஜன் அரசருக்கு நராந்தகன், தேவாந்தகன் என்ற மகன்கள் இருந்தார்கள். காசிப முனிவரும் விநாயகரும் ஒரு யாகத்திற்கு செல்லும் போது அந்த இரண்டு அசுரர்கள் வழிமறித்தார்கள்.
0: விநாயகர் தன்னுடைய தலைக்கு மேலே இருந்த கலசத்திலிருந்து ஒரு தேங்காயை எடுத்து வீசினார். அந்த இரண்டு அரக்கர்களின் தலைகளும் சிதறின. அந்த நிகழ்ச்சியின் அடையாளமாகத்தான் நாம் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கு செல்லும் போதும் சிதறு தேங்காய் உடைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை பிள்ளையாரை நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் வழிபடுவதால் பிள்ளையார் குழந்தை பிள்ளைகளுக்கும் உகந்த தெய்வமாக கொண்டாடப்படுகிறார்.
1: அந்த வகையில் சென்னையை அடுத்த திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ள திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரி பெருமான் திருக்கோவிலில் கொலுவிற்றிருக்கும் வண்டுவன விநாயகர் பிரசித்தி பெற்றவராகின்றார்.
0: முன்பு ஒரு காலத்தில் வண்டுகள் மொய்க்கும் பெரும் காடாகவும் சோலையாகவும் இருந்த இடத்தில் விநாயக பெருமான் எழுந்தருளியதால் வண்டுவன விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். ஆண்டுதோறும் சித்திரை திருவிழாவில் தொடக்கமாக விநாயகர் திருவிழா நிகழ்கிறது. வண்டுவன விநாயகரின் திருக்கோவிலில் உள்ள விநாயகரை தொழுது செல்லும் சில பக்தர்களை கேட்டோம். இதோ அவர்களின் அனுபவ கருத்துக்கள்.
2: என் பேர் லாவண்யா, நான் திருக்கழுக்குன்றத்துல தான் வசிக்கிறேன். நானு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே வந்து இந்த கோவில் சுத்திட்டு இருக்கேன். எந்த பிரார்த்தனை பண்ணாலும் இந்த வண்டுவன விநாயகரை நினைச்சிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டா அந்த காரியம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, என் பையன் வந்து சின்ன வயசுல கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பான். அவன் வந்து நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு கடவுளே உனக்கு குழக்கட்டை பண்ற அப்படின்னு அவன் வந்து இப்ப நல்லா ஆயிட்டான், இப்ப நல்லாவும் இருக்கான். அதே பெரிய உதாரணமா சொல்லலாம். இந்த வண்டுவன விநாயகர் நினைச்சு எந்த ஒரு மனசுல நீங்க என்ன நினைக்கிறோ அந்த வேலை கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.

0: பேர் உமா மகேஸ்வரி. நான் இந்த திருக்கழுக்குன்றத்துல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. நாங்க வந்து வண்டுவன விநாயகருக்கு எங்க குடும்பத்துல வழி வழியா எங்க அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வண்டுவன விநாயகரை வணங்கிட்டு வரோம். எங்க குடும்பத்துல எந்த விஷயங்கள் இருந்தாலும் இந்த வண்டுவன விநாயகருக்கு முதல்ல கொழுக்கட்டை பண்ணி அர்ச்சனை பண்ணி நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க மத்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். எங்க குடும்பத்துக்கு ஒருத்தராவே எங்க வண்டுவன விநாயகர் இருக்காரு. இந்த கோவில்ல இந்த வண்டுவன விநாயகர் ரொம்ப விசேஷமானவர். எதை நினைச்சிட்டு நம்ம வந்து செய்யறோமோ அது நல்லாவே நடந்துரும், நல்லபடியா நடந்துக்கும்.
1: பக்தர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்,
2: நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவம். அருள்மிகு வண்டுவன விநாயகரின் பெருமையை கந்தர நிலமுள்ள கண்ணுத மதலாய் போற்றீம், மந்திர வடிவாய் நின்ற வல்லப கணேசா போற்றீம், அந்தரர் போற்றி செய்யும் திருக்கழுக்குன்றின் மேவுஞான வண்டுவன விநாயகானின் துணையடி போற்றி போற்றீம். எல்லாம் வல்ல திருப்புர சுந்தரி உடனுடை வேதகிரி பெருமான் திருக்கோயிலிலே திருக்கழுக்குன்ற இங்கு தென்மேற்கு திசையிலே வண்டுவன விநாயகர் எழுந்தருளியுள்ளார். முதல் விழி நாட்டத்து இறைவனாகிய சிவபெருமானின் குமாரரே, மந்திர வடிவாய் உள்ள வண்டுவன விநாயகனே, அன்றாடம் பூஜைக்கு உரியவரே, இறைவா உன்னை போற்றுகின்றேன். வண்டுகள் மொய்க்கும் காடாக சோலையாக இருந்த இடத்திலே முதன் முதலில் விநாயக பெருமான் எழுந்தருளினார். அதன் பின்னரே மற்ற சுற்றாலயங்கள், சிவபெருமான் சக்தி கோயில்கள் அதன் பின்னரே உருவானதாக ஆவண காப்பகத்தின் பதிவேடுகள் நமக்கு உணர்த்துகின்றன. சித்திரை திருவிழாவின் தொடக்கமாக விநாயகர் திருவிழா நடைபெறுகிறது. இதேபோல் ஆடி திருவிழா, நவராத்திரி என்று எந்த திருவிழாவின் தொடக்கமும் விநாயகர் வழிபாட்டுடனே தொடங்குவது முன்னோர்கள் கொண்ட முறைமையாகும்.
1: காலை மாலை என இரண்டு வேளைகளிலும் விநாயக பெருமானிடமிருந்தே எல்லா பூஜைகளும் தொடங்குகின்றன. நிறைவு அடையும் போது லக்ஷ்மி விநாயகரிடம் பூஜைகள் நிறைவேறுகின்றன.
3: தொடக்கம் மட்டுமன்று முடிவும் இந்த விநாயகரிடம் இருந்தே முடிகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இதோ அந்த அர்ச்சகர் பாலாஜி அவர்களிடம் கோவிலின் சிறப்பு குறித்து கேட்போமா?
4: இவருக்கு இங்கே அபிஷேகம், சந்தன காப்பு, அலங்காரங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று

0: கொண்டு வருகிறது. வரும் சேவார்த்திகள் அனைவரும் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு பூஜை நமஸ்காரங்களை எல்லாம் இங்கு மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றால், மற்றும் மாலை 6 மணிக்கு அனைவரும் இங்கு தேங்காய் பழம் அர்ச்சனை, கொழுக்கட்டை, சுண்டல், பொரிய அவல் கடலை அனைத்தையும் கொண்டு வந்து நைவேத்தியமாக செய்து அனைவரும் பக்தர்களுக்கு விநியோகம் செய்வார்கள்.
1: செழியனவர்களின் கருத்துக்கள் இதோ.
2: யானை முகத்தோனே, பண்டுவன விநாயகனே, திருக்கழுக்குன்றம் நகரில் திரிபுர சுந்தரி உடனுரை வேதகிரீஸ்வரர் ஆலயம் புகழ் பெற்றது. இதன் தென்மேற்கு திசையில் வேண்டுவோர்க்கு வேண்டுதலை நிறைவேற்றும் எங்கள் குடும்ப இறைவனுமான முழுமுதற் கடவுள் அருள்மிகு வண்டுவன விநாயகர் எழுந்தருளியுள்ளார். இறைவன் சிவபெருமானின் குமாரனே, மந்திர வடிவாய் வண்டுவன விநாயகராக நமக்கு காட்சியளிக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு வண்டுகள் முய்க்கும் காடாகவும் பூக்கள் பூக்கும் சோலையாக இருந்த திருக்கழுக்குன்றத்திலே முதன் முதலில் இந்த விநாயக பெருமான் எழுந்தருளினார். அதன் பின்னரே இப்பகுதியில் மற்ற சுற்றுப்புறங்களில் உள்ள சிவபெருமான் சக்தி இன்னும் பிற கோவில்கள் அதன் பின்புதான் உருவானதாக சித்திரை திருவிழாவின் ஆரம்பமாக தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் உள்ள ஆலயங்களில் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதேபோல் ஆடி திருவிழா, நவராத்திரி என எந்த திருவிழாவின் தொடக்கமும் விநாயகனின் வழிபாட்டுடனே தொடங்கப்படுகிறது, பழக்கமாகிவிட்டது. இந்த வண்டுவன விநாயகர் சுற்றுப்புற வியாபாரிகள் மற்றும் மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கு முதன் முதலில் அவருக்கு முதல் பூஜை செய்துவிட்டுத்தான் மற்ற நிகழ்ச்சிகளை செய்வார்கள்.
1: கோவில் வரலாறு பற்றி கூறுகிறார் குமரேசன் அவர்கள்.
3: வண்டுவன விநாயகர் ஆலயம் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலய வளாகத்தில் உள்ள தல விநாயகர். இவர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது சிவனுக்குரிய கோயில் ஆகும். இந்த கோயிலில் தல விநாயகராக வண்டுவன விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் பாடப்பட்ட திருத்தலம் இது. இங்கு வரலாற்று சிறப்பு மிக்க கல்வெட்டுகள் அமைந்துள்ளன. அதில் குறிப்பிடத்தக்கவை பல்லவர் காலத்தது, சோழர் காலத்தது, பாண்டியர் காலத்தது என்ற வகைப்பாடுகளுடன் காணப்படுகின்றன. கல்வெட்டுகளில் இத்தலம் உலகளந்த சோழபுரம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கலைநயத்துடன் கட்டப்பட்டுள்ள வண்டுவன விநாயகர் கோயிலுடைய கோபுரமானது தங்க நிற வண்ணப்பூச்சால் மெருகூட்டப்பட்டுள்ளது. கோயில் உள்ளே வாசம் பொருந்தி அருள் பாலிக்கும் வண்டுவன விநாயகர் பக்தர்களுக்கு நாள்தோறும் நல்லருள் புரிகின்றார். ஒவ்வொரு நாளும் பக்தர்கள் வந்து வண்டு விநாயகரின் அருளை பெறுகின்றனர். இது திருக்கழுக்குன்றம் மலை மீது அமைந்துள்ள ஒரு திருத்தலம். இங்கு பட்சி தீர்த்தம் என்கின்ற ஒரு சிறப்பும் இடம்பெறுகிறது. ஆன்மீக சிறப்பு வாய்ந்த திருத்தலமாக இது அமைந்துள்ளது.
1: தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு கோவில்கள் மற்றும் இல்லங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது.
4: வல்வினைகள் தீர்ப்பதில் வள்ளலானதால் விநாயகரை வினை தீர்க்கும் விநாயகர் என்றும் நம் முன்னோர்கள் அழைத்தார்கள். விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேழமுகத்தோனே ஞான முதல்வனே என்றொரு பக்தி பாடல் நம் காதுகளில் ரீங்காரம் இடும் போதெல்லாம் அந்த விநாயக பெருமான் நமது கண்களுக்கு முன் தோன்றி காட்சி அளிப்பது போல் ஓர் தெய்வீக உணர்வு மேலிடுகிறது.
1: இந்த திருக்கோவிலில் வண்டுவன விநாயகர் முதன் முதலில் எழுந்தருளிய பின்னரே மற்ற சுற்று ஆலயங்களான சிவபெருமான், சக்தி கோவில் உருவானதாக இந்த திருக்கோவிலின் ஆவண பதிவேடுகள் பகர்கின்றன.
4: ஸ்ரீ விநாயக பெருமானை தொழுவோர் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் உயர்வு உண்டு என்பது
1: இந்த அகிலம் கண்ட உண்மைதானே.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா, திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோயில் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் எம் மலர்விழி. குரல் வண்ணம் விஜய், எம் சித்ராதேவி. படைப்பு ஆகாஷவாணி சென்னை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:45. தகவல் தளம் தொடர்கிறது. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம இமயமலை பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இமயமலை என்பது ஆசியாவில் உள்ள ஒரு பெரும் மலைத்தொடர் ஆகும். இது இந்திய துணைக்கண்டத்தின் சமவெளியை திபெத்திய பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது. இமயமலை மேற்கு பகுதி முதல் கிழக்கு பகுதி வரை சுமார் 2400 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்டுள்ளது. இந்தியா, நேபாளம், பூட்டான், சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் இமயமலை பகுதி பரவியுள்ளது. இமயமலை என்ற பெயருக்கே ஒரு அழகான பொருள் இருக்கு. இமயமலையை ஹிமாலயான்னு சொல்றாங்க. ஹிம அப்படின்னா பனி, ஆலய என்றால் இருப்பிடம், அதாவது பனியின் இல்லம் இமயமலை. பார்த்தாலே பிரமிப்பு. இமயமலை வெறும் அழகான மலைத்தொடர் மட்டும் அல்ல, அது நீரின் முக்கிய ஆதாரம், பல்லுயிர்களின் வாழிடம், பல மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் நமது சுற்றுச்சூழல் சமநிலையின் முக்கிய அங்கம். ஆனால் இந்த மலைத்தொடரின் உண்மையான பெருமை அதன் உயரத்தில் மட்டும் இல்லைங்க, அதன் சூழலியல் பங்களிப்பில் தான் இருக்குது. 8848 மீட்டருக்கும் அதிகமான உலகின் மிக உயரமான எவரெஸ்ட் சிகரம் உட்பட பல உயரமான சிகரங்கள் இங்கு உள்ளன. 7200 மீட்டருக்கும் அதிகமான உயரமுள்ள 100க்கும் மேற்பட்ட சிகரங்கள் இத்தொடரில் உள்ளன. இமயமலை என்பது சிகரங்கள் மட்டுமல்ல, அதன் கீழே காடுகள், புல்வெளிகள், நதிகள், நீரோடைகள், பனிப்பாறைகள், ஏரிகள், மண் மற்றும் எண்ணற்ற உயிரினங்கள், இதையெல்லாம் சேர்த்துத்தான் நாம் இமயமலை சூழலியல் அமைப்புன்னு சொல்கிறோம். மேலும் பல தகவல்கள் தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

புதுவை மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை பாகூர் துணை மின் நிலையத்திலிருந்து செல்லும் 22 கிலோவாட் மிட்டால் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று புதன்கிழமை காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை தவளக்குப்பம், பூரணாங்குப்பம், தானம்பாளையம், பிள்ளையார் திட்டு, நல்லவாடு, ஆண்டியார்பாளையம், காசான்திட்டு, கொருக்கமேடு, எடையார்பாளையம், புதுக்குப்பம் மற்றும் அலுந்துவெளி ஆகிய பகுதிகளில் உள்ள அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் மின் விநியோகம் தடைபடும் என்று பொதுமக்களுக்கு இதன் மூலம் அறிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு: பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா. நெறிப்படுத்துகிறார் வித்யா அவர்கள்.

இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம இமயமலை பற்றிய தகவல்கள் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கங்கை, யமுனை, பிரம்மபுத்ரா மற்றும் சிந்து போன்ற தெற்காசியாவின் மிக முக்கிய நதிகளின் பிறப்பிடமாக இமயமலை விளங்குகிறது. இது கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவையை பூர்த்தி செய்கிறது.

மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் கடுமையான குளிர்ந்த காற்றை தடுத்து இந்தியாவின் பருவமழை மற்றும் தட்பவெப்ப நிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது. அரிய வகை தாவரங்கள், வனவிலங்குகள் மற்றும் தனித்துவமான மலைவாழ் மக்களின் கலாச்சார மையமாக திகழ்கிறது. புவி வெப்பமயமாதல், பனிப்பாறைகள் உருகுதல், திட்டமிடப்படாத நகரமயமாக்கல் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் போன்றவற்றால் இமயமலை சந்திக்கும் அச்சுறுத்தல்களை தடுத்து நிலையான வளர்ச்சியை மேம்படுத்த இத்தினம், அதாவது இன்று இமயமலை தினம் கொண்டாடப்படுகிறது. இத்தினம் வலியுறுத்துகிறது. தகவல் தளம் தொடரலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, இன்று இமயமலை தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் வெறும் வாழ்த்து சொல்லும் நாள் அல்ல, இமயமலையின் சூழலியல் முக்கியத்துவத்தை நினைவு கூறும் நாள், அதன் பாதுகாப்புக்கான பொறுப்பை உணர்த்தும் நாள், மலைப்பகுதிகளில் நிலையான வளர்ச்சியை பற்றி சிந்திக்கும் நாள். என்றும் இயற்கையை நேசிப்போம், நீரை சேமிப்போம், காடுகளை பாதுகாப்போம், மலைகளை மதிப்போம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி உங்களுக்கு

0: பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு பயனுள்ள சுவாரஸ்யமான தகவலோடு மற்றொரு தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சென்னை அஞ்சல்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலில், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். முதலில் உண்டேதி ராமுடு, ஹரிகாம்போதி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை, ரூபகத்தாளம்.

நேரம் 9:28:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து பாலகோபால என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, பைரவி ராகம் ஆதித்தாளம்.

இதுவரை அரங்கிசையில் ஹெச் ரத்னபிரபா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் அவர்கள் மிருதங்கம்.

0: பத்து மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி மும்பையில் குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2026 நேற்று மாலை தொடங்கி வைத்தார். 4 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை தொடக்கி வைத்து பேசிய அவர், புதுமை மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மையமாக கொண்டு இந்தியா தனது ஃபின்டெக் பயணத்தை புதிய உயரங்களுக்கு எடுத்து செல்கிறது என்று தெரிவித்தார். இலங்கையுடனான நட்புறவை வலுப்படுத்துவதில் அங்கு வசிக்கும் இந்தியர்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள அவர் கொழும்புவில் நேற்று இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடினார். இலங்கையில் நெருக்கடி ஏற்படும் போதெல்லாம் அந்நாட்டிற்கு இந்தியா உறுதியுடன் துணை நின்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். 9வது தேசிய ஊட்டச்சத்து இயக்கத்தை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வாரணாசியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்வில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பங்கேற்கிறார். நமது அங்கன்வாடிகள் நமது பொறுப்பு என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பிரச்சாரம் நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் வீடுகளில் இம்மாதம் முழுவதும் சமூக பங்களிப்புடன் நடத்தப்படும். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க உள்ள 503 பேர் கொண்ட இந்திய குழுவினர் புதுடெல்லியில் இருந்து நேற்று ஜப்பான் புறப்பட்டு சென்றனர். அவர்களை விமான நிலையத்தில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா, இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் திருமதி PT உஷா உள்ளிட்டோர் வழியனுப்பி வைத்தனர். இந்தியாவும் குவைத்தும் அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத் வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் உலகின் முதல்நிலை வீராங்கனையான அரினா சபலன்கா செக் குடியரசின் லிண்டா நோஸ்கோவாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 10:14. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். பொதுவா நமக்கு பிடிச்ச பாடலை நம்ம மட்டும் கேட்டு ரசிக்கிறது இல்லாம உலகமே கேட்டு ரசிக்கிறப்ப நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியே அலாதிதாங்க. இன்னைக்கும் நிறைய நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடல்களை ஃபேஸ்புக்கில் பதிவு செஞ்சு கேட்கறதுக்கு ஆவலா இருக்காங்க. அந்த வகையில் முகநூல் வழியே தமது விருப்ப பாடலை பதிவு செய்திருக்கும் முதல் நேயர் கோவை மாவட்டத்திலிருந்து வருண் சிவா அவர்கள். இவர் கேட்டுள்ள பாடலின் படம் அன்னை ஓர் ஆலயம். இவருக்கான பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் நாம் மூவர் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் கேட்டுரசி கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். முகநூல் பக்கத்தில் நிறைய நேயர்கள் காலை வணக்கம், இனிய காலை வணக்கம், சந்தோஷமான காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள்னு பல பேர் அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். டாக்டர் சிவா திரைப்படத்திலிருந்து, இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க வேட்டவலம் குமார் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

நேயர்கள் கேட்டுரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் துரைராஜ் அவர்கள் கேட்டிருக்காங்க. அவரோட சேர்ந்து அன்பு சகோதரிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி மற்றும் பெங்களூர் கொப்பநத்தம் ராம் பிரகாஷ் கோகிலா ஆகியோரின் விருப்ப பாடல் கல்யாணியின் கணவன் திரைப்படத்திலிருந்து இதோ.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவே.

0: கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கர்நாடக மாநிலத்திலிருந்து சின்ன திருப்பதி ஊர்லேருந்து பிரகாஷ் ஷியாம்லா அவர்கள் கேட்டிருக்காங்க. மகுடி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.
1: கபகரி சா ரிச சத சா, கபகரி சா ரிச சத சா.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு, பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா. நெறிப்படுத்துகிறார் வித்யா அவர்கள்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க சென்னை ஐயப்பன் தாங்கல் பழனி பாரதி அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

கேட்டாலேனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க வீரநல்லூர்லேருந்து கருணாநிதி அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியின் தலைப்பு, பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா. நெறிப்படுத்துகிறார் வித்யா அவர்கள். கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காரைக்கால் எம்என்பி நச்சுப்பிள்ளை அவர்கள் கேட்டிருக்காங்க, சிப்பிக்குள் முத்து திரைப்படத்திலிருந்து வராது வந்த நாயகன். ஆனால் அந்த படத்தில் அப்படி ஒரு பாடல் இல்லை, தாலாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து தான் வராது வந்த நாயகன் பாடல் இருக்குது. இவரின் விருப்ப பாடல் இதோ.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் மாதவரம் வீரராகவன் அவர்களின் விருப்ப பாடலாக கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து.

கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக கேட்கலாம் ஜடேரி வேல்முருகன் அவரின் விருப்பமாக புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படத்திலிருந்து. இவர் புதிய நேயர்னு பதிவு பண்ணியிருக்காரு. இவருக்கான விருப்ப பாடலாகவும் நேரமின்மை காரணமாக மற்ற நேயர்கள் சிலருக்கு பாடல் வழங்க முடியாத காரணத்தினாலையும் இதை பொது பாடலாகவும் வழங்கிடலாம். யார் யாருக்கெல்லாம் பாடல் வழங்க முடியல அப்படின்னா, ராமகிருஷ்ணன் கொழுமகொண்டான் அவர்கள், தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்பிரமணியன் அவர்கள், நன்னிலம் நாராயணன் அவர்கள், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன் அவர்கள், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவர்கள், எஸ் எஸ் ஹரிஹரன் அவர்கள், இவர்களெல்லாம் கேட்ட பாடல் நேரமின்மை காரணமாக ஒளிபரப்ப முடியல. உங்கள் எல்லாருக்காகவும் பொது பாடல் இதோ.

0: இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மஞ்சுளா. நிதி தொழில்நுட்ப பயணத்தில் இந்தியா புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நேற்று உலக ஃபின்டெக் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த மாதத்தில் 2400 கோடிக்கும் அதிகமான யுபிஐ பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். நிதி தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாக யுபிஐ விலகுகிறது என்றும் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பரம்வீர் சிக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்தினார். தமது சமூக ஊடக பதிவில், கார்கில் போரில் கேப்டன் விக்ரம் பத்ரா ஆற்றிய வீர செயல்களை நினைவு கூர்ந்துள்ளார். கடற்படை அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இன்று முதல் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகள்

0: அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது ஆஸ்திரேலிய கடற்படையின் மூத்த தலைவர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார். மேலும் நியூசிலாந்து கடற்படை வீரர்களுடன் அவர் கலந்துரையாட உள்ளதாகவும் இந்திய கடற்படை வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. இந்தியாவும் குவைத்தும் அரசியல் ரீதியிலான உறவுகள், வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம், வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை வலுப்படுத்த ஒப்புதல் தெரிவித்துள்ளன. குவைத்தில் நேற்று நடைபெற்ற 8வது இந்திய குவைத் வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. நேபாளத்தில் முஸ்டாங் மாகாணத்தில் நேற்றிரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.3 இது பதிவாகியுள்ளது. ஐரோப்பிய நாடுகளை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கம் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் அமெரிக்க அதிபரிடம் உறுதியளித்துள்ளார். மத்திய மேற்கு வங்க கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் தெற்கு தெலுங்கானா முதல் ராயல்சீமா வரையிலான தமிழக பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 11:02. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு, பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 2275240 மற்றொரு எண் 2275250. இந்த எண்களுக்கு முன் 0413 என்ற எண்களை முன் இணைத்து டயல் பண்ணுங்கள். நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் மனிதர்கள் மற்றும் சம்பவங்கள் மூலம் பெறும் அனுபவம் இருக்கு இல்லைங்களா, அது மனிதர்களின் பல்வேறு குணங்களையும் அவர்கள் எப்படி ஏன் இப்படி நடந்து கொள்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. காலப்போக்கில் தானாகவே சேரும் அறிவும் இது.

0: நேயர் நேரம் நிகழ்ச்சியில் பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா என்ற தலைப்பில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் வித்யா அவர்களுக்கு
0: வாழ்த்துக்கள்.
1: சொல்லுங்க
0: சார், பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை என்ன?
1: ஒண்ணு வேணாமா, உயிர் மூச்சு உள்ளவரை வாழும் காலம் குறைவோ அதிகமோ,
0: ஓகே,
1: நாம் செய்த செயல்கள் தான் நம்ம உயர்த்தும். சொல்லால அல்ல, அது செயல்பாட்டினால் தான் நடக்கும்.
0: கண்டிப்பா
1: அது ஒரு சாதாரண செயல்பாட்டினால் அல்ல, நல்ல குணம் பண்பினால் மட்டுமே. அதற்காக தான் வளர்ந்து காட்டி மறைந்த பல முன்னோர்கள் பகுத்து சென்ற பாதை தான் நமக்கு துணை.
0: சரிங்க சார்,
1: ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் பக்குவம் தான் ஆகணும். பட்டறிவு எதற்கு?

0: பகுத்தறிவு அது பட்டறிவு என்றது அது வந்து படிப்பு சம்பந்தமாக, இது வந்து ஆன்மீக சம்பந்தம் வாழ்க்கை சம்பந்தம் இப்படி உலக சம்பந்தமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கண்ணால் பார்ப்பதை எல்லாம் ஆகா என்று அழகு என்று நினைத்து விட்டால் வாழ்க்கையை பாழாகிவிடுமா?
1: நிச்சயமாங்க சார்.
0: இன்னொன்று சொல்றமாக ஒரு கருத்து, விதியை வெல்ல எவரால் முடியும்? இறைவன் அந்த விதியை மாற்ற, அந்த விதியை நாம் மாற்ற முடியுமா? சோதனைகள் இருந்ததாமா நம்ம வாழ்க்கை? இதில் யாரும் விதி விலக்க கிடையாது. ஒருவர் புரிந்து கொள்வதற்கு முதல்ல தாய் தந்தையை புரிந்து கொள்ளுங்க. அவங்க வயதான காலத்துல எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி வாழறாங்க, முதல்ல அது புரிந்து கொள்ளுங்க. நாம் கட்டிய மனைவி எப்படி வாழ வைக்கிறோம்னு புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொள்வதற்கு பட்டறி தேவையில்லை, பகுத்தறிவு தான் ஆறு அறிவு. அந்த ஆறு கூட ஏழாவது அறிவு இருக்க வேண்டியது என்பது கொள்கை. எல்லாருக்கும் இருக்கும் அது கொடுப்பான் இறைவன் என்பது சொல்ல முடியாதுமா? ஆக மொத்தத்துல நமக்கு நாம முதல்ல புரிஞ்சு நாம எப்படிப்பட்டவங்க, நம்ம யாருக்கு என்ன செய்யறோம், துரோகம் என்பது அது

0: எவரால் முடியும்?
1: ஆமா,
0: இறைவன் அந்த விதியை மாற்ற, அந்த விதியை நாம் மாற்ற முடியுமா?
1: நிச்சயமாக
0: சோதனைகள் இருந்ததாமா நம்ம வாழ்க்கை? இதில் யாரும் விதி விலக்க கிடையாது. ஒருவர் புரிந்து கொள்வதற்கு முதல்ல தாய் தந்தையை புரிந்து கொள்ளுங்க. அவங்க வயதான காலத்துல எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி வாழறாங்க, முதல்ல அது புரிந்து கொள்ளுங்க. நாம் கட்டிய மனைவி எப்படி வாழ வைக்கிறோம்னு புரிந்து கொள்ளுங்க. புரிந்து கொள்வதற்கு பட்டடி தேவையில்லை, பகுத்தறிவு தான், ஆறு அறிவு. அந்த ஆறு கூட ஏழாவது அறிவு இருக்க வேண்டும் என்பது கொள்கை. எல்லாருக்கும் இருக்கும், அது கொடுப்பான்னு இறைவன் என்பது சொல்ல முடியாதுமா? ஆக மொத்தத்துல நமக்கு நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம எப்படி பெற்றவங்க, நம்ம யாருக்கு என்ன செய்யறோம்? துரோகம் என்பது அது ஒரு அறிவுறுத்தக்க செயல். புரிந்து கொள்வதற்கு பக்குவம் நாம வேணும்.
1: பக்குவம்
0: வேணும்.
1: நன்றிங்க சார். அழைப்பிற்கு இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை, பக்குவமா பட்டறிவா? நீங்களும் பேசலாம், தொடர்பு கொள்ளுங்கள். 2275240 மற்றொரு எண் 2275250. நிகழ்ச்சி நடத்ததாக பாடல்.

0: தேவை பக்குவமா பட்டறிவா.
1: நமது நேயர்கள் அனைவருக்கும், உங்களை போன்ற ஆர்ஜி அல்லது தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான அதாவது மதிப்புக்குரிய வணக்கங்கள்.
0: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க சார்.
1: அதாவது பட்டறிவு என்பது நம் வந்து வாழ்க்கையில் அனுபவத்தின் மீது தெரிந்து கொள்வது.
0: சரிங்க சார்.
1: அனுபவப்பட்டு அனுபவப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். பக்குவம் என்பது நம்ம மனதில் இருக்க தெளிவு.
0: நிச்சயமா.
1: இது தெளிவு என்பது நமக்கு அமைதியின் பால் நமக்கு உருவாகுது. நமக்கு எவ்வளவு வந்து நம்ம தெளிவா இருக்கிறோமோ அதை வைத்து மற்றவங்களை புரிந்து, அதை மற்றவங்க நம்மளை புரிஞ்சு கொள்வது, நம்ம மற்றவங்களை புரிந்து கொள்வது என்பது ஏற்படும்.
0: ஆமாம் சார்.
1: பட்டறிவு என்பது நான் வாழ்க்கையில் அதிகமாக பட்டிருப்பேன், எனக்கு பல அனுபவம் இருக்கும். அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்லை. எல்லாருக்கும் ஈஸியா சில பேருக்கு ஏற்கனவே இருக்குது, சில பேர் தானாகவே கஷ்டப்பட்டு தேடிக்கிறாங்க, இன்னும் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டே இருக்காங்க. மூன்று நிலையில இருக்கிறோம். அப்ப நம்ம அப்படி பட்டு பட்டு பட்டு தெரிந்து கொள்ளும் போது நமக்கு எவ்வளவோ கசப்பான உணர்வுகள், இனிப்பான உணர்வுகள், பக்குவமான உணர்வுகள் எல்லாம் இருக்கும்.
0: ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க.
1: ஆமா, அந்த பட்டறிவு வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா அமைதியா மத்தவங்கிட்ட இருந்து கம்முன்னு போயிடலாம். ஆனா மத்தவங்களை தெளிவா தெரிஞ்சுக்கிறது என்பது நமக்கு பக்குவம் வரணும். அந்த பக்குவம் வரணும்னு சொன்னா நாம தெளிவடையணும், அமைதி பெறணும். மத்தவங்க என்ன சொல்றாங்க, என்ன செய்யறாங்க, அவங்க எப்படி என்பதை நாம பக்குவமா தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த பக்குவத்தில் இருக்கோம், நம்ம இப்ப வந்து பக்குவம் என்பது வந்து சில பேருக்கு இளமையிலே கிடைத்து விடுகிறது என்றால் அது அவங்களுடைய என்ன
0: சொல்றது, வரம்
1: வரம். நாங்களாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க கொஞ்சம் 67 வயசுன்னா இப்போ அந்த இப்போ மத்தவங்களை புரிந்து கொள்ளணும். என்னோட வயது நீங்க அனுபவம்னு எடுத்துக்க கூடாது. நமக்கு கிடைத்த அறிவு சேகரிக்கப்பட்ட அறிவின் பால்
0: கண்டிப்பா.
1: ஆனா ஏன்னா நம்முடைய பட்டறிவல் மத்தவங்க கிட்ட போனோம்னா அது டிஃபரெண்ட் டிஃபரெண்டா மாறிடும். பட்டறிவை விட பக்குவம் என்பது இதுக்கு ரொம்ப இதுவா இருக்கும். பக்குவம் எல்லாரும் அந்த பக்குவம் பெறணும், மத்தவங்களை மதிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு மதிப்பு கிடைக்கும்னா மத்தவங்களை மதிச்சா நமக்கு மதிப்பு கிடைக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்றத உள்வாங்கணும். நாம அவங்களுக்கு சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம் தெளிவுபடணும்.
0: கண்டிப்பா சார்,
1: தெளிவுபட்டு நம்ம சொல்லணும். அதனால பக்குவம்,
0: பக்குவம்ன்றது ரொம்ப தேவை. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ராஜா நஜமுதி.
0: சொல்லுங்க சார்.
2: என்ன தலைப்பு? என்ன நினைக்க?
0: பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா.
2: எல்லாரையும் புரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட பழகலாம்.
0: சரிங்க சார்.
2: ஆமா, அதாவது நல்லவர்கள் தீயவர்கள் நம்ம பிரிச்சு பாக்குறதுக்கு அந்த பக்குவம் தான் மெயின் காரணமா இருக்கு.
0: ஓகே, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சூழ்நிலை என்ன, ஏன் இப்படி இருக்காங்க, எந்த மாதிரி பழகுறாங்க அப்படின்ட்டு. சரிங்களா?
2: ஆமா ஆமா, ஏன்னா யார்ட்டையும் போய் இப்ப உள்ள காலகட்டங்கள்ல திடீர்னு போய் நம்ம பழகிட முடியாது.
0: நிச்சயமா.
2: அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, எப்படிப்பட்டவங்க என்னங்கறது தெரிஞ்சுக்கிட்டு பழகணும்டா நமக்கு நல்லது, நம்ம சுற்றி இருப்பவங்களுக்கு நல்லது.
0: ஆமா சார், உண்மையா இருக்காங்களா இல்லனா வந்து நடிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து எப்படி.
2: ஆமா, அவங்களுடைய உண்மை என்னங்கறது, அதாவது அந்த இது சொல்லுவாங்கல்ல, அகத்தின் அழகு முகத்திலேயே தெரியும் சொல்லுவாங்கல்ல.
0: ஆமாங்க சார்.
2: அதே மாதிரி அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
0: நேர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு, பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா. நீங்களும் பேசலாம், தொடர்பு கொள்ளுங்கள். 2275240 மற்றொரு எண் 2275250. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: ஓகே, சொல்லுங்க மேடம்.
3: அதாவது பிறரை புரிந்து கொள்வதற்கு பக்குவமா பட்டறிவா.
0: ஆமா ஆமாங்க மேடம்.
3: அதாவது நம்ம பிறரை புரிந்து கொள்வதற்கு வந்து பக்குவம் வேணுங்கம்மா. நம்ம
0: பக்குவம் வேணும். சரிங்க மேம்.
3: ஏன்னா பட்டறிவுங்கிறது வந்து என்னதான் பட்டறிவு இருந்தாலுமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு

0: நிறைய பேருக்கு யோசிப்பாங்க பாத்தீங்களா. அதாவது இப்ப முருகனையும் நம்ம சகுனி கூனியமா எடுத்துக்கறலாம், பட்டறிவு அவங்களுக்கும் இருக்கத்தான் செஞ்சிருக்கோம் சகுனி கூனியர்களுக்கெல்லாம். ஆனாலுமே அவங்க நல்ல விதமா செயல்படுத்தல பாத்தீங்களா அவங்களோட செயல்பாடுகளை. ஆனா முருகன் வந்து சின்ன பிள்ளைதான், அவருக்கு என்ன பக்குவம் இருந்திருக்க முடியும், அவருக்கு என்ன பட்டறிவு இருந்திருக்க முடியும். ஆனாலும் அவர் சுத்த பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு சுட்டி காட்டினாரு பாத்தீங்களா. இத ஒரு உதாரணத்தை எடுத்துக்கறலாம். அதனால வந்து பக்குவம் எப்படி இருக்கணும்னா, பிறர் வந்து எப்படி இருக்காங்க, பிறரோட குணங்கள் என்ன, நம்ம குடும்பத்தையே வச்சுக்கோங்களேன், வெளியில எங்கேயும் போக வேண்டாம், நம்ம கணவர் எப்படி, நம்ம குழந்தைகளோட தன்மை எப்படி, அவங்க குண அதிசயங்கள் எப்படி, நம்ம மாமியார் எப்படி, அவங்களுக்கு எப்படி தோதா நடந்துக்கிறணும்னு நம்ம பக்குவமா செயல்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு சிறப்பான வாழ்க்கையா மாறுது. ஏன்னா உதாரணத்துக்கு நான் என்னோட குடும்பத்திலேயே நான் உணர்ந்திருக்கேன், எங்க வீட்டுக்காரவங்க கொஞ்சம் கோபக்காரவங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிருவேன். அதாவது நாங்க நான் என் பொண்ணு எல்லாம் நல்லா பாட்டு படிப்போம், நல்லா ஜாலியா டான்ஸ் எல்லாம் போடுவோம், ஆனா அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காத ஒண்ணு. அதனால அவங்க வரும்போது எப்படி கவனமா இருக்கணுங்கிற பக்குவத்தை நாங்க தெரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிடுவோம். அதனால பிரச்சனை இல்லாம இருக்கும். அதே மாதிரி எங்க மாமியாருக்கு என்ன தேவை அப்படிங்கறத உணர்ந்து அந்த காப்பி 11 மணிக்கு ஒரு காப்பி அவங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் அவங்களோட இத நல்ல கவனமா அவங்க வேற வேலைகளை பாப்பாங்கன்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையுமே இதாரு, என்னோட பொண்ணு அவளுக்கு இந்த நேரத்துக்கு நல்ல சுவையான அவளுக்கு பிடித்தமான உணவுக்கு தேவை, அதை அதை கொடுக்கும் போது அவ சொல்றதெல்லாம் என்ன சொல்றதெல்லாம் நல்லா ஆமோதிச்சு கேட்டு காது கொடுத்து கேப்பா நம்ம என்ன பேசினாலும். அப்ப இப்படி எல்லாம் ஒரு இலகுவான வாழ்க்கை புரிதல் தன்மை இருந்து பக்குவமா நம்ம வாழும் போதுதாங்க நம்ம சிறப்படைகிறோம். பட்டறிவு வந்து எல்லாருக்கும் வந்துடுறது கிடையாது, இருக்கு. அனுபவம் வாய்ந்த 60 வயசு வயது முதியோர் கூட மது அருந்துறது கிடையாதா? அதாவது மது அருந்த கூடாது அப்படின்னு நினைக்கிற பக்குவம் அவங்ககிட்ட இல்லாதனால தானே 60 வயசுல கூட மது வருந்தி குடும்பத்தை அருமையில விடுறாங்க இல்லையா?
1: தவறான
0: பழக்கம். அதை மாத்தக்கூடிய பக்குவம் அவங்ககிட்ட இல்லாதனால தானேங்கம்மா பட்டறிவு வேலை செய்ய மாட்டேங்குது அவங்களுக்கு எல்லாம்.
1: அதெல்லாம் தெரிஞ்சும் அதை வந்துட்டு நம்ம வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். பட்டறிவு அப்படின்னு
0: மனப்பக்குவம் இல்ல அந்த இடத்துல, அவங்க பக்குவப்படல. இப்ப ஒரு அதிரச மாவை நம்ம பிசைஞ்சு அத பக்குவமா அந்த அதிரசத்துக்கு மாவு, அதுக்கு அதிரசத்துக்கு பக்குவமா அந்த இது இருந்தா தான் அதிரசம்,
1: அந்த
0: வெள்ளப்பாகு ஊத்துனாத்தான் அது அதிரசம், மெதுவான அதிரசமா இருக்கும். அதுவே பாருங்களேன், சும்மா ஏனோதானோன்னு அந்த வெள்ளப்பாவை ஊத்துனீங்கன்னா ரொட்டி மாதிரி ஆயிரும், சாப்பிட முடியாது, வாயிலே வைக்க முடியாது, தூக்கி எரியக்கூடிய தன்மை வாய்ந்துடும். அது மாதிரி தான். அதே மாதிரி கோபம், வீட்டுல கோபம் தாவம் பிரச்சனைகள் ஏற்பட்டா கூட அந்த கோபம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த அலமாரிகளை சுத்தம் பண்றது, அந்த
1: நல்ல ஐடியாவா இருக்கு.
0: அலமாரிகளும் சுத்தமாயிருது, ஹீரோக்களும் திருமணி அடுக்கப்படுது, நம்ம மனசு பக்குவம் அடைஞ்சிருது. இந்த பக்குவத்தை பண்ணும் போது ரொம்ப
1: குடும்பத்துல வந்து கோபமா இருக்கும் பொழுது வந்து அந்த கோபத்தை குறைப்பதற்கு எப்படின்னு ஒரு ஐடியாவும் கொடுத்துருக்கீங்க, அந்த பக்குவமும் வந்திருக்கு.
0: இந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நெய்யை தடைச்சிட்டோம்னா வெண்ணெய் வரும், வெண்ணெய் வரும்போது மீறு மறுபடியும் தண்ணியில சேரவே செய்யாது
1: வெண்ணெய்
0: இல்லையா. அது போல நம்ம மனசை பக்குவப்படுத்திட்டோம்னா நம்ம மறுபடியும் அந்த தவறான பாதைக்கோ இல்ல குறுக்கு பாதைக்கோ இல்ல நேர்மை இல்லாத ஒரு தன்மையோ நம்ம கிட்ட இருக்காது. அதாவது அத்தாலும் பாதிசிலை குன்றாது, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படி அளவலா அப்படின்னு சொல்லிட்டு அவையாறு முதிரையில சொன்னது மாதிரி பக்குவப்பட்ட மனிதர்கள் வந்து எப்பவுமே ஒரே நிலையில நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம், மலையிலும் மான பெரிதா எப்பவுமே வாழ்வாங்கிறது என்னோட கருத்து. நன்றிங்க
1: சொன்னீங்க. நன்றிங்க மேடம். அழைப்பிற்கு
0: நன்றி. நன்றி. நன்றி.
1: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மா கலையரசு நல்லாப்பாளையம்.
1: சொல்லுங்க சார்.
2: நான் வெளியில இருந்து வந்து இப்பதான் வானொலி வைக்கிறேன். எனக்கான தலைப்பு,
1: பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா?
2: இப்ப இருக்கிற காலங்கிற போது பிறரை புரிந்து கொள்வது என்பதே கொஞ்சம் கடினமான சூழ்நிலையில இப்ப இருக்கிற காலம் இருக்கு.
1: சரிங்க சார்.
2: சில பொய் முகங்கள் இருக்கு, இங்க போலித்தனமா நடிப்பு இருக்கு.
1: ஆமா, நிச்சயமா.
2: அப்படிங்கிற போது இந்த பட்டறிவுங்கிறதும் இன்னொன்னு சொல்லி என்ன
1: பக்குவம், பக்குவம்,
2: மனப்பக்குவம்.

0: இது ரெண்டுமே தேவைப்படும்.
1: கரெக்டுங்க சார், உண்மைதான்.
0: இந்த ரெண்டுமே தேவைப்படுங்கிற போது நாம சில விஷயங்கள்ல யாரு எப்படி எப்படி அவங்களுடைய குணாதிசயம் என்ன, அவங்க எந்த நோக்கத்தை கொண்டு நம்மளை கொண்டு போறாங்க அப்படிங்கிற மனம் எனும் குதிரைக்கு அப்பப்ப நம்ம கடிவாளம் போடணும். அதே நேரங்கள்ல நம்ம வெளுத்ததெல்லாம் பால் நினைக்காம அவங்களுடைய கோணம் என்ன, அவங்களுடைய இலக்கு என்ன, அவங்க எப்படி நம்மளை வழி நடத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். அப்படி சீர்தூக்கி பாக்குற நேரங்கள்ல அந்த பட்டறிவும் இன்னொரு அறிவும் நமக்கு தானா வந்து சேரும். இதுக்கு அனுபவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கூட துணையா கொண்டுகிட்டு போகணும். அந்த அனுபவங்கிற ஒரு விஷயத்த நம்ம கூட கொண்டு போற நேரங்கள்ல நம்ம கடந்து வந்த பாதையிலையும் இனி கடக்க போற பாதையிலையும் எது மாதிரி நம்ம வாழ்வியல் விஷயத்த கொண்டு போகணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட நம்மளுக்கு நிறைய வந்து சேர்ந்துடும். இது மாதிரி கொடுத்த தலைப்புல நான் வந்து நிறைய விஷயங்கள, ஒவ்வொரு விஷயத்திலும் எப்படி எப்படி நடந்துக்கணும், எப்படி எப்படி பேசணும், எப்படி எப்படி செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்த நான் ரொம்ப கவனத்துல எடுத்துக்குவேன். நாங்க இன்னைக்கு ஒரு உதவி நம்பி நாங்க ஒரு ஊருக்கு போனோம். அப்படி போற நேரங்கள் அவங்க வந்து நமக்கு சரியான உதவியை செய்யாம அவங்களை வேறொரு கோணத்துல நம்ம கொண்டு போற மாதிரி ஒரு ஒரு செய்தி நமக்கு கிடைச்சது. இவரை நம்பி ஏமாறுது நமக்கு வேண்டாம், நாம பயணத்தை தொடரும் சொல்லி வீடு வந்து சேர்ந்து இருக்கிறோம்.
1: நல்ல விஷயம். சரிங்க சார்.
0: இதனால வாழ்க்கையில வந்து இந்த பட்டறிவு அப்படிங்கிறது கூட இன்னொரு அறிவு கூட எந்த காலத்துக்குமே அவசியமான ஒன்று. அந்த அந்த ரெண்டையுமே நாம சீர்தூக்கி பார்த்து சரி தவறு அப்படின்னு சொல்லி அந்த பகுத்தறிவு கூட கொண்டுட்டு போகணும். இந்த அனுபவ அறிவாவும் இந்த பகுத்தறிவையும் சரியான கூட்டத்துல கொண்டு போற நேரங்கள்லயும் நம்ம விழிப்புணர்வா இருக்கிற நேரங்கள்லயும் கண்டிப்பா நம்மள தற்காத்துக்கலாம். இங்க நமக்கு தவறியும் அலட்சியங்கிறது உள்ள நுழைஞ்சு போச்சுனாலும் அந்த பொறுப்பின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் நுழைஞ்சு போச்சுனாலும் பின்னாடி அதனுடைய பொறுப்புகளை நாம தான் சுமக்கணும். சரியா அமைஞ்சு போச்சுன்னா சரியா போயிடும், சரியா அமையா போச்சுனாக்கா அதனுடைய தொழில்களை நாம தான் அனுபவிக்கணும்.
1: உதாரணத்துக்கு
0: சொல்றேன், ஒரு திருமணத்துக்கு பொண்ணோட மாப்பிளோட பார்க்க போகணும், அங்க நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவாங்க, அது எத்தனை சதவீதம் உண்மைன்னு நாம யோசிக்கணும். ஒரு முறைக்கு பல முறை பல நேரங்களை விசாரிக்கணும். அதான் ஒரு முறைக்கு 100 முறை அப்படின்னு சொல்றது ஒரு கிராமிய சொல்.
1: நிச்சயமா
0: ரெண்டு பக்கமும் சரியான கோணத்துல அமையுது. இத நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு பட்டறிவும் இன்னொரு அறிவும் நம்மளுக்கு அங்க கிடைச்சு போச்சு சொன்னீங்கன்னா மேலும் குட்டி தாலி கட்ட வேண்டியதுதான். இங்க எங்கன்னா ஒரு இடத்துல சரியில்லைன்னு போனீங்கன்னா தவறா போயிடும். இப்ப மாப்பிள்ளைய விசாரிக்க போறோம், பொண்ணு விசாரிக்க போறோம், அது எங்க போய் விசாரிக்கணும், யாருக்கிட்ட பேசணும், இது சரியான கோணத்துல பொண்ணு மாப்பிள்ளைய குணம் நல்லா இருக்குதா, பெண் வீட்டுக்காரர் மாப்பிள்ளை வீட்டுக்காரருடைய குணம் அதாச்சும் நல்லா இருக்குதா, இவங்க சரியா செயல்படுவாங்களா, பெரிய வாழ்க்கையில ஏன்னா இடையூறு வருமா, அந்த இடையூறு வந்தா அதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்கிறது, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்.
1: வாழ்க்கை முழுவதும் சொல்லுங்க சார்.
0: வாழ்க்கை முழுவதும் வாழ்க்கை விளையாடுதனமா தொடங்கி விபரீதமா முடியறது கிடையாது. பொண்ணோட மாப்பிள்ளை பாக்குறது சொல்ற நேரங்கள்ல இந்த பொண்ணோட மாப்பிள்ளைங்க கொஞ்சம் இப்ப பொறுப்பு இல்லாம இந்த உறவுகள் நண்பர்கள் தட்டி கழிச்சு போறதுனால நாங்க திருமண அந்த அமைப்பாளருங்கிற இடத்துல நாங்க போற நேரங்கள அங்கே சில மோசடி தடங்கள் நடக்குது. அங்கே நமக்கு தேவை இந்த பட்டறிவு
1: அனுபவம்.
0: இதனால ரெண்டையும் ஒரு வழி பாதையில கொண்டுகிட்டு போகணும். அதே நேரத்துல அனுபவம் அப்படிங்கறதையும் பகுத்தறிவையும் ரெண்டையும் கொண்டுட்டு போகணும். குழந்தைகளுக்கு இது மாதிரி வாழ்வு விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். நம்ம முன்னுதாரணமா இருக்கணும். இது இன்னொன்னு சொல்லி முடிச்சிடுறேன்
1: சொல்லுங்க சார்.
0: இது மாதிரி நேரங்கள்ல வகுப்பு ஆசிரியர்கள் பட்டறிவுனா என்ன, அனுபவ அறிவுனா என்ன, இது ரெண்டையும் சரியான கொண்டது கொண்டு போனா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும், இது நம்ம தவறு வர நேரங்கள பின்னாடி நம்ம எவ்வளவு தொல்லைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வருவோம் அப்படிங்கறத ஒரு ஒரு இணைப்பு பாடமா பாடம் நடத்துகிற போது ஒரு 5 நிமிஷம் இதுக்காக ஒதுக்கி சொல்லி கொடுத்தாங்கன்னா இப்ப இருக்கிற மாணவி மாணவர்கள் நாளைக்கு இளைஞர்களா மாற நேரங்கள்ல, அப்புறம் நாளைக்கு குடும்ப தலைவி தலைவன் மாற நேரங்கள்ல அவங்க சரியான கோணத்துல வாழ்வை கொண்டு போய் மிக சிறப்பா வாழ்ந்துடுவாங்க. இதுதான் வாழ்க்கை. இப்படித்தான் வாழ்க்கைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தி நடத்திக்கிட்டாலே வாழ்க்கையில மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்.
1: அப்படிப்பட்ட
0: ஒரு வாழ்க்கை நாங்க வாழறோம். நாங்க படிச்சது கொஞ்சம் தான் படிப்பு, ஆனா உங்ககிட்டதான் நாங்க நிறைய கத்துக்கிறோம். அது நிறைய கத்துக்கிறதுனாலயும் பெற்றுக்கிறதுனாலதான் நாங்க வந்து சிறப்பான கொடுத்து நாங்க வாழ்வு நடத்தி வழிநடத்தி கொண்டுட்டு போறோம். ஊடகங்கள் எத்தனை இருந்தாலும் தொலைக்காட்சி தொடு கைபேசி கணினி இருந்தாலும் இந்த முதன்மை இடத்து இருக்கிற

0: வானொலிதான் எங்களை விழிப்புணர்வுகளுக்கு எங்களை மாத்தி கொடுக்குது, வாழ்வில் விஷயங்களை சொல்லி கொடுக்குது. இந்த பட்டறிவுனா என்ன, பகுத்தறிவுனா என்ன, இது எப்படி சீர்தூக்கி பார்க்கணும், எப்படி நடக்குதுங்கிற ஒரு வாழ்வியல் விஷயங்களை சொல்லி கொடுக்கற ஒரு ஆசான், ஒரு வழிகாட்டி, எங்களுக்கு ஒரு வழி துணைவன், எங்களுக்கு ஒரு தோழி, ஒரு தோழன், அத்தனை அமையிறது எங்களுடைய அகில இந்திய வானொலி அப்படிங்கறதுனால இந்த வானொலிங்கிற ஊடகம் முதன்மை இடத்துல இருக்கு. அந்த முதன்மை இடத்துல இருக்கிற வானொலி நாங்க வந்து உச்சாரி கொம்புல ஒரு ஒரு வகல் விளக்க நாங்க ஏற்றி வச்சுக்கிட்டு அப்பப்ப நாங்க எண்ணெய் ஊத்தி நாங்க அதுக்கு நாங்க அந்த ஊக்கம்ங்கிற இடத்த நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். சொன்ன வானொலி ஒரு மிகச்சிறந்த ஊடகம், முதன்மை ஊடகம்,
1: எங்களுக்கும் மகிழ்ச்சி.
0: இன்னொரு ஊடகம், இன்னொரு ஊடகம் இதை தட்டி பறிக்க எந்த ஊடகம் காண முடியாது. 1936 தொடங்கின இந்த கொல்கத்தால தொடங்குற வானொலி பல தலைமுறை கடந்து வாழக்கூடிய ஒரு வானொலி.
1: ஓகே, அருமை அருமை, அழகா சொன்னீங்க சார்.
0: செய்திகள் இருக்கு, நேரங்கள் இருக்கு.
1: ஆமா,
0: நாம எதிர்பார்ப்போம் மற்ற நேயர்களை.
1: ஓகே, அழகா சொன்னீங்க,
0: நன்றிங்க சார். ஒரு மணி நேரம் நிகழ்ச்சி நிறைய பேசலாம். நன்றி, தலை போட்டி வரட்டும். நன்றி
1: நன்றி நன்றிங்க சார். இன்றைய நிகழ்ச்சியில் பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: ஓகே, சொல்லுங்க சார். பிறரை புரிந்து
2: கொள்வதற்கு
1: பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா?
2: பக்குவம் தான் தேவைப்படும். பக்குவம் இருந்தாலே பட்டறிவு வந்துடும்.
1: அதாவது
2: ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலதான் நமக்கு பக்குவம்ங்கிறது வருது. அந்த இளைய வயதுல ஒரு 15 வயசு 16 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள அது பக்குவம் வர
1: மாட்டேங்குது. சில வயது நமக்கு
2: உண்மையில இளைஞர்களுக்கு வரலாம். 25 வயசு 22 வயசு தாழ்ந்தப்ப நமக்குன்னு ஒரு குழப்பம் வரும்போது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பக்குவம்ங்கிறது தன்னால வருதுங்கிறத நான் அனுபவபூர்வமா உணர்ந்திருக்கேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
2: அது பிறந்த பக்குவம் வந்து அந்த பட்டறிவு வந்து எதனால நாம வந்து வாழ்க்கையில தடுமாறி விட்டோம், இல்லாம எந்த இடத்துல தவறு செய்து விட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அந்த பட்டறிவு உணர வேண்டிய, நம்மளோட படித்தவங்க நம்மளோட உயர்ந்த இடத்துல இருப்பாங்க கார்ல போவாங்க அப்படிங்கிற போது அப்பதான் அந்த பட்டறிவு வந்து வருது. அப்ப வந்து நம்ம பெற்றோர்களோ நமக்கு முன்னொரு வயதுக்கு மொத்தவங்களோ சொல்லும் போது நமக்கு யாருக்குமே கேட்டிருக்க மாட்டோம்.
1: நிச்சயமா அவங்களை புரிந்து
2: கொள்ளுங்க. இப்ப உள்ள இந்திய தலைமுறைகளே அப்படிதான் படி படின்னா படிக்கவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு மேடம்.
1: ஆனா பிறரை புரிந்து கொள்வதற்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் சார்?
2: புரிந்து கொள்வதற்கு கூடுமான வரைக்கும் அவங்க அவருடைய கருத்தை கேட்டாலே போதும். என்ன அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க அப்படிங்கறத வந்து நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அவங்க எந்த துறையில என்ன ஒரு நோக்கத்துல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அறிஞ்சு நம்ம செயல்பட்டா சிறப்பா இருக்கும். அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய ஆர்வம் எதுல இருக்கு, படிப்புல இருக்கா வேற எது துறையில இருக்காங்கிறத கொஞ்சம் நம்ம சோதனை செய்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த துறையில அவனுக்கு ஆர்வம் இருக்கு. அது
1: நிச்சயமா நம்ம வந்து ஒருவரை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அவங்களுடைய நமக்கு என்ன அனுபவம் கிடைக்கும் அப்படின்னா சரியா ஆராய்ந்து பார்க்கணும். மற்றவருடைய குணங்கள் என்ன, மன முதிர்ச்சி, சுயநலம் இல்லாமல் இருக்கிறது, கோபம் பட்டா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், எதனால் அவங்க கோபப்படுறாங்க அப்படின்ற காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்ல அனுபவங்களை நம்ம உள்வாங்கி நம்மை நாமே நம்ம மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவமும் மனப்பண்பும் நமக்கு தேவைப்படுகிறது. எல்லோரிடத்திலும் அன்போடு நம்ம அணுக வேண்டும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். சொல்லுங்க சார்.
3: தன்னை உணர்தல்ங்கிற நிலை வந்தா அதை மட்டும்தான் பிறர உணர்ச்சிய நிலை ஆராய முடியும்.
1: அருமையா சொன்னீங்க, நல்ல கருத்து, உண்மைதான் சார். நமக்கு வந்து
3: தன்னையே உணராத நிலை தான் இன்றைக்கு காலகட்டத்தில் போகுது.
1: ஆமா, கரெக்டுங்க சார். அதாவது நமக்கு வந்து எதை செய்தா பிடிக்கலையோ அதை நம்ம மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது இல்லைங்களா?
3: தன்னை உணர்தல் நிலை நிலை வேணுமா? தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே.
1: சூப்பர் சூப்பர்.
3: அந்த தன்மை வரும் உள்ளத்தில் கருணை வேண்டுமே சொல்லி சொல்றாரு.
1: ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு தேவையானது கருணை, அன்பு இல்லைங்களா?
3: ஆமா, தன்னை உணர்தா உணராத நிலையில இருக்கும்போது பிறரை பிறருடைய நிலை என்னன்னு ஆராயறதுக்கு வாய்ப்பு இல்லையம்மா.
1: கரெக்டுங்க சார், கரெக்ட்.
3: அவங்களே ஒரு அற்புதமான குரல் போறாருமா, ஏதலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்பிப்பின் தீதின்றோ மண்ணும் உயிர்த்துன்னு போறாரு.
1: நிச்சயமா
3: பிறரோடு குற்றத்தையே நம்ம ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பிறரோடு நிலையே நம்ம சிந்திச்சு சிந்திச்சு வாழ்றதே வாழ்க்கை இல்லையே.
1: சூப்பர், கரெக்ட்ங்க சார்.
3: அப்படி பிறரை பத்தி நம்ம சிந்திக்கணுங்கிற நிலை எப்படி வரும் சொல்லுமா?

0: சாப்பிடுறீங்க, பக்குவமா பட்டரி வாங்குறீங்க, அதுல ரெண்டு வகையா சிந்திச்சு பாக்கணும். தன்னை உணர்தலுக்கு பக்குவம்,
1: சரிங்க சார்.
0: பிறரை உணர்தல் தேடுவதற்கு பட்டறிவு,
1: பட்டறிவு கரெக்டுங்க சார்.
0: இது ரெண்டும் இல்லாம தனியாவே இதுக்கும் இதுக்கு தனியாம சிந்திக்க முடியாமா? பக்குவம் வரும்போதுதான் தன்னை தானே உணர முடியுது.
1: ஆமா, சில பட்டு நம்ம சில விஷயங்கள் தெரிந்து கொள்வோம் இல்லைங்களா. நிறைய பேர் அனுபவத்தை சொன்னாலும் நமக்கு கிடைக்கும் பொழுதுதான் அது ஒரு பட்டறிவா நமக்கு வருது இல்லைங்களா.
0: ஆமா, அது அப்ப பட்டறிவுங்கிறது நீங்க சொல்ற மாதிரி பிறர்த்த பழகி பழகி பழகி பழகி அவருடைய நிலை ஆராயதான் முடியுமே தவிர புரிஞ்சுக்க முடியும்.
1: புரிஞ்சுக்கும், நம்மளே ஒரு பக்குவத்துக்கு வரணும் இல்லைங்களா.
0: நம்ம ஒரு பக்குவத்துக்கு வரணும், தன்னை உணர்தல் பக்குவம்.
1: ஆமாங்க சார்,
0: பிறரை உணர் புரிதல் வந்து பட்டறிவு.
1: ஆமா, அது அனுபவம் மூலமா கிடைக்குது நமக்கு.
0: அதான் கிடைக்குது, அப்படிதான் சிந்திச்சு பாக்கணும். அதுக்குதான் வள்ளுவன் சொல்றாரு, அறநறிந்த மூத்த அறிவுடையார் தேன்மை திறனறிந்து தேர்ந்து குழங்குறாரு. ஏன்னா எல்லாரும் வயதுல முதிர்வாயிட்டாங்களேன்னு சொல்லி அவங்கள்ட்ட எல்லாமே நன்மையான குணம் இருக்குங்கிறத சிந்திக்க முடியாதுல்ல. வயதுல முதிர்வு பெற்றிருப்பாங்க, அவங்க அனுபவத்தினாலே அதர் அறத்தினாலே முதிர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டாங்க.
1: ஆமா, சில பேர் இருப்பாங்க.
0: ஆமா, அப்படியும் புரியாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல.
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
0: அதுதான் கடைசி சூழ்நிலை வரலாம், என்னப்பா உனக்கு புரிஞ்சுக்கவே முடியலன்னு சொல்லி சொன்னாக்க அந்த பக்குவம் உனக்கு வரலன்னு தான்
1: அர்த்தம். சார்,
0: அந்த அனுபவம் உனக்கு கிடைக்கலன்னு தான் அர்த்தம். இந்த ரெண்டு நிலையில தான் அவர் பிறரை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சிந்தனைக்கு போனமே தவிர. ஆனா இன்னொன்னு நீங்க சொன்ன தலைப்புல இருந்து எனக்கு புரிஞ்சதுல என்னன்னு புரியறது என்னன்னாக்க, தன்னைத்தானே உணர்தல் இல்லாத நிலையில நம்ம நிறைய பேர் இருக்கோமே.
1: ஆமா, நிச்சயமா. நம்ம
0: அதுல இருந்து வெளியில வந்து தன்னைத்தான் உணர்தல் நிலையில, அதுக்குதான் தினமும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளணும்னு சொல்லுவாங்க.
1: நிச்சயமாங்க சார்,
0: நாம இன்னைக்கு என்னென்ன தவறுகள் செஞ்சோம், என்னென்ன நன்மைகள் செஞ்சோம், நமக்கு நாமே ஒரு பட்டியல் போட்டு பார்த்தா அதுல இருந்து நம்ம வாழ்க்கையில
1: சென்ற
0: இடத்தால் செலவிடா தீதுரியின் நன்றின்பால் உயிப்பது அறிவுங்கிறார். நீங்க சொன்ன மாதிரி அனுபவமும் பட்டறிவும் கல்வி எல்லாத்திலும் மேன்மையா இருந்தாலும் என்ன சொல்றாரு, உலகோட ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாதார் அறிவில்லாதார். அப்ப பிறரோட நிலைய புரிஞ்சு பிறர் யாராரு அறவழுக்கத்தோட செஞ்சு சென்றிருக்காங்களோ அவங்க வழிதான் நாம போகணும், அப்பதான் நமக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம்.
1: கண்டிப்பா,
0: நம்ம என்னதான் படிச்சிருக்கோம் சரி, அவர் ஒரு வழியில நான் ஒரு வழியில நாம் போறதான் வழி சொல்லிட்டோம்னா அது அறிவு இல்லைன்னு
1: அர்த்தம். ஒரே வாக்குவாதமா இருக்கிறத விட நம்ம என்ன அவங்க சொல்ல வராங்கன்னு புரிந்து கொள்வது.
0: கண்டிப்பா, புரிதல் இன்னைக்கு புரிதல் மட்டும் இருந்து பிறரை புரியக்கூடிய நேசம் இருந்துச்சுன்னா
1: இன்னைக்கு
0: வந்து விவாகத்துக்கு மேடையே அங்க இருக்காது.
1: அமைதியான ஒரு
2: நம்மை நாம அறிந்து கொள்ள வேண்டும்.
1: நிச்சயமாங்க,
2: தானே தனக்குள் நம்மளே ரசித்துக் கொள்ள வேண்டும்.
1: நமக்குள்ள
2: நிறைய குறைகளை நம்ம அறிந்து தெரிந்து வைத்து பரிமாற வேண்டும். அப்படின்னா இன்னொருத்தர்கிட்ட பழகிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பார்த்தீங்களா.
1: நிச்சயமா,
2: ஒருத்தர் கூட நாம வந்து ஒருத்தர் கூட பழகுறோம்னா அவங்களோட நன்மதிப்பை நாம தரதுக்கு நமக்கு வந்து அரிதாரம் பூச வேண்டாம்,
1: உள்ளம்
2: சொல்வதை உதடு சொல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லைன்னு சொல்லிட்டு உள்ளத்துல வந்து விஷத்தை வச்சுட்டு உதட்டுல வந்து
1: அதாவது
2: அமிர்தத்தை செலுத்துறது வந்து அது வந்து யாருக்குமே மனித அதாவது மனிதனத்துக்கு உடன்பாடு இல்லாதது. ஆனா இப்ப அப்படிதான் நிறைய பேர் அப்படி பரிமாறின்னு இருக்காங்க. அப்புறம் வந்து அனுபவம் தான் ஒரு பாடம், நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சொல்லவில்லை, உலக நடவடிக்கை தான் சொன்னேன்.
1: ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அவங்களுடைய உண்மையான குணம் தெரிஞ்சிடும் இல்லைங்களா நம்ம பழகி பார்க்கும் பொழுது.
2: ஆமா, எப்படியும் அந்த அதாவது சாயை வெளுத்துடுன்னு
1: சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுடைய சில நேரம் நடிக்கலாம் நம்ம நம்பலாம், ஆனா வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம பழகும் பொழுது ஒரு உண்மையான குணம் இவர் இப்படிதான் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கு இல்லீங்களா?
2: ஆமா ரொம்ப, ஆமா ரொம்ப டைம் எடுக்கும். அதாவது ஆக்கப்பூர்வமாக அனுபவபூர்வமாக ஒருவரை உணர்ந்து பழக வேண்டும் என்றால் அந்த பார்த்த மாத்திரத்திலே முடியாது. அதாவது வழுக்கு மரத்துல ஏறி ஏறி ரொம்ப வழுக்கி வழுக்கி விழுந்து

0: நிமிடம் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம். யார் பேசுறீங்க?
1: செந்தியவனம் இளமாங்கலம் முருகன், ஆர் முருகன்.
0: ம், சொல்லுங்க சார்.
1: தலைப்பு மறுபடியும் சொல்லுங்க மேடம்.
0: பிறரை புரிந்து பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா?
1: பக்குவம் தான் முக்கியம்.
0: அப்படிங்களா? சொல்லுங்க சார்.
1: ஆமா மேடம், இந்த பரமக்குடி பரமேஸ்வரின்றவங்க சொல்லியிருந்தாங்க இந்த திருவிளையாடல் படத்துல வர முருகர் காட்சியை பத்தி. அது அருமையாக தான் எடுத்து சொன்னாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியல. ஒரு அவ்வியார் வந்து நாம சத்து கொம்பை எடுத்து அவ்வியார் பாடுவார் முருகரை பத்தி. இது ஒரு அந்த பாட்டு பாடும்போது இவரு கடவுளா இருக்குமோ அப்படின்ட்டு, ஆனா முருகர் வந்து மாறு வேஷத்துல வருவாரு. அதான் பாட்டி பழ நாம பழம் சுடுதான் அப்படின்னு கேப்பாரு முருகரு. ஊதறிங்களே அப்படின்னு. நான் சுடாத இல்ல பேரா, இது நான் சுடா, இது மண்ணா இருக்கு, இந்த பாட்டெல்லாம் நான் ஊதி சாப்பிடுறேன் பேரா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்ப வந்து மாங்கனி வந்து ஒரு நார்தரி எடுத்துன்னு வருவாரு. அந்த பார்வதியும் பரமசிவனும் இருப்பாங்க. அப்போ வந்து விநாயகர் முருகர் எல்லாம் இருக்கும்போது இந்த மாம்பழத்தை ஒருத்தராதான் சாப்பிடணும், இருவருக்கு பங்கு போட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த உலகத்தை யார் சுத்தி வர்றார்களோ முதல்ல அவங்களுக்கு தான் இந்த நாணப்பழம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. விநாயகர் வந்து அம்மையாரு,
0: தாய் தந்தை
1: என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன அப்படின்ட்டு கேட்பாரு. தாய் தகப்பனை சுற்றி வருவது உலகம். அது நான் தாய் தகப்பனை சுற்றி வந்து நான் இந்த மாங்கனியை பெற்றுக்
0: கொள்கிறேன். அது என்ன தேவை
1: புரிஞ்சிக்க மாட்டாரு, புரிஞ்சிக்க மாட்டாரு. அவருக்கு பக்குவம் இல்ல. நான் எனக்குன்னு ஒரு தனி இடம் அப்படின்ட்டு சொல்லுவாரு.
0: ஒரு வயது வந்த உடனே ஒரு பக்குவம் வரும் இல்லீங்களா? நம்ம இளம் வயதை விட ஒரு முதிர்ந்த வயதில் ஒரு பக்குவம் கிடைக்கும்.
1: ஆமாங்க மேடம்.
0: ஓகே, நீங்க பிறரை புரிந்து கொள்வதற்கு என்ன நீங்க முக்கியமா கவனிக்கிறீங்க சார்? ஒரு மனிதர்கிட்ட நீங்க என்ன கவனிக்கிறீங்க?
1: பொருள் எடுக்க போயிருந்தால் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பொருள் இருக்குதுன்னா அந்த பொருள் எனக்குதான் வேணும் அப்படின்ட்டு வேற ஒருத்தர் கேட்டாருன்னா நான் விட்டு கொடுக்கற பண்மை உண்டு நம்மளுக்கு.
0: ஓகே ஓகே, உங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே.
1: ஆமாங்க மேடம். ஒரு நிகழ்ச்சியில வந்து நான் நிகழ்ச்சியை வந்து தொடர்பு கொள்ளும் போது நிகழ்ச்சி ஒர்க் ஆகல, நான் ஒருத்தரை கேட்டேன், கேட்டதுக்கு அங்க ஏதோ பாட்டு படுது, அந்த பக்குவத்தால நான் விட்டுட்டேன்.
0: ஓகே. ஸோ இப்ப வந்துட்டு பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை நீங்க பக்குவம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க.
1: ஆமாங்க மேடம். இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு நிலைத்தார் அவர்களுக்கும் உங்கள் ஆர்ஜியானவருக்கும் உங்களுக்கு நன்றி.
0: நன்றி. நன்றிங்க சார். அழகா சொன்னீங்க. நன்றிங்க சார் கருத்துக்கு. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். ஓகே சொல்லுங்க சார். பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா?
2: புரிதல் தான். இப்ப நம்ம இப்ப நானும் இந்த வானொலியில பேசுறோம்னா நம்ம அகில இந்திய வானொலியில பேச தெரிஞ்சுதான் நிறைய விஷயத்த
0: கத்துக்கிட்டேன்.
2: புரிதல், அதாவது புரிதல். இப்போ நீங்க உங்க நம்ம பாண்டிச்சேரி வானொலியில சில நேயர்களுக்கு விதிமுறையை கொடுக்கீங்கன்னா அந்த விதிமுறையை கடைபிடிச்சாதாம நான் நேரு.
0: நீங்க
2: விதிமுறையை மீறினா அவங்க நேரு, அவங்க பட்டறிவா அந்த அறிவு அவங்களுக்கு இருக்காதுமா. நான் இப்ப வந்து தமிழ்நாடு இருக்க வானொலி அத்தனை வானொலியும் நான் என்னோட நேரம் போக நான் எனக்கு முழுக்க முழுக்க வானொலி கேட்கறேன் என்னோட வேலை, அதுக்கப்புறம் வானொலி தான்.
0: சரிங்க சார். பட்டறிவு வேணும்ன்றீங்களா பக்குவம் வேண்டும்ன்றீங்களா?
2: பக்குவம் வேணுமா? இப்போ நான் சென்னை விபத்து பாரத வானொலியை டெய்லி கேட்டுட்டு இருக்கேன். அங்க அறிவிப்பாளர் உங்களை மாதிரி அறிவிப்பாளர்கள்லாம் அவங்க டெய்லி அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அந்த அறிவுரையை கொடுத்துட்டாங்க. அந்த அறிவுரைய நம்ம ஏத்துக்கிட்டு அந்த நேர்கள் நடந்துகிட்டாங்கன்னா உங்களுக்கும் வேலைப்பாடு கம்மி தானமா?
0: ஆமா நிச்சயமாங்க சார்.
2: அதே மாதிரிமா அந்த கோடை பண்பலை ஒரு வானொலி இருக்குமா, அந்த வானொலி நம்ம தமிழ்நாட்டுல அத்தனை நேர்கள் நிறைய இருக்காங்க. அது இரவு 10 மணிக்கு நினைவே சுகம்னு ஒரு நிகழ்ச்சி கொடுக்காங்கம்மா. அந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா எங்க மாவட்டம் வர சொல்ல நாங்க எங்க மாவட்ட நேர்கள் கலந்து கொள்ள முடியல. மித்த மாவட்ட நேர்கள் வந்து ஊர் பேரை மாத்தி சொல்லி பேரை மாத்தி சொல்லி பேசுறாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாம இருக்கமா? நான் திருநோலி பேச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் எப்படின்னு. அவங்க எல்லாம் இன்னும் அறிவு நம்ம பட்டறிவா எப்படி என்னன்னு சொல்ல முடியலமா. அவங்க எல்லாம் திருந்தணுமா?

0: அதாவது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நேரு மாவட்ட வாரியா கொடுத்தாங்க டெய்லி. அப்ப ஏன் அந்த மாவட்டத்து நேர்கள் மட்டும் கலந்து கொள்ளட்டும், ஏன் மற்ற மற்ற மாவட்ட நேர்கள் பேரை சொல்லி மாத்தி சொல்லி ஊர் பேரை சொல்லி ஏன் மாத்தி போறாங்க? அந்த நேர்களுக்கு அது ஒரு கருத்தை நம்ம புதுச்சேரி பண்பலை மூலமா நல்ல அருமையான தலைப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வாய்ப்போம்.
1: நன்றிங்க சார். நேஷ்ல அடுத்ததாக ஒரு பாடல்.

நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினை

இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் பேசலாம், டயல் பண்ணுங்க 2275240 மற்றொரு எண் 2275250. இந்த எண்களுக்கு முன் 0413 என்ற எண்களை முன் இணைத்து டயல் பண்ணுங்க. நாம் ஒருவரோடு பழகும் பொழுது நிச்சயமாக அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டு நம்ம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். அப்பொழுது தான் அவங்களுடைய ஓரளவு உள் உணர்வு என்ன அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லோரோடும் அன்பாக ஒற்றுமையாக பழகுதல், இது எல்லாமே வந்து ஓரளவு நமக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து நமக்கு சால்வ் பண்ணும். ஒருத்தவங்களை பார்த்த உடனே நம்ம வந்து முடிவு பண்ணலாம் இவங்க இப்படி தான் அப்படின்னு, ஆனால் நிச்சயமாக அது ஒரு சில நேரங்களில் வந்து அதில் மாற்றங்கள் ஏற்படும். ஸோ ஒருத்தவங்களை நம்ம வந்து பழகணும், நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா சில கால அளவு நமக்கு தேவைப்படும். அதற்கு மனப்பக்குவம் நிச்சயம் வேண்டும். முக்கியமாக உறவுகள் நமக்கு தேவை அப்படின்னும் பொழுது மன்னிக்கின்ற ஒரு குணம் நிச்சயமாக வேண்டும். நம்ம மன்னிக்கவே இல்லை அப்படின்னா நிறைய உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து விடுவாங்க. ஸோ எதனால் பிரச்சனை, என்ன பிடிக்கல, என்ன காரணம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்டேயே நம்ம வந்து உண்மையாக இருப்பது வந்து மிகச்சிறந்த ஒரு பண்பு. ஸோ சில மனக்கஷ்டங்கள் உறவுகளுக்குள் நிச்சயமாக வரும், ஆனால் அது எதனால் அப்படின்ட்டு தவறாக புரிந்து கொண்டிருந்தால் அதை வந்து நேர்லேயே நம்ம போயிட்டு நம்ம உண்மையை சொல்லலாம். ஸோ கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய் இல்லைங்களா? தீர விசாரிக்க வேண்டும், அப்பொழுது தான் உண்மை என்ன அப்படின்ட்டு தெரியும். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம் அங்கே.

0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிறது தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் ஆதித்யா, மறுபடியும் செய்யுது ரெண்டே ரெண்டு வரி இருக்காட்டும்.
0: வணக்கம், சொல்லுங்க சார்.
1: பக்குவப்பட்ட நிலத்துல நல்ல விளைச்சல் இருக்குமா?
0: சரிங்க சார்.
1: அதுல நெல்லும் கரும்பு நிலையும் மற்ற எல்லா பயிரும் நல்ல விளையும் பக்குவப்பட்ட நிலத்துல. அப்போ ஒரு விதை நெல்ல எடுக்கணும், ஏதோ ஒரு பயிர் வகையை வந்து விதைக்காக மறுபடியும் எடுக்கணும்னா பக்குவப்பட்ட

0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுகிறேன்
0: மேம். சொல்லுங்க சார், பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா?
1: என்ன பொறுத்த வரைக்கும் பக்குவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாவே போதும் மேம், மற்றவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தர் பத்தியும் பட்டறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதான் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கணும்னா, வாழ்க்கையில நம்ம நிறைய பேர் லைஃப் அப்படிங்கறத லீட் பண்ணவே மாட்டோம் மேம். அதனால நம்ம மனசுக்கு சரி அப்படிங்கப்பட்டதை நம்ம செய்யணும் மேம், அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மற்றவங்களை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிச்சயமா ஒரு பக்குவமா புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு அவங்களுடைய மைண்ட் எப்படி இருக்கு, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது பகுத்தறிவு அப்படிங்கறத கொண்டு நம்ம யோசிச்சு பாக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றத்துக்கும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குமா இந்த உலகத்துலன்னா கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் மத்தவங்க சொல்லுவாங்க எப்பொழுதுமே அந்த ஒரு அனுபவம் அப்படிங்கறது சிறந்த ஒரு ஆசான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சோ அந்த ஒரு பக்குவமா ஒவ்வொரு வயதிற்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்குமே. உதாரணத்துக்கு ஒரு இளைஞனுக்கு ஒரு விஷயத்து மேல இருக்கக்கூடிய பக்குவம் அது முதுமையிலையும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு இல்ல, மாறுபடும். ஆனா அவங்க அணுகக்கூடிய அந்த நபர்கள் தங்களை சுத்தி இருக்கிறாங்க பாருங்களேன், அதை ரொம்ப சூப்பராகவே சில பேர் அணுகுவாங்க. அதற்கு ஒரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வயதிற்கேற்ற அந்த ஒரு பக்குவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும்.
0: ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லைங்க, ஒருத்தங்க கூட பழகும் பொழுதும் ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லைங்களா?
1: ஆமா, அந்த அனுபவம் அப்படிங்கறத கொண்டுதான் வாழ்க்கையில நிறைய பேர் சாதனை அப்படிங்கறதையும் புரிஞ்சிருக்கிறாங்க.
0: ஏன்னா
1: எல்லாருக்குமே அந்த ஒரு பட்டறிவு அப்படிங்கறது கிடைக்காது, அந்த அனுபவம் எல்லாருக்குமே கிடைக்கும், பக்குவம் எல்லாருக்கிட்டயுமே இருக்கும். எனவே அதுதான் லைஃப்ல முக்கியம், அதை கொண்டுதான் நம்ம லைஃப் அப்படிங்கறத லீட் பண்ணோம் இல்லையா?
0: இப்ப வந்து ஒருத்தவங்களை வந்து புரிந்து கொள்வதற்கு முக்கியமா தேவை அப்படின்றது பக்குவம் அப்படின்றீங்க.
1: உண்மை மேம், ஏன்னா ஒரு பக்குவமான ஒரு விஷயம் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பக்குவத்தை கொண்டு அவங்களை புரிஞ்சுக்கலாம். அந்த பட்டறிவு அப்படிங்கறது நமக்கு செகண்டரி தான, பக்குவம் தான் முதல். அது பக்குவமா இருந்தாவே போதும், நம்ம அவங்களை பத்தி புரிஞ்சுக்கலாம்.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றிங்க சார்.
1: நன்றி மேம்.
0: நேயர்கள் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யார்
2: பேசுறீங்க?
0: அனுபவம்

0: அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைனும் அவங்களுடைய லைனும் ஒன்னா இருந்ததுன்னா ட்ராக் ஒழுங்கா இருக்கும்.
1: கண்டிப்பா ஓரளவு நமக்கு பிரச்சனை வராது.
0: ட்ராக் வேற மாதிரி இருந்தா அவங்க கூட பழக கட் பண்ணிடுவோம்.
1: அவங்க கூட நம்ம தொடர முடியாது, ஏதோ ஒன்று தடுக்குது இல்லைங்களா?
0: அவங்க பழக போடாதீங்க. அதாவது நம்ம ஆங்கிள் இப்படி அதே மாதிரி ஆங்கிள் வந்தாங்கன்னா
1: ஓகே
0: நல்லா இருக்கும் சார். என்னுடைய கருத்து அதனால பகுத்தறிவு நம்ம கண்டிப்பாக தான் தேவை சார். பட்டறிவு வந்து அது சரி வராது. பட்டறிவு அது அடிப்பட்டு நம்ம கஷ்டப்படலாம் லாஸ்ட்ல வரும் போது.
1: ஓகே, ஒரு அனுபவத்து மூலமா ஒரு நமக்கு ஒரு பாடம் கிடைக்கும் போது நம்ம அதை நம்ம கத்துக்கலாம்.
0: ஆமா, அது வாழ்க்கையில ஒரு லேர்னிங் சார்.
1: ஓகே ஓகே, அழகா சார், நன்றிங்க சார் அழைப்பிற்கு.
0: நன்றி.

நேயர் நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் பிறரை புரிந்து கொள்வதற்கு தேவை பக்குவமா பட்டறிவா என்ற தலைப்பில் பேசணும். நிறைய நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி.

0: மணி.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது
1: அரங்கம்
2: உழைப்பவர் அரங்கம்.
1: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் நகை கைவினை தொழில் செய்யும் புதுச்சேரி முதலியார்பேட்டை முதுகலை பயிற்சியாளர் கைவினை கலைஞர் ஜி ஷர்மிளா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
3: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களா?
4: நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன். ஜுவல்லரி கிராஃப்ட் 16 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஜுவல்லரி கிராஃப்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி, மேட் ஃபினிஷ், சில்க் த்ரெட், ஆக்சிடைஸ்டு சில்வர் ஜுவல்லரி, கிறிஸ்டல் ஸ்பீட்ஸு, க்ரில்லிங் பேப்பர், டெர்கோட்டா, ஆல் டிசைன்ஸ்லேயுமே பலதரப்பட்ட டிசைன்ஸு பண்ணிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும்.
3: மேடம், எம்ஏ படிச்சிருக்கிறீங்க, படிச்சுட்டு அது சம்மந்தமான துறைக்கு நீங்கள் வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் ஜுவல்லரி கிராஃப்ட்டு அதில் ஆர்வம் செலுத்தி அதை பண்ணிட்டு வரீங்க, என்ன காரணம் மேடம்?
4: எனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அது ரொம்ப ரசித்து ரொம்ப ஆர்வமாக பண்ணுவேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் ஓட்டின மாதிரி இருக்கிற ஒரு கிராஃப்டை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஜுவல்லரி கிராஃப்டை தேர்ந்தெடுத்தேன். அதே நான் ரசனை மூலமா என்னுடைய ஆசைகளுக்கு ஏற்ற மாதிரி திருப்தியாக செய்யும் போது நிறைய கிரியேஷன்ஸ் உருவாகுது. அது மூலயமா நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய விருப்பத்துக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் போது நம்ம படிப்புன்றது வந்து நம்ம அறிவுக்கு சம்மந்தப்பட்டது.
3: உங்களுக்கு ஆர்வம் வந்து இந்த நகை கைவினை செய்யறது தான் ஆர்வம் வந்தது?
4: ஆமாம்.
3: அது ஏன் வந்தது மேடம்? ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா?
4: ஒரு ட்ரெஸ்ஸுன்னும் போது அவங்க எல்லாருமே வந்து அந்த தங்கத்தில் மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் கைவினை என்னும் போது நம்ம ஒரு ஒரு விஷயத்தை ரசித்து செய்யும் போது என்னுடைய ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் மாறும். இப்போ ஒரு ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா அதில் வந்து பிரேஸ்லெட்டோ மாலை நெக்லஸ் எல்லாமே பண்ணும்போது இப்போ நான் க்ரீன் கலர் சாரீ போடுறேன், அந்த க்ரீன் கலர் சாரீக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் மாற்றலாம், கலர்ஸ் மாற்றலாம். இப்போ கோல்டு ஜுவல்லரின்னும் போது ஒரே டிசைன்ஸ் தானே நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இதுலன்னும் போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட எத்தனை பேர் அங்கே இருந்தாலும் நான் தனி விதமாக அட்ராக்ட் ஆகுவேன். அப்போ கைவினை ஜுவல்லரின்னும் போது அதுக்கு ஒரு தனித்துவம் நல்லா இருக்கு.
3: தங்க நகையெல்லாம் பண்றாங்க, அதுக்கு போகாம கிராஃப்டுக்கு வந்துருக்கீங்க நீங்க.
4: கோல்டு ஜுவல்லரியை விட இங்கே தனித்துவமாக போடுற கைவினை ஜுவல்லரிக்கு நிறைய வரவேற்பு இருக்குது எல்லா இடத்துலையுமே. சரி, இது யார் பண்ணுதுன்னு போது நான் பண்ணேன்னும் போது அந்த இடத்துல ஒரு பெருமையாகவும் இருக்கும். எல்லாரும் அதை விருப்பப்பட்டு எனக்கும் அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. கைவினைக்குன்னு நல்ல மதிப்பு இருக்கு.
3: இப்போ நகை கைவினைக்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டுச்சு, அதை எப்படி கற்றுக்கணும், எங்கே போய் கற்றுக்கணும், உங்களுடைய தேடல் எப்படி இருந்தது?
4: என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஸ்வீட் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டில் அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்டாக அவருடைய சப்போர்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நான் இருக்கிறேன். நான் அடுத்ததாக அவருக்கு நான் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது டக்குன்னு பக்கத்தில் ஒரு லேடி வந்து அவங்க ஒரு பேங்கிள்ஸ் பண்ணிட்டு நான் கற்றுக்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. நான் ஒரு ஆர்வமாக போய் பார்த்துட்டு இது நல்லா இருக்கே என்னன்னு கேட்கும்போது இல்லைப்பா நான் கற்றுக்கிட்டு வந்தேன், இல்லை எனக்கு சொல்லித்தாங்களே என்னும் போது இல்லை நான் ஒரு 500 பே பண்ணி கற்றுக்கிட்டேன் அப்படின்னும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு 500 ஒரு இதுவாக இருந்துச்சு. அந்த டைம் நான் போய் ஹஸ்பண்ட்டை கேட்கும் போது அந்த நிமிஷம் அவர் கையில் இருந்த அமௌண்ட்டை எனக்காக கொடுத்தாரு. எந்த நம்பிக்கையில் கொடுத்தாருன்னு நான் கொண்டு போய் கொடுத்துட்டு எனக்கு கற்றுக் கொடுங்கண்ணே, இதை கற்றுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, கற்றுக்கிட்டு என்ன பண்ண போறன்றது கேள்வியாக இருக்கலாம், என்ன பண்ண முடியாதுன்றது என்னுடைய பதில். யாராலையும் முடியாத உன்னை யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அங்கே முடியாத என்னால் பண்ண முடியும்ன்ட்டு என்னால் என்ன செய்ய முடியும் ஒரு பேங்கிளில் ஆரம்பிச்சேன் சார். அதை செஞ்சுட்டு திருப்பி திருப்பி நான் என்னுடைய எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் அதை ரீடெக் பண்ணிகிட்டே இருந்தேன். அடுத்தது என்ன பண்ணலாம், அந்த டிசைன் வச்சு என்ன பண்ணலாம், மாலை, இயரிங்ஸ், பிரேஸ்லெட்னு ஒரே மெட்டீரியல் தான், 500 தான் அமௌண்ட். அதை என்னால் எவ்வளோ மாற்ற முடியுமோ அவ்வளோ மாற்றினேன். இதுதான் கைவினை. பொருள் ஒன்று தான், எத்தனை வெரைட்டி வேணாலும் அந்த பொருளை மாற்ற முடியும். தங்கத்தினால அப்படி மாற்றுறதுக்கு ஈஸி கிடையாது. அந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி போடும்போது ஃபஸ்ட்டு வயசாக நான் கையில் கழுத்தில் எல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது அடுத்தது ஒரு ஒன் டே ஒர்க் ஷாப் மாதிரி கற்றுக்கலான்னு என் தம்பி சொன்னாப்பில்.
3: எங்கே போய் கற்றுக்கினீங்க?
4: விழுப்புரத்தில் ஒரு இடத்துல
3: கற்றுக்கிட்டேன்.
4: சில்க் த்ரெட் ஜுவல்லரி எப்படி பண்ணலான்னு ஒன் டே ஒர்க் ஷாப், அது நான் மெத்தடு எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். திருப்பி வந்து அதை எல்லாம் மேக் பண்ணி பார்த்தேன். ஒரு நாள் நான் டிசைன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தம்பி சொன்னாப்பில் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் கற்றுக் கொடுக்குறாங்க, அது என்னன்னு போய் பாருன்னு. சரி ஓகே, நான் அதையும் ட்ரை பண்ணலான்ட்டு நான் போயிருக்கும் போது நான் போன போது நான் என்ன டிசைன்ஸ் பண்ணேன், நெக்லஸ், பிரேஸ்லெட், இயரிங்ஸ் எல்லாமே நான் போட்டுட்டு போகும்போது அங்கே என்னை பார்த்த மேம் கேட்டாங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணதா? ஆமாம் நான் பண்ணது. அப்போ அவங்க கற்றுக் கொடுக்க வந்திருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் போனது கற்றுக்க, ஒரு இடத்துல போய் கற்றுக்கிறத தாண்டி ஒருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் போது அதுக்கு மேலேயும் நான் இன்னும் டிசைன்ஸை கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுனால மட்டும் உன்னை கற்றுக்கிறது இல்லை சொல்லிட்டு எஸ் நான் கற்றுக் கொடுக்க வந்திருக்கேன். அந்த இடத்துல நான் எஸ் அனுபவம் போது எஸ்ன்னு சொன்னேன். எனக்கிட்ட அதுக்கான கெப்பாசிட்டி இருந்தது, அவங்களும் கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்குன்னு போது என்னை செலக்ட் பண்ணாங்க.
3: கற்றுக்க வந்தீங்க ஆனால் கற்றுக் கொடுக்க அவங்க கூப்பிடுறாங்க.
4: ஃபர்ஸ்ட் டைமாக நான் ஒரு இடத்துல கிளாஸ்க்கு அட்டன் பண்ணேன். அந்த டைமில் அஞ்சு இடத்துல அதே ஜுவல்லரி கிளாஸ் நடக்கும் போது அந்த அஞ்சில் நான் ஒரு பெஸ்ட்டாக உங்களுக்கு தெரியும் போது

0: அடுத்தடுத்த வாய்ப்பை எனக்கே கொடுத்தாங்க. இப்போ ஒரு ஜுவல்லரி செய்யறோன்றதை தாண்டி அந்த ஜுவல்லரியை டிஸ்பிளே பண்ற விதம்னு இருக்கு. அந்த டிஸ்பிளே அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு விஷயத்த எப்படி கத்துக்கலாம், ஒரு நார்மலா ஒண்ணுமே தெரியாம வந்த பெண்கள் அன்னைக்கு அந்த ஃபிஃப்த் டே பார்க்கும்போது அந்த மேம் கிட்ட வேற ஏதாவது மேடம் நான் செஞ்சு காட்டட்டுமான்னு கேட்கும்போது என்னுடைய பிரசன்ட் அங்க தெரிஞ்சது. அடுத்தடுத்த வாய்ப்பு எனக்கு அது மூலமா வந்துச்சு சார்.
1: ஒரு பெண்ணை நகை அணிந்து பார்க்கும்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவங்களை பார்க்கும்போது மகாலட்சுமி போல இருக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுடைய காதுக்கு அந்த தோடு, கம்மல், மூக்குத்தி,
0: சரடை, நெக்லஸ், ஆரம்,
1: ஒட்டியானம், கைக்கு வளையல், அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க மகாலட்சுமி போலதான் இருப்பாங்க. ஒரு பெண் அணியக்கூடிய எல்லாமே நீங்க பண்றீங்க இல்லீங்களா?
0: எஸ் சார், எல்லாமே. மன்னர்கள் காலத்துல வந்து அவங்க ராணிகளுக்கு போடுறாங்க, தெய்வத்துக்கு சிலைகளுக்கு போடுறாங்களே தவிர, இப்ப இருக்கிற காலத்துல எல்லா பெண்களுமே நகையறியில ஒரு பட்டு போடவனா இந்த செட்டு போடணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் என்னை எப்பயுமே ப்ரெசென்ட்டா பாத்துக்குவேன் சார். எல்லா டைமுமே நான் இப்படிதான் இருப்பேன். ஒரு நெக்லஸ், ஒரு ஆரம், அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் இருப்பேன். போது பாக்குறவங்களுக்கும் வந்து இப்ப நம்ம கடைக்கே வராங்கன்னா கூட நீங்க போட்டிருக்க மாதிரி இருக்கா, அந்த மாதிரி கேட்கிற இடத்துலதான் நம்ம வந்து ஒரு ப்ரெசென்ட்டா இருக்கணும்.
1: நகை கைவினை பொருட்கள் செய்யறதுல நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு வரீங்க?
0: நான் இப்போ 16 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் சார்.
1: 16 வருஷம்.
0: ஒண்ணுமே தெரியாம நான் ஒரு ஒரு விஷயமா கத்துக்கிட்டேன்னா, இன்னைக்கு நான் ஒரு கத்து கொடுக்கற இடத்துல இருந்து ஒரு மாஸ்டர் கிராஃப்ட் பர்சனா 2500 பெண்களுக்கு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கத்து கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது லேபர் டிபார்ட்மெண்ட், அடுத்தது NULM நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன்ல நான் வகுப்பு ஆரம்பிச்சேன். அங்க ஒரு 3-4 இயர்ஸ் அப்படியே கிளாஸஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபெடரேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கைவினை அபிவிருத்தி ஆணையம், அந்த இடத்துல தான் வந்து ஒரு ஒரு ஜுவல்லரிக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த கிராஃப்ட் பர்சனாக இருந்தாலும் அங்கே போய் செஞ்சு காமிக்கும் போது அவங்க ஒரு கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அது டெல்லியிலேருந்து கிடைக்கும். அந்த கார்டை வச்சு தான் வந்து ஒரு ஒரு ரிசப்ஷனும் அவங்க அட்டன் பண்ண முடியும். அந்த கார்டு மூலியமா நான் வந்து இது வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ், டெல்லி ப்ரோக்ராம்ஸ் நிறையா, சூரஜ் குந்த் மேலா, டெல்லி ஹார்ட், பிரகதி மைதான், இந்தியா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர், கிரேட்டர் நொய்டா, அந்த மாதிரி எல்லா வித ப்ரோக்ராம்ஸும் இது வரைக்கும் 55+ பண்ணியிருக்கேன்.
1: இப்போ நீங்க எந்த வகையான நகைகள்லாம் தயாரிச்சுட்டு வரீங்க மேடம்?
0: நான் வந்து ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி, ஸ்டோன்ஸ்லேயே வந்து அகேட் ஸ்டோன்ஸ், அவேசா ஸ்டோன்ஸ், நிறைய வித ஸ்டோன்ஸ் இருக்கு. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு பிரேஸ்லெட், இயரிங்ஸ், நெக்லஸ், ஆங்க்லெட்ஸ், அந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். மேட் ஃபினிஷ் நெக்லஸ், ஆரம், அந்த மாதிரி பண்ணலாம். சில்க்

0: இருக்கேன்.
1: இப்போ நீங்க எந்த வகையான நகைகள்லாம் தயாரிச்சிட்டு வரீங்க மேடம்?
0: நான் வந்து ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி, ஸ்டோன்ஸ்லேயே வந்து அகேட் ஸ்டோன்ஸு, அவேசா ஸ்டோன்ஸு, நிறைய வித ஸ்டோன்ஸ் இருக்குது. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு பிரேஸ்லெட், இயரிங்ஸு, நெக்லஸ், ஆங்க்லெட்ஸ், அந்த மாதிரியான வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணலாம். மேட் ஃபினிஷ் நெக்லஸ், ஆரம் அந்த மாதிரி பண்ணலாம். சில்க் த்ரெட்ல அவங்க எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்துருவாங்க, அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் கலர் காம்பினேஷனோட பேங்கிள்ஸ், இயரிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் கிளாஸஸ்க்கு போகும்போது க்ரில்லிங் பேப்பரில் ஜுவல்லரி பண்ணுறது, தெர்கோட்டா ஜுவல்லரி அந்த மாதிரி எல்லாமும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி கூடயே முத்து இருக்குது இல்லைங்களா, அதுலேயே ஆர்டிஃபிஷியல் பேர்ல்ஸ் இருக்குது, ரியல் பேர்ல்ஸ் இருக்குது. ஹைதராபாத் பேர்ல்ஸ்லாம் வந்து நல்லா ஒரிஜினலாக இருக்கும். அதுலேயே வந்து மாலை, பேங்கிள்ஸு, இயரிங்ஸ் எல்லாமே மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரிஜினல் பேர்ல்ஸ் ரொம்ப வரவேற்பு இருக்குது, நிறைய மக்கள் வந்து அதை ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கிட்டு போவாங்க. அதில் சிங்கிள் லைன், டபுள் லைன், ட்ரிபிள் லைன் எல்லா விதத்துலேயும் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
1: இப்போ நீங்கள் மட்டும்தான் செய்கிறீங்களா, உங்களோட வேற பெண்மணிகள்லாம் வேலை செய்கிறாங்க?
0: நிறைய பேர் வீட்டிலேருந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இப்போ நான் கிளாஸஸ் பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, இப்போது இங்கே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் முருகன் பக்கத்தில் நான் ஒரு 8 இயர்ஸாக அங்கே நடந்துட்டுருக்கேன், 2018லேருந்து இருக்குது. அங்கே வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. அது இல்லாமல் இப்போ ஒரு 1 இயராக வந்து இன்டர்ன்ஷிப்காக நிறையா பேர் வந்து கேட்குறாங்க. அவங்க ஒரு 30 டேஸ் கிளாஸ் மாதிரி இப்போ பாரதாசன் காலேஜில் வந்து இப்போ வந்து ஒரு 8 மெம்பர்ஸ்க்கு எடுத்தோம், இப்போ தாகூர் காலேஜில் எடுத்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி நிறைய பேர் வராங்க.
1: நீங்கள் ஸ்டோன் ஜுவல்லரி, மேட் ஃபினிஷிங் நெக்லஸ், கிறிஸ்ட்லெஸ் பீட் ஜுவல்லரி, க்ரில்லிங் ஜுவல்லரி, டெரக்கோட்டா ஜுவல்லரி, ஆக்சிடைஸ் சில்வர் ஜுவல்லரி இதுவெல்லாம் நிறைய பண்ணுறீங்களா மேடம்? அதுக்குண்டான அந்த மூலப்பொருட்கள்லாம் எங்கே வாங்குறீங்க, பண்ணுற அந்த விதங்கள் எல்லாம் சொல்லுங்களா?
0: மூலப்பொருட்கள் வந்து ஸ்டோன் ஜுவல்லரியில் வந்து இப்போது ஒரு ஒரு விதத்துலையுமே இருக்குது. ஒரு 50 ருபீஸ்லேருந்து ஆரம்பித்து 500 ருபீஸ் வரைக்குமே மெட்டீரியலுடைய சார்ஜே இருக்குது. இப்போ அதை நம்ம வாங்கி அதுக்கேற்ற மாதிரி டிசைன்ஸ் பண்ணி நம்ம ரேட்டை அரேஞ்ச் பண்ணிக்கணும். எங்கிட்ட கிடைக்கிற டிசைன்ஸ் அவுட்டில் வெளியில் எங்கேயுமே கிடைக்காது. அதேமாரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜுக்கு முருகன் பக்கத்துக்கு வரவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இங்கே வர கஸ்டமர்ஸுக்கு வந்து ஸ்பாட்டில் அவங்களாவும் டிசைன்ஸ் கற்றுக்கிட்டு இருக்க, அவங்க கையாலையும் ரெடி பண்ணிக்கலாம். அவங்க கேட்குற வெரைட்டிஸை நான் அந்த ஆன் ஸ்பாட்டில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பேன்.
1: இப்போ நீங்கள் புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் இருக்கிற கலை மற்றும் கைவினை கிராமத்தில் ஷாப் வச்சுருக்கிறீங்க?
0: ஆ, ஷாப் வச்சுருக்கேன்.
1: அங்கே எப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது ஷாப் வைக்க?
0: டூரிசம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு 2018ல் வந்து எங்களுக்கு இன்டர்வியூ வச்சுட்டு அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணாங்க. நம்பர் 14ல் எனக்கு ஒரு அரங்கம் ஒதுக்குனாங்க, அதில் நான் ஜுவல்லரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு 2.5 இயர்ஸ் பேக் வந்து கொஞ்சம் ஒரு நான் வெளியில் வர வேண்டியது இருந்தது, வந்துட்டு திருப்பி இப்போ 3 இயர்ஸாக திருப்பி ரிப்பீட்டட் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: அங்கே ஷாப் வைக்கிறதுக்கு எவ்வளோ வாடகை மேடம்?
0: இப்போ 2500 கொடுத்துட்ருக்கோம்.
1: ஓ, மாத வாடகை.
0: ஆமாம்.
1: ஸ்டோன் ஜுவல்லரி பற்றி சொன்னீங்க, மூலப்பொருள் என்னென்ன வாங்கணும், அது எப்படி செய்யும் முறைகள் அதை பற்றி சொல்லுங்கள். நம்ம உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் மேடம். உங்களுக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்களேன்.
0: எனக்கு பிடிச்ச பாடல் வந்து சொல்லும் போதே மின்சாரம் பாயிற அளவுக்கு இருக்கும், மின்சார கண்ணால் இருந்த பாடல் அது. உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் உருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான்.

0: ஒரு அழகான பாடல் கேட்டீங்க. பாடலுக்கு முன்னாடி கேட்டிருந்தோம் ஸ்டோன் ஜுவல்லரி எப்படி பண்ணுறது, அந்த செய்முறை சொல்லுங்கன்னு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: ஸ்டோன் ஜுவல்லரி வந்து நம்ம அகேட் ஸ்டோன்ஸ் இருக்குது. அகேட் ஸ்டோன்ஸில் நம்ம மாலை பண்ணலாம், பிரேஸ்லெட் பண்ணலாம், இயரிங்ஸ் பண்ணலாம். இப்போ அவேசர் ஸ்டோன்ஸில் நான் புதுவிதமான நெக்லஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிசைன்ஸ் வந்து எப்படின்னா நம்ம ஷாப்பில் மட்டும்தான் இருக்கும், இன்னொரு ஷாப்பில் இருக்காது. நம்ம ஷாப்லேயே ஒரு டிசைன் போட்டால் அதே சேம் பேட்டர்னில் இன்னொரு டிசைன் பண்ண மாட்டேன், ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்பட்டுகிட்டே இருக்கும்.
0: அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன தேவைப்படும் மேடம்?
1: தேவையான பொருட்கள் வந்து ஸ்டோன் ஜுவல்லரி, பேக் ஹூக் தேவைப்படும், இயரிங்ஸ் ஹூக்கு, அப்புறம் கீர் ஒயர், கீர் லாக், இதெல்லாம் வச்சு அதை மேக் பண்ணி முடிச்சுட்டு கட்டர் கொரடாவால் அதை ஃபினிஷ் பண்ணோம். எல்லாமே கையால் தான், மிஷின் கிடையாது, எதுக்குமே மிஷின் கிடையாது. பொருள் ஆல்ரெடி மெட்டீரியல்லாம் தனித்தனியாக இருக்கும், அதை எனக்கு ஏற்ற மாதிரி என் விருப்பம் போலையும் கஸ்டமருக்கு ஏற்ற விருப்பம் போலையும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வர பெண்கள் வந்து எப்படிலாம் கேட்குறாங்கன்ற ஒரு ஐடியாஸ் நம்மளுக்குள்ளே வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற பெண்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஐடியாஸ் படி டிசைன்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய வரவேற்பு நல்லா இருக்குது. அவங்களும் ஸ்பாட்டில் கேட்கும் போதே அடுத்த செகண்டில் நான் வந்து ஆங்க்லெட், பிரேஸ்லெட், இயரிங்ஸ் எது வேணாலும் மேக் பண்ணி கையில் கொடுத்துருவேன்.
0: இப்போ ஸ்டோன் ஜுவல்லரி, மேட் ஃபினிஷிங் நெக்லஸ், இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் என்னென்ன விலையில் நீங்கள் கொடுக்குறீங்க?
1: இயரிங்ஸ் வந்து 20 பண்ணலாம், 1500 வரைக்கும் இருக்குது. நார்மல் ஸ்டோன்ஸ்லேருந்து நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வரைக்கும் சைஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் கலரிங் டிஃப்ரெண்ட்டாகவும் எல்லாமே உங்களுக்கு இதுவாக இருக்கும். குவாலிட்டியும் டிஃப்ரெண்ட் ஆகும், குவாலிட்டி டிஃப்ரெண்ட் ஆகும்போது ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது. மேட் ஃபினிஷில் வந்து இப்போ நெக்லஸ்ன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நார்மல் கோல்டில் இருக்கிற நெக்லஸ் வந்து 150 இருக்கும், பட் 150 நெக்லஸ் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் கொஞ்ச நாள்லேயே. மேட் ஃபினிஷ் வந்து இப்போ நான் போடுற ஷாப்புக்கு மார்னிங் டு நைட்டு 10:00 வரைக்கும் போடுறேன்னா ஃபுல் டே யூஸ் பண்ணும்போது அது சீக்கிரம் வீணாகலை.

0: நம்மளுக்கு சில நகைகள் போடும்போது ஒரு மாதிரி இட்டு இருக்கும். இந்த மேட் பினிஷ்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வந்து அவங்க கேத்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணியும் கொடுத்துருவோம். கிறிஸ்டல்ஸ் வந்து இப்போ சிங்கிள் லைன், டூ லைன், த்ரீ லைன், அந்த மாதிரி எல்லா வித லைன்லயுமே மாலைகள் இருக்கு, பண்ணலாம். இயரிங்ஸும் பண்ணலாம், அதுவும் அதே மாதிரி தான். கிறிஸ்டல்ஸும் வந்து ஒரு 10 ருபீஸ்லேருந்தே பண்ணலாம். சிம்பிளா பண்ற இயரிங்ஸ் வந்து ஒரு 10 ருபீஸ்ல பண்ணிக்கலாம். கொஞ்சம் காஸ்ட்லியா பண்ணணும் அப்படின்னா இயரிங்ஸ் வந்து 10 ல இருந்து 250 வரைக்கும் இருக்கு. மற்றபடி நெக்லஸ்லாம் 50 ருபீஸ்ல இருந்து 500, 650, 1000 எல்லா ரேஞ்சிலையும் இருக்கு.
1: இந்த வயது வரைக்கும் அணியலாம் நீங்க செய்யறது? குழந்தைகள் முதல் பெரிய?
0: நான் செய்யற ஜுவல்லரி குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் போடலாம் சார். கிறிஸ்டல் ஜுவல்லரி எல்லாம் பெரியவங்க முதற்கொண்டு போடுவாங்க. குழந்தைங்களுக்கு இப்ப ட்ரெண்ட்ல என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வெட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதேமாரி தெரக்கோட்டெல்லாம் வந்து ஒரு 50 ருபீஸ்லேருந்து தான் அது பண்ண முடியும். இப்போ அதை நான் கிளாஸஸ்க்கு மட்டும்தான் நான் பண்ணிட்டுருக்கேன். கரண்ட்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ஆக்சிடைஸ் ஜுவல்லரியை ரொம்ப விரும்புகிறாங்க. நெக்லஸ், ஆரம், ஒட்டியானம், பிரேஸ்லெட்டு, ஆங்க்லெட்டு எல்லா விதத்திலையும் இது பண்ணலாம். நெத்திச்சுட்டி முதற்கொண்டு பண்ணலாம்.
1: இப்போ நீங்கள் ஸ்டோன் ஜுவல்லரி முதல் ஆக்சிடைஸ் சில்வர் ஜுவல்லரி வரைக்கும் செய்கிறீங்க, இதுக்கு உண்டான செலவு எவ்வளோ ஆகுது? உங்களுக்கு வருமானம் எவ்வளோ கிடைக்குது, லாபம்?
0: இப்போ வந்து நம்ம விலை கம்மியாக கொடுக்கும் போது கஸ்டமர் நம்மளுக்கு அதிகமாக வருவாங்க. ஒரு விஷயத்த வந்து பார்க்கும்போது இப்போ அதிகமாக இருக்கே அப்படின்னாக்கா கஸ்டமர் நம்மளுக்கு கையில் தங்க மாட்டாங்க. இப்போ 16 இயர்ஸாக நான் ட்ராவல் பண்ணுறேன்னா எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இவங்ககிட்ட போனால் பொருள் தரமாகவும் இருக்கும், விலை கம்மியாகவும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இதை தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சார். லாபன்றதை தாண்டி குவாலிட்டி நல்லா கொடுக்குறோம். நான் ஸ்டார்டிங்கில் நான் ஆரம்பிக்கும் போது 500 உங்ககிட்ட சொன்னேன். 500 போட்டு ஒரு டேபிள், ஒரு சிங்கிள் டேபிளில் என்னுடைய கிராஃப்டர் கிராஃப்ட் பஜாரில் நான் ஆரம்பித்தேன். கிராட் பஜார்ல ஆரம்பிச்ச ஒன் டேபிள், அதுக்கப்புறம் கடைக்கு போனேன் முருகம்பாக்கம், அதுக்கப்புறம் பாண்டிமேனால ரெண்டு ஷாப். இன்னைக்கு நான் ஒன் டேபிள் ஆரம்பிச்சு இன்னைக்கு 3 ஷாப்ல வளர்ற அளவுக்கு என்னுடைய இது இருக்கு. 500 போட்ட அமௌண்ட் இன்னைக்கு நான் 70-80,000 மந்த்லி டேர்ன் ஓவர் பண்ற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன்.
1: சந்தோஷம். உங்களை போல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா முதலீடு ஆரம்பத்தில் எவ்வளவு செலவு பண்ணலாம்?
0: ஒரு ஷாப்புன்னு பண்ணா ஒரு ஸ்டார்டிங் ஒரு 50 அதுல இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்ம அடுத்து க்ரோத் பண்ண முடியும்.
1: இப்ப இந்த நகைகளுக்கு சந்தை வாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கு மேடம்?
0: இப்போது நான் வந்து ஃபுல்லாகவே நேரடி விற்பனை தான் சார். நம்ம ஆன்லைனில் நான் இது வரைக்கும் பண்ணலை. ஏன்னா அதுக்கான டைம் நம்மளுக்கு இல்லை. இப்போ மார்னிங் முருகன் பக்கத்தில் இருப்போம், ஈவினிங் மெரினாவில் இருப்போம். நம்மளோட டிசைன்ஸ்னு வரும்போது ஆன் ஸ்பாட்டில் கஸ்டமைஸ் பண்ணுற ஒரு காரணத்தினாலேயே நம்மளுக்கு நிறைய வாடிக்கையாளர் இருக்காங்க. அதே இப்போ நான் டெல்லி எக்ஸிபிஷனுக்கு போகிறேன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வராங்கனாலே ஒரு மக்கள் தேடிக்கிட்டு வருவாங்க. பாண்டிச்சேரி ஜுவல்லரிக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு கைவினை அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஹேண்டிகிராஃப்டில் ஒரு திங்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு அவங்க எதிர்பார்க்குறது ஒரு யூனிக் பீஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. எல்லாரும் போட்டது அவங்க போடணுன்றதை தாண்டி தனக்குன்னு ஒரு யூனிக்காக நம்ம ஒரு நெக்லஸ் போடுறோம், ஒரு இயரிங்ஸ் போடுறோன்னும் போது நம்மளை தேடிக்கிட்டு வருவாங்க. ஸ்பாட்டில் அங்கேயும் நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். வெளியிலேயும் சரி, பாண்டிச்சேரிக்குன்னு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. இப்போ இங்கே வரவங்களுக்கும் அதேமாரி வாடிக்கையாளர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டு போகிறோம்.
1: இப்போ ஒரு சில தயாரிப்புகள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அதுபோல் நீங்கள் தயாரிக்கிற அந்த நகை கைவினை பொருள் வந்து ஃபேமஸாக இருக்கா? புதுச்சேரி மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கிறீங்களா?
0: கண்டிப்பாக சார். அதான் சொன்னேன்லையா, நான் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி என்னோட ஜுவல்லரிக்குன்னு ஒரு யூனிக் இருக்கு, என்னை தேடிட்டு வருவாங்க.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம் மேடம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டுட்டு,
0: இந்த பாடலை கேட்டாலே துள்ளாத மனமும் துள்ளும் சார்.
1: அப்போ துள்ளாத மனம் துள்ளும் படத்துலேருந்து கேட்க போறீங்க?
0: ஆமாம். இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை.

0: மேடம், ஒரு அழகான பாடலை கேட்டோம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து இந்த நகை கைவினையில் ரொம்ப சாதிச்சுட்டு வரீங்க, ரொம்ப மகிழ்ச்சி மேடம். நீங்கள் வேற ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா?
1: வீட்லேயே நான் இருந்திருந்தா இந்த அளவுக்கு வெளியில் ரீச் ஆகிருக்க முடியாது. நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தாண்டி வந்ததுனால தான் மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு நான் ரீச் ஆகி நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 2500 பெண்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன், 15 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அடுத்த அவார்டு வாங்கும் போது நம்ம இன்னும் உத்வேகமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு நான் என்னுடைய முயற்சியை பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். என்னுடைய எய்ம் என்ன மாதிரி பெண்களை இன்னும் நல்ல வாழ்வாதாரத்தை உருவாக்கி ஏழை பெண்களை இன்னும் நிறைய வெளியில வரணுன்றது.
0: உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லி எந்தெந்த அரசு துறைகளாக இருக்கட்டும், தனியார் துறைகளாக இருக்கட்டும், யாரெல்லாம் உங்களை நாடி கேட்குறாங்க?
1: இப்போ நான் ஃபர்ஸ்ட் லேபர் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கேங்க சார். என்இஎல்எம் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன்ஸில் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஃபெடரேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸுக்கு அந்த கைவினை அபிவிருத்தி ஆணையம் நம்ம கார்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அங்கேயும் கிளாஸஸ் பண்ணியிருக்கேன். காரைக்காலில் போய் ஒரு 2 மந்த்ஸ் எடுத்திருக்கேன். 2500 பெண்களுக்கு நான் கிளாஸஸ் முடிச்சிருக்கேன் சார். அது இல்லாமல் நிறைய காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன்.
0: இப்போ நீங்கள் ஆர்டிஸ்ட்னா ஐடென்டி கார்டெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, அதாவது இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் மேம்பாட்டு ஆணையம் அலுவலகம்.
1: எனக்கு ஆர்டிஷன் ஐடி வாங்கியிருக்கேன், SRPCC 190851 என்னுடைய நம்பர். மாஸ்டர் கிராஃப்ட் பர்சனா 1209 நம்பர் என்னுடையது. இது எல்லாமே வந்து அங்கே பதிவு பண்ணிட்டு தான் மாவட்ட தொழில் மையத்திலையும் ஊதியம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம்.
0: இப்போ நகை கைவினை தயாரிக்கிறீங்களா மேடம், அது பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும்?
1: ஆண்களுக்கும் இருக்கு. ஆண்கள் வந்து மாலை கேட்பாங்க, பிரேஸ்லெட் கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஆண்களுக்கும் ரெடி பண்ணி கொடுப்போம். பிரேஸ்லெட்ஸ்லாம் நிறைய இருக்கு ஆண்களுக்கும்.
0: மேடம், நிகழ்ச்சியின் நிறைவா, இந்த தொழிலை புதிதாக ஈடுபட விரும்பும் இளைஞர்களாக இருக்கட்டும், சுய உதவி குழுக்களை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், மகளிராக இருக்கட்டும், இந்த பாரம்பரிய கைவினைக் கலையை பாதுகாக்க நீங்கள் அவர்களுக்கு சொல்லும் ஆலோசனைகள், புதிதாக இந்த தொழில் செய்ய விரும்பும் அவர்களுக்கும் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன்.
1: ஜுவல்லரி வந்து ஒரு

0: நல்ல பிஸ்னஸ் நம்ம கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியத்துக்கும் ஏத்த மாதிரி இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ என்கிட்ட இன்டர்ன்ஷிப் கிளாஸ்ல ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வராங்க. பெண்கள் மட்டும்தான் இதை கத்துக்கணும்னு கிடையாது, ரெண்டு பேருமே கத்துக்கிட்டு நல்ல வருமானம் பெறலாம். இப்போ எப்பயுமே நம்ம எங்க போய் சேர்றோன்ற மாதிரி தான் சார், ஒரு மழைநீர் வரும்போது அது வந்து சுத்திகரிக்கப்பட்ட பியூரா தான் வருது, போய் சேர்ற இடத்தை பொறுத்து தான் அதனுடைய தன்மை மாறுது. வயல்ல போனா வரும், ஆத்துல விழுந்தா குடிநீர், சாக்கடையில விழுந்தா சாக்கடைன்றோம். அந்த மாதிரி நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ, எங்க சார்ந்து இருக்கிறோமோ, யாருக்கிட்ட இருக்கிறோம், என்னவா இருக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையும் சரி, நம்மளுடைய தொழிலும் சரி, எதை கரெக்டா பண்ணனாலும் நம்ம இலக்கை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நேரடியா போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்.
1: நல்ல பயிற்சி, அது உங்ககிட்ட இருந்தாலும் சரி மற்றவர்கள இருந்தாலும் சரி, நல்ல பயிற்சி எடுத்து படித்த இளைஞர்கள் எல்லாரும்
0: ஒரு கை
1: அதிக வருமானம் பெறலாம்.
0: கண்டிப்பா சார், படிப்புன்றது நம்ம அறிவை வளர்த்துக்கிறதுக்காக, ஒரு கைத்தொழில்ன்றது கண்டிப்பா கையில இருக்கணும், அது மூலியமா ஒரு தொழில் முனைவோரா கண்டிப்பா எல்லாருமே மாறலாம்.
1: நகை கைவினை என்பது வெறும் அலங்கார பொருட்களை உருவாக்கும் தொழில் மட்டுமல்ல, நமது பாரம்பரியம், கலைத்திறன், படைப்பாற்றல், கைவினை கலைஞர்களின் உழைப்பை வெளிப்படுத்தும் ஒரு அழகிய கலை இல்லைங்களா மேடம்? நகை கைவினை தொழில சிறப்புகள், தயாரிப்பு முறைகள், சந்தை வாய்ப்புகள், சவால்கள், இளைஞர்களுக்குள்ள வாய்ப்புகள், இதெல்லாம் பத்தி நிறைய தகவல் சொன்னீங்க. காலம் மாறினாலும் கைவினை கலையின் மதிப்பு குறையாமல் நவீன வடிவமைப்புகளுடன் தொடர்ந்து வளர வேண்டும். கைவினை கலைஞர்களின் திறமையை ஊக்குவிப்பதும் அவர்களின் தயாரிப்புகளுக்கு உரிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துவதும் நம் அனைவரின் பொறுப்பாகும். உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம் மேடம்.
0: நன்றி சார்.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: அரங்கம்
3: உழைப்பவர் அரங்கம்.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: இன்றைய நிகழ்ச்சியில் நகை கைவினை தொழில் செய்யும் புதுச்சேரி முதலியார்பேட்டை முதுகலை பயிற்சியாளர் கைவினை கலைஞர் ஜி ஷர்மிளா அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்கள் பாடிய திருஞான சம்பந்தர் தேவாரம், அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்குரல் இசை என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம் ஒலிக்கிருக்கிறது.

இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எம் சுந்தர் ஓதுவார் அவர்கள் பாடிய திருஞான சம்பந்தர் தேவாரம் அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்டீர்கள்.

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். இதனையொட்டி நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் ஊட்டச்சத்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். நமது அங்கன்வாடி மையங்கள் நமது பொறுப்பு என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஊட்டச்சத்து மாதம் கடைபிடிக்கப்படுவதாக தமிழகத்தின் கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் டாக்டர் அருள் பிரசாத் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த மாதம் தேசிய ஊட்டச்சத்து மாதமாக நாம் கடைபிடிக்கிறோம். இதன் உள்நோக்கம் என்பது மக்கள் மத்தியில் ஊட்டச்சத்து குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. சிறந்த உணவுதான் வாழ்வியல் ஆதாரம். அறிவு, திறமை, சுகாதாரம் இவை அனைத்துக்கும் உணவுதான் அடிப்படை. இந்த உணவு எந்த முறையில் இருக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இதன் குறிக்கோள் ஆகும்.

0: உணவு என்பது அனைத்து சத்துக்களும் நிறைந்த சமச்சீர் உணவாக இருக்க வேண்டும். காய்கறிகள், பழ வகைகள், கீரை வகைகள், கொட்டைகள், தயிர், மோர், பால், முட்டை, மீன் முதலிய அனைத்தும் உட்கொள்ள வேண்டும்.
1: தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்குவங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் 6 தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வரும் 16 தேதி கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கு வரும் 19 தேதி கடைசி நாளாகும். பதிவான வாக்குகள் அடுத்த மாதம் 9 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். தமிழகத்தின் மதுராந்தகம், தாராபுரம் மற்றும் புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்குவங்கத்தில் ரெஜிநகர், நந்திகிராம் ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இந்த இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அசாமில் நகோவா நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பரம்வீர் சக்ரா விருது பெற்ற கேப்டன் விக்ரம் பத்ராவின் பிறந்த நாளையொட்டி மரியாதை செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 24 வயதில் நாட்டுக்காக இன்னுயிர் ஈந்தவர் கேப்டன் விக்ரம் பத்ரா என்று புகழாரம் சூட்டியுள்ளார். ஹிந்தி இலக்கிய உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளர் பாரதேந்து ஹரிச்சந்திராவின் பிறந்தநாளையொட்டியும் திரு அமித்ஷா மரியாதை செலுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மகளிர் கல்வி, சமூக சீர்திருத்தத்திற்கு ஆதரவாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர் இவர் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், ஹிந்தி இலக்கிய உலகிற்கு புதிய பாதையை வகுத்தவர் பாரதேந்து ஹரிச்சந்திரா என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் வரும் 17 தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடத்தப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி கடந்த 2001 ஆண்டு அக்டோபர் 7 தேதி பதவியேற்றதை சுட்டிக்காட்டினார். அக்டோபர் 7 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த சேவை இயக்கத்தில் இரத்ததான முகாம்கள், பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று திரு நிதின் நபின் கூறினார். ராஜஸ்தானில் உள்ளாட்சி நகரமன்ற தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. அல்வார், பரத்பூர், பிகானீர் உள்ளிட்ட மாநகராட்சிகளிலும், ஜெய்சால்மர், பிரதாப்கட் உள்ளிட்ட பல்வேறு நகராட்சிகளிலும் தேர்தல் நடைபெறுகிறது. 5,393 வார்டுகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் 20,600 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 57,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க 7,600 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. பதிவான வாக்குகள் வரும் 15 தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களில் 1,400 பேரை அடையாளம் கண்டறிவதற்கான டிஎன்ஏ சோதனையை இந்திய தடய அறிவியல் குழு நடத்தியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேபாளம் சென்றுள்ள இந்த குழு இதுவரை 3,078 டிஎன்ஏ சோதனை முடிவுகளை வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சிலிமே சுரங்கத்தில் மீட்புப் பணிகளை இந்திய தொழில்நுட்பக் குழு மேற்கொண்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சுரங்கத்தில் வெள்ளம் மற்றும் களிமண் தேங்கியிருப்பதால் மீட்புப் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்திற்குள் இயந்திரங்களை கொண்டு சென்று மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்கு பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வெளியுறவு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இந்த தாக்குதல் சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு எதிரானது என்று கூறியுள்ளார். இதன் மூலம் அப்பகுதியில் பதற்றம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்

0: மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சினைக்கு இரண்டு தனி நாடுதான் தீர்வு என்று பிரிட்டன், பிரான்ஸ், கனடா நாட்டு தலைவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக பிரிட்டன் பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன், கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி ஆகியோர் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட இஸ்ரேல் பாலஸ்தீனம் இரண்டு தனி நாடுகள் மிகவும் முக்கியமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீன மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்க அமெரிக்கா மேற்கொண்டுள்ள தூதரக நடவடிக்கை உதவிகரமாக இருக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர் ரஷ்யா மற்றும் யுக்ரைனுக்கு சென்று இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக ஐநா செய்தி தொடர்பாளர் திரு ஸ்டீஃபன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போர் நிறுத்தத்திற்காக இரு நாடுகளுடனும் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ரஷ்யாவுடனான போர் தொடங்கிய பின்னர் யுக்ரைன் நாட்டிற்கு 226 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி அளிக்கப்பட்டதாக ஐரோப்பிய யூனியன் கூறியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. கனடா பொருட்கள் மீது அமெரிக்கா வரி விதித்ததற்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வீட்டு உபயோகப் பொருட்கள், இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் மீது 15%-50% வரை வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அரசு கொள்முதல் நிலையங்களில் கனடாவிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கனடா நியாயமற்ற வர்த்தக நடைமுறையை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, மால்விகா பன்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் தன்வி சர்மா 21-16, 21-17 என்ற செக்கனல் கீழ் கனடாவின் ராச்சல் சேனை வென்றார். மற்றொரு ஆட்டத்தில் மால்விகா பன்சோத் 26-24, 24-22 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் யா செங்கை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மான்ராஜ் சிங், சன்ஸ்கர் சராஸ்வத், அலோக் மிஸ்ரா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஆஷி சூர்யா, அமிர்தா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சவுதி அரேபியா மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் 600 பொருட்கள் மீது 50% வரை வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா மற்றும் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:53.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: பாவலும் அந்திரேயும் முன்னேறி சென்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அவர்கள் இருவரும் பாடிக்கொண்டே செல்வதை அவளால் கேட்க முடிந்தது. அந்திரேயின் இனிமையான குரல் பாவலது கனத்த குரலோடு கலந்து கொண்டிருந்தது.
4: பட்டினியும் பசியுமாக பாடுபடும் தோழர்கால், துயிர் கலைந்து அணியில் சேர விரைந்து வாரும் தோழர்கால்.
3: மக்கள் அந்த செங்கொடியை நோக்கி விரைந்தோடி வந்தார்கள். ஓடி வரும்போதே அவர்கள் உற்சாகத்தோடு சத்தமிட்டார்கள். பின்னர் அவர்களும் அந்த பாட்டை உரத்த குரலில் பாட ஆரம்பித்தார்கள். எந்த பாடலை அவர்கள் தங்கள் வீட்டுக்குள் வெளிக்கு தெரியாமல் பாடி வந்தார்களோ அதே பாடல் இன்று தெருவில் எந்தவித தங்கு தடையுமற்று பிரம்மாண்டமான அசுர வேகத்தோடு பொங்கி பிரவகித்து ஒலித்தது. கட்டுப்படுத்த முடியாத துணிவாற்றலோடு ஒலித்து விம்மியது. மேலும் அந்த பாடல் எதிர்காலத்தை நோக்கி செல்லும் நெடிய பாதையில் வந்து கூடும்படி மக்களை அரைக்கூவி அழைத்தது. அந்த பாதை எவ்வளவு கரடுமுரடான பாதை என்பதையும் அவர்களுக்கு வெளிப்படையாக சொல்லியது. அந்த பாடலின் நிதானமான செந்தழல் உருத்து ஊடாகி உதவாக்கரையான சகலவற்றையும் அழுகி இறுகி அடைந்து போன சம்பிரதாய உணர்ச்சிகளின் குப்பை கூளங்களையும் மக்களின் மனத்திலே ஊடாக

0: ஆடும் புதியதின் பயபீதியையும் பற்றி பிடித்து அவற்றை சுட்டு சாம்பலாக்கி புசுக்கித் தள்ளியது. பயமும் மகிழ்ச்சியும் கலந்த ஏதோ ஒரு முகம் திடீரென்று தாயின் அருகே வந்து எட்டி பார்த்தது. பிறகு நடுநடுங்கி உடைந்து போன குரலில் கேட்டது, மீத்யா, நீ எங்கே போகிறாய்? அவன் போகட்டும் என்று சொன்னாள் தாய். நீ அவனை பற்றி கவலைப்படாதே, நானும் கூடத்தான் முதலில் பயந்து போனேன். அதோ முன்னால் கொடியை பிடித்து கொண்டு போகிறான் பார்.
1: ஏ முட்டாள்களே, எங்கேயாடா போகிறீர்கள்?
2: அங்கே சிப்பாய்கள் நிற்கிறார்களடா.
0: நெட்டையாகவும் ஒல்லியாகவும் இருந்த அந்த பெண் பிள்ளை தாயின் கரத்தை தனது எலும்பு கரத்தால் பிடித்து சத்தமிட்டது. ஆஹா, அவர்கள் பாடுவதை கேளமா? என் மகனும் கூட பாடுகிறான். நீ ஒன்றும் பயப்படாதே என்று சொன்னாள் தாய். இது ஒரு புனிதமான காரியம். நினைத்துப்பார், கிறிஸ்துவுக்காக மக்கள் செத்திராவிட்டால் கிறிஸ்துவே இருந்திருக்க மாட்டார். இந்த எண்ணம் அவள் மனத்தில் திடீரென்று பளிச்சிட்டு தோன்றியது. அந்த எண்ணத்தில் பொதிந்திருந்த தெளிவான எளிதான உண்மையை உணர்ந்து அவள் ஒரே புலங்காகிதம் ஏதினாள். தனது கையை அழுத்தமாக பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தாள். ஆமாம், கிறிஸ்துவுக்காக மக்கள் சென்று செத்திராவிட்டால் கிறிஸ்துவே இறந்திருக்க மாட்டார் என்ற வியப்பு நிறைந்த புன்னகையோடு திரும்பவும் அதை கூறிக்கொண்டாள். சிசோவ் அவள் பக்கமாக வந்தான். இன்று பகிரங்கமாகவே புறப்பட்டு விட்டீர்களா என்று சொல்லிக்கொண்டே அவன் தன் தொப்பியை எடுத்து அந்த பாட்டின் சத்தத்திற்கு தக்கவாறு ஆட்டிக்கொண்டான்.
2: பாட்டா பாடுகிறார்கள்! ஆஹா, இது எவ்வளவு அருமையான பாட்டம்மா.
1: பேரணியில் சேர வீரர் ஜாரரசன் கேட்கிறான், ஜாரரசன் போர் நடத்த தாரும் உங்கள் மக்களை.
2: இவர்களுக்கு கொஞ்சம் கூட பயமில்லையே என்றான் சிசோ.
0: செத்துப்போன என் மகன் மட்டும் இருந்திருந்தால்? தாயின் உள்ளம் படபடத்து துடித்தது. எனவே அவள் வேகமாக சொல்ல முடியாமல் பின்தங்கிவிட்டாள். ஜனக்கூட்டம் அவளை நெருக்கி தள்ளி ஒரு வேலிப்புறமாக நெட்டித் தள்ளியது. அவளை கடந்து ஒரு பெரிய ஜனத்திரள் அலைமோதிக்கொண்டு முன்னேறியது. அந்த கூட்டத்தில் நிறைய பேர் இருந்தார்கள். அதை கண்டு அவள் ஆனந்தமுற்றாள்.
1: துயில் கலைந்து அணியில் சேர விரைந்து வாரும் தோழர்கள்.
0: ஏதோ ஒரு பிரம்மாண்டமான பித்தளையாளான எக்காலம் தனது அகன்ற வாயின் வழியாக அந்த பாடலை பொழிந்து தள்ளுவது போலவும், அந்த எக்கால நாதத்தை கேட்டு ஜனங்கள் விழித்தெழுவது போலவும், விழித்தெழுந்து போருக்கு கிளப்புவது போலவும் தோன்றியது. மேலும் அந்த எக்கால முழக்கம் மற்றவர்களின் உள்ளத்தில் ஏதோ ஒரு இனந்தெரியாத இன்ப உணர்ச்சியையும் புதுமையையும் ஆர்வம் மிகுந்த குறுகுறுப்பையும் உண்டாக்குவது போலவும் தோன்றியது. ஒரு பக்கத்தில் அந்த நாதம் சிலர் மனத்தில் தைரியமற்ற நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுத்தது. சிலர் மனத்தில் அவர்களது உள்ளத்தில் உள்ளே நெடுங்காலமாக புழுங்கி தவித்த கோப உணர்ச்சிகளையெல்லாம் மடை திறந்த வெள்ளமாக திறந்து விட்டு கொண்டிருந்தது. காற்றிலே அசைந்தாடும் அந்த செங்கொடியையே எல்லோரும் ஏறிட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள்.
1: அதோ அவர்கள் போகிறார்கள்
0: என்று யாரோ தன்னை மறந்த வெறிக்குரலில் கத்தினான்.
1: தம்பிகளா, நீங்கள் அழகாய் இருக்கிறீர்களாடா.
0: அந்த மனிதனின் உள்ளத்தில் வார்த்தைகளின் சக்திக்கு மீறி வாய்விட்டு சொல்ல முடியாத ஏதோ ஒரு உணர்ச்சி மேலிட்டு பொங்கியது. எனவே அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அவன் ஏதோ வஞ்சினமாக சபதம் சொல்லிக் கொண்டான். ஆனால் சூரிய உஷ்ணத்தால் கலைக்கப்பட்ட நாகப்பாம்பை போல் இருண்டு போன குருட்டுத்தனமான அடிமைத்தனம் நிறைந்த குரோத உணர்ச்சி புஸ்ஸென்று சீறி விஷ வார்த்தைகளை கக்கிற்று. மத துரோகிகள் என்று ஒரு வீட்டு ஜன்னலில் இருந்தவாறு தனது முஷ்டியை ஆட்டிக்கொண்டே ஒருவன் சத்தமிட்டான்.
1: சக்கரவர்த்திக்கு எதிராக, ஜார் மகாராஜருக்கு எதிராக கிளம்புவதா, கலகம் செய்வதா
0: என்று கூறிய குரல் தாயின் காதில் மாறி மாறி ஒலித்தது. ஆணும் பெண்ணுமாக ஜனக்கூட்டம் தாயை கடந்து செல்லும்போது அவள் கலவரமடைந்த பல முகங்களை கண்டாள். அந்த ஜனத்திரள் உருகி வழியும் எரிமலை குழம்பு போல் மேலும் பொங்கி வந்தது. அந்த பாட்டினால் தனக்கு முன்னேயுள்ள சகல தடைகளையும் துடைத்து தூர்த்து தனது மகத்தான சக்தியினால் நான் செல்லும் பாதையை தங்கு தடையற்றதாக செய்யும் அந்த பாட்டினால் ஜனங்கள் கவர்ந்திழுக்கப்பட்டு சென்று கொண்டிருந்தார்கள். தூரத்திலே தலைக்கு மேலாக நிமிர்ந்து தோன்றும் அந்த செங்கொடியை அவர்கள் பார்த்தபோது தன் மனக்கண் முன்னால் தன் மகனது முகத்தையும் அவனது தாமிர நிறமான நெற்றியையும் நம்பிக்கையும் ஒளியாக பிரகாசமுற்ற அவனது கண்களும் அவளது மனக்கண்ணில் தோன்றின. கூட்டம் முழுவதும் அவளை கடந்து முன்னேறி சென்ற பெண் அவள் அந்த கூட்டத்தின் பின்னால் வந்த ஜனங்களை பார்த்தாள். அவர்கள் அவசரம் ஏதுமின்றி சாவாதானமாக நடந்து வந்தார்கள். அந்த அணிவகுப்பினால் நேரவிருக்கும் அபாயத்தை பற்றி தெரிந்து கொண்டவர்கள் மாதிரி அதை எதிர்நோக்கி விருப்பற்று திருக திருக அங்குமிங்கும் பார்த்தவாறு அவர்கள் சென்று கொண்டிருந்தார்கள்.

0: அவர்கள் தங்களுக்கும் ஏதேதோ விஷயங்கள் ஏற்கனவே தெரிந்திருந்த பாவனையில் தீர்மானமாக பேசிக்கொண்டார்கள். பள்ளிக்கூடத்திலே ஒரு பட்டாளம் தங்கியிருக்கிறது, இன்னொரு பட்டாளம் தொழிற்சாலையிலே தயாராய் காத்திருக்கிறது. கவர்னர் வந்துவிட்டார். அப்படியா? அவரை என் கண்ணாலேயே பார்த்தேன், இப்போதுதான் வந்தார். அவர்கள் நம்மை கண்டு பயப்படத்தான் செய்கிறார்கள். யோசித்துப்பார், இல்லையென்றால் கவர்னரும் சிப்பாய்களும் எதற்கு என்று ஒருவன் சொன்னான். சொல்லிவிட்டு உற்சாகத்தோடு ஏதோ வன்மம் கூறிக்கொண்டான். அருமையான பிள்ளைகளா என்று நினைத்து கொண்டாள் தாய். ஆனால் அவள் கேட்ட வார்த்தைகள் உயிரற்று உணர்வற்று ஒலிப்பவை போல் இருந்தன. எனவே அந்த கூட்டத்தினிடமிருந்து விலகி போவதற்காக நடையை எட்டி போட்டாள். அவர்கள் மிகவும் மெதுவாக ஆடி அசைந்து நடந்து வந்ததால் அவள் அவர்களை முந்தி முன்னேறி செல்வதில் சிரமம் எதுவும் ஏற்படவில்லை. திடீரென்று அந்த ஊர்வலம் எதனோடோ அதிவேகமாக மோதிக்கொண்டது போல தோன்றியது. அந்த அணிவகுப்பு முழுவதுமே திடுக்கிட்டு பின்னடித்தது. பயபீதி நிறைந்த கசமுசப்பு குரல் லேசாக எழுந்து பார்த்தது. அந்த பாட்டும் கூட நெடுநெடுங்கி ஒலித்தது. இருந்தாலும் அந்த நடுக்கத்தை போக்குவதற்காக சிலர் மிகவும் உரத்த குரலிலும் துரிதகதியான சப்தத்திலும் அதை பாடத் தொடங்கினார்கள். ஆனால் மீண்டும் அந்த பாட்டு உள்வாங்கி மங்கியது. ஒருவர் பின் ஒருவராக அந்த மக்கள் பாடுவதை நிறுத்தத் தொடங்கினார்கள். அந்த பாட்டை பழைய உச்ச நிலைக்கு கொண்டு வருவதற்காக சிலர் மட்டும் உத்வேகம் நிறைந்தவாறு பாடும் குரல் மட்டும் கேட்டது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി, നേരം 1 മണി.
1: நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட கூட சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்காங்க பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியின் மனையியல் துறை பிரிவின் தலை திருமதி மலர்விழி ரவி, ஊட்டச்சத்து நிபுணரும் கூட. வணக்கம் மேடம்.
2: வணக்கம் மேடம்.
1: நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. உணவு சமைக்கிற முறைகள்லயே கூட நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கறோம். நிறைய பேர் சொல்ல கேள்வி தெரியல, நீங்க மனையியல் நிபுணர், நீங்க சொல்லுங்க. இப்ப தேங்காவை அரைச்சி ஊத்தி கொதிக்க வச்சு இறக்கி சாப்பிடுறாங்க, அதை வந்து மறுபடியும் ஹீட் பண்ணா அதே தேங்காய் வந்து அதனுடைய கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பா மாறுது அப்படின்னு சொல்ல கேள்வி, அது உண்மையா? சோ உணவு சமைக்கிற முறைகள், ஒரு
2: உணவோட தன்மையில எதை ஆட் பண்ணணும்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ரீஹீட்டிங் நம்ம சொல்றோம், இப்ப ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்து தாயிங் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்றோம். ரூம் டெம்பரேச்சர்ல சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். உணவோட இதுல வந்து இப்போ எண்ணெய் கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய்க்குன்னு ஒரு மெல்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும், ஸ்மோக்கிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். அந்த அளவுக்கு தான் அதை சூடு பண்ணணும். அதுக்கு பண்றப்போ அதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் வர்றப்போ அதுல இருக்க காம்போசிஷன் மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அதனால தான் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம். சாச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட்னு நம்ம சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய கொழுப்புல அன்சாச்சுரேட்டடா இருக்கிறப்ப குட், ரிப்பீட்டடா ஹீட் பண்ணிட்டே இருக்கிறப்போ அது சாச்சுரேட்டடா மாறிடும். அதை வந்து இதுல மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, அதுல இருக்கக்கூடிய காம்போசிஷன் கெமிக்கல் வந்து மாறிடும். அதனால என்ன ஆயிடும்னா, அதை வந்து நம்ம டிரான்ஸ் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிரான்ஸ் ஃபேட்ஸ் வந்து குடல்ல செரிமானம் ஆகிறது கஷ்டம். அதுல வந்து நிறைய நம்மளுடைய கொழுப்பு அளவுகளை மாத்திடும். டிஸ்லிபிடிமியா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்கும், அந்த கெட்ட கொழுப்பை அதிகப்படுத்தும். அதனாலதான் திருப்பி திருப்பி ஒரே ஆயில்ல வந்து பண்ணுவாங்க அந்த சிப்ஸ். அதுல நிறைய டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும், இட் இஸ் நாட் குட். அதனால உணவை எப்படி சமைக்கணும்ங்கிறதுக்கு கண்டிப்பா அவசியம் உண்டு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கீரை இருக்கு, அதுல வந்து நம்ம மூடி போட்டு பண்ணும்பொழுது அதுல இருக்கிற கலர் மாறிடும். குறைச்சி தீ வச்சு சமைக்கணும் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி ஊற வச்சு காய்கறிகளை வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து கீழே ஊத்திடக்கூடாது, அதை வந்து ரசத்திலயோ சாம்பார்லயோ

0: எடுத்துக்கணும். காய்கறிகள் வந்து பெரிய பீசஸாக கட் பண்ணணும், ஏன்னா அதோட சர்ஃபேஸ் ஏரியா எக்ஸ்போஷர் குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வாட்டர் சாலிபிள் வைட்டமின்ஸ் எல்லாம் போயிடும். அதனால கட் இன் டு பிகர் பீசஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்பாயிலிங் மெத்தட், இட்லி வேக வைக்கிற மெத்தட்ல மூடி போட்டு பண்ணணும், அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்ஸும் இம்பார்ட்டன்ட்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே. ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து குறிப்பா எந்தெந்த உணவுகளை எப்படி சமைக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். சில உணவுகள் வந்து இந்த உணவோட இந்த உணவை நம்ம சேர்க்க கூடாது, இது ஐயோ இதை சேர்த்து சாப்பிட்டா வெள்ளைப்படுதல் வரும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்னமோ மித்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்தெந்த உணவுகளை சேர்க்க கூடாது, எந்தெந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம்,
1: இதுக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்மளோட தேவைகளை பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பனீராக்கணும்னா நம்ம கர்ட்லிங் பண்றோம், பர்பஸா எலுமிச்சம் பழம் புழிஞ்சிட்டு அதை கர்ட்லிங் பண்றோம், அதை பன்னீரா எடுக்கிறோம். ஆனா அதுவே தானா அந்த டெம்பரேச்சர் சரியா காய்ச்சாதத்தினால்

அதனால தானாக முறிஞ்சு போகிறப்போ அது கெட்டு போயிருச்சு, அதோட காம்போசிஷன் சரியில்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்மளோட தேவைகளை பொறுத்து, நீங்கள் முதல்ல வந்து தேங்காய் பால் சொன்னீங்க, தேங்காய் பாலை ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கலாம், அதில் கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் இப்போ இளநீர் சாப்பிட்ற மாதிரி தேங்காயிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பால் நல்லது. லேஸாக ஹீட் பண்ணும்பொழுது அதனோட மெயின்டெனன்ஸ் இருக்குது, தேங்காய் பால் இளநீர் பாயசம் அதெல்லாம் பண்ணுறப்போ அதை ஹீட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதனுடைய இயற்கை தன்மை கெட்டு விடுங்கிற மாதிரி. அதே மாதிரி புளி அதிகமாக எடுத்துக்காம தக்காளி லெமன் எடுத்துக்கிறப்ப அது நல்லா இருக்கு. இண்டிவிஜுவலோடைய அக்செப்டன்ஸை பொறுத்தும் இருக்குது, லைக் அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறப்போ நம்ம சில ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுவோம், ஆசிட்

0: அதிகமா எடுத்துக்காம தக்காளி லெமன் எடுத்துக்கிறப்ப அது நல்லா இருக்கு. இண்டிவிஜுவலோடைய அக்செப்டன்ஸை பொறுத்தும் இருக்குது. லைக் அசிடிட்டி ஜாஸ்தியா இருக்கிறப்போ நம்ம சில ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுவோம். ஆசிட் டயட், ஆஷ் டயட் அப்படின்னு சில பிரிவுகள் வச்சிருக்கோம். ஆனா தனிப்பட்ட முறையில ஒரு ஒருத்தவங்களுடைய பாடி அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை பொறுத்து தான் மாறுபடும். இன்னொன்னு பாரம்பரிய சமையல் முறைன்னு ஒன்று இருக்கு. தேங்காவை அரைச்சி பால் ஊத்தி சாப்பிட்றது ஒண்ணு, இல்ல தேங்காவை அப்படியே தூவிட்டு சாப்பிட்றது. நம்ம இப்போ பழங்கள் எடுக்கிறதுல நம்ம சொல்லுவோம், பழங்களை வந்து பொரியல் போடுறது, தூவி சாப்பிட்றது. இப்போ அதுவும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டேஜ்ல தான் தேங்காவை ஆட் பண்ணுவோம் நம்ம. அந்த தேங்காவோட பால் திரிஞ்சு போகாம, வெதர் இட் இஸ் ஆஃப் அ நான்வெஜ் குழம்பா இருந்தாலும் சரி இல்ல வெஜிடேரியன் இருந்தாலும் சரி, சிம்ல வச்சுட்டு குறைச்சி தீய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுவோம். ஏன்னா அதனுடைய இந்த முறிஞ்சு போயிடுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, திரி திரியா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நிறுத்திடுவோம். மோஸ்டா அந்த மாதிரி பண்ணக்கூடிய தேங்காய் அரைச்சு விடக்கூடிய குருமா குழம்பு அதெல்லாம் வந்து ரொம்ப திருப்பி திருப்பி ரீஹீட் பண்ண மாட்டோம். ஏன்னா அதனுடைய கண்டென்ட்ஸ், as you said, fat contents will be modified. அது நாட் நீடுங்கிறது. அதே மாதிரி பழங்களை நம்ம வந்து இப்போ ஜூஸாக எடுத்துக்காம பழங்களா எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் தோலோட விதையோட இருக்கக்கூடிய பழங்கள், ஆப்பிள் நம்ம தோலோட சாப்பிடுவோம், கொய்யா பழம், திராட்சை தோலோட விதையோட மாதுளம் பழம் அதை மாதிரிலாம் இருக்கிறப்போ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நார் சத்துக்கள் நம்மளுக்கு நல்லது. ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு போய் வெளியில கடையிலேருந்தோ வீட்லேயோ பண்ணும்பொழுது என்ன ஆயிடுதுன்னா அமௌண்ட்டும் ஜாஸ்தி ஆயிடுது, பிளஸ் நம்ம சர்க்கரையும் ஜாஸ்தியாக சேர்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆப்பிள் தான் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் ஆப்பிள் ஜூஸாக எடுக்கிறப்ப 3 apples ஆர் 4 apples போட்டால் தான் நம்மளுக்கு தேவையான குவான்டிட்டி இருக்கு. அப்போ இன்டேக்கும் ஜாஸ்தி ஆயிடுது அமௌண்ட். இப்போ ஒரு சாத்துக்குடி ஜூஸ் அப்படின்னா ஒரு 5 பழம் போடுறப்ப தான் உங்களுக்கு கிடைக்குது, ஆனால் ஒரு பழமா சாப்பிட்றப்ப அப்படி கிடையாது. ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக சாப்பிட்றப்ப அதோடைய அளவும் கரெக்டாக இருக்குது, பிளஸ் அதில் எக்ஸ்ட்ரா சுகர்ஸ் நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஜூஸாக பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் கிடைக்காம போயிடுது, 2 much ஆஃப் சுகர் பிளஸ் ஃப்ரூட் சுகரும் ஜாஸ்தியாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை எடுத்துக்கிற முறைன்னு ஒன்று இருக்கு, எப்படி அதை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ சுண்டல் அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தோல், அதாவது இப்போ கொண்டக்கடலாம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தான் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ்னு ஒன்று சொல்கிறோம். நல்லா ஊற வைக்கும் போது அது சாஃப்டன் ஆகுது. ஈவன் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதாம் அதுலலாம் கூட ஊற வச்சுட்டு அந்த பாதாம் தோலை நீக்கிட்டு அந்த பருப்புலேருந்து பால் எடுத்து கொடுக்கலாம் பாதாம் பால். ஏன்னா இந்த மாதிரி அந்த தோலில் வந்து ஃபைட்டேட்ஸ் அண்ட் ஆக்சலேட்ஸ் நிறையா இருக்கும். அந்த சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கால்சியம் அல்ல இல்லை நல்ல ஊட்டச்சத்துக்களை வந்து கிலேட் பண்ணிடும் சொல்லுவோம், பைண்ட் பண்ணி கிடைக்க விடாமல் பண்ணிடும். அதிக அளவு ஃபைபரும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபைட்டேட் அந்த காம்பனன்ஸும் இருக்கக்கூடாது. அதனால ஒரு உணவை இப்படி சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறது இருக்கு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை இப்படி தான் சமைக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்து பண்ணும்பொழுது, இட்லி பண்ணும்பொழுது கருப்பு உளுந்து தான் பண்ணாங்க. அப்புறம் நம்மளோட ஒயிட் கலராக வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தோல் நீக்கப்பட்டுதாங்க, தோலை நீக்கின வெள்ளை உளுந்து தான் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு ஒரு காம்பினேஷன் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் தான் வேணும் அப்படின்னா தோலுள்ள உளுந்தை வந்து நீங்கள் இட்லி பொடி பண்ணும்பொழுது பண்ணிக்கலாம். அதில் நிறைய எள்ளு சேர்க்குறப்போ கருப்பு எள்ளு சேர்க்குறப்போ உங்களோட உளுந்தோட சத்துக்களும் கிடைக்குது, ஃபைபர் ரிச்சாகவும் ஆகுது. ஸோ என்ஹான்சிங் இந்த ப்ராடக்ட் வந்து இட் டிபெண்ட்ஸ், ஒரு கலை. ஒரு விஷயத்த இப்போ நம்ம எப்படி கற்றுக்குறோம் அதை எப்படி பண்ணால் நல்லா வருங்கிற மாதிரி, இப்படி படிப்பு விஷயத்த ஆராய்ஞ்சு தேர்ந்து ஒன்று ஒன்றா கற்றுக்குறோமோ அதே மாதிரி ஒரு நாளில் நம்ம பெரிய சமையல் நிபுணராக ஆகிட முடியாது. இதை இந்த காம்பினேஷனில் சேர்த்தா நல்லது, இது நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அலர்ஜி வந்து கூட இண்டிபெண்ட் தான், இண்டிவிஜுவலை பொறுத்து தான் இருக்குது. சிலது சில பேருக்கு ஒத்துக்காது. இந்த குளிர்காலத்தில் வந்து நம்ம லெமன் ஜூஸ் சாப்பிட மாட்டாங்க, தயிர் சாப்பிட மாட்டாங்கன்னு பர்டிகுலராக அவங்களுக்கு வந்திருக்க த்ரோட் இன்ஃபெக்ஷனை வச்சு, பட் otherwise it is nothing to do. In fact வந்து எலுமிச்சம் பழமோ இல்ல தயிரோ வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எப்படி உங்க வீட்ல எப்படி சமையல் பண்ணிருந்தாங்க, எந்த காம்பினேஷன்ல நம்ம பண்ணா இது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இப்ப சுண்டல் இருக்கு பசங்க சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னா முளைக்கட்டை வச்சு அதுக்கப்புறம் அதுல வந்து கேரட்ஸ் ஆல் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அட்ராக்டிவா நம்ம சர்வ் பண்ணி சம சாப்பிட வைக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுடைய சப்பாத்தி அதுல வந்து வெறுமே கோதுமை மாவு போடாம மில்லட்ஸ் மாவெல்லாம் கலந்து ஒரு மல்டி கிரெயின் ஆட்டா ஒவ்வொரு உணவுலையும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பிளான் பண்ணி சமைக்கிறப்போ அது ஒரு ஹெல்த்தியான உணவா கண்டிப்பா மாறுது.
1: சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே. ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிக்கன் சமைக்கிறாங்க, இப்ப நிறைய வீடுகளில் புரோட்டீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் முட்டை இதெல்லாம் வந்து ஒரு கம்பல்சரி ஃபுட்டாவே ஆக்கிட்டாங்க. ஸோ இதை எடுக்கும்போது என்ன பண்றாங்க, அந்த சிக்கனோட உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு வேக வைக்கிறாங்க. அதே மாதிரி மட்டனோடையும் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் சொல்லக்கூடிய இந்த உணவை எடுக்கும்போது இந்த உணவை சேர்த்து சாப்பிட்டேன்னா ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி, அந்த
1: அதுதான்
0: தவறான காம்பினேஷன் என்னென்ன?
1: தவறான காம்பினேஷன் நம்ம சொல்ல முடியாது. புரதம் சம்பந்தப்பட்ட உணவுல வந்து இறைச்சி முட்டை மீன்லாமும் வருது, அதே மாதிரி பால் எல்லாமும் வருது, பருப்பு பயறு வகைகள் வருது நிறைய. இப்ப பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் பண்ணிட்டு சிக்கன் ஆட் பண்ணி அது கூட அந்த கிரீன் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் எல்லாமே காம்பினேஷன்ல போடுறாங்க, சோட்டே பண்றாங்க. இட் இஸ் ஈஸி டு ஈட் இண்டிவிஜுவல். இப்ப தயிர் சாதத்து கூட மீன் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் வந்து ஒரு தபூஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் மித். இட்ஸ் இண்டிவிஜுவல். சப்போஸ் சில பேருக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் குருமாலாம் கூட தே வில் பி லிட்டில்
0: இருக்கக்கூடிய ஒரு இல்ல, இதுதான் வந்து எல்லாருமே இப்போ அடிக்கடி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சுகர் கட். அந்த காலகட்டத்தில் நல்லா வந்து எள்ளு உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, பர்ஃபி, இதில் எல்லாத்துலேயுமே வந்து வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றி செய்யக்கூடிய பொறி உருண்டை, இதெல்லாமே செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டோட்டலாகவே சுகரே வேண்டாம், நோ சுகர்ஸ் எந்த ஃபார்ம், நீ அது வெள்ளமாக இருந்தால் கூட வேண்டாம், கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்து உலவிட்டுருக்குது. அது எந்த அளவுக்கு சரி, அதை பண்ணணுமா
1: இல்லை
0: பண்ணால் சரி?
1: ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போது என்னென்னா, சுகர்லேருந்து கிடைக்கக்கூடியது வந்து கேலரிஸ் தான்.
0: ஓகே,
1: ப்ராசஸ்டு சுகர் ஒயிட் சுகரில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணலாம். வேற ஸ்பாம் கேண்டிஸ் யூ கேன் ஹேவ் இட், ஜாகரி அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஜென்ரலாக மக்கள் வந்து ஒரு காலத்தில் சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு வேண்டான்னு சொல்கிறத போய் இப்போ வந்து உணவுக்கு வந்து யாருமே சர்க்கரை வேண்டான்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான கருத்து. ஏன்னா ஓவரால் ஹோலிஸ்டிக் டேயில் கிடைக்கக்கூடிய கேலரிஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். இன்னொன்று, ஒரு ஒரு உணவுக்கும் மனநிலையோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சம் ஆர் நரிஷிங் பெவரேஜஸ் சம் ஆஃப்டர் ஈட்டிங் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்கும், அந்த மாதிரி மனது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, எதையுமே அளவோட சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஒரு சர்க்கரை வியாதி ஆள்கள்கிட்ட போயிட்டு ஒரு 200 grams ஐ மீன் 200 calories கொடுக்கக்கூடிய மைசூர் பாக்கையும் வச்சுட்டு 3 இட்லி சட்னி சாம்பாரையும் வச்சுட்டு எது வேணும் அப்படின்னு பசியோடு இருக்கிறவங்களுக்கு கேட்டால், அப்போ அவங்களுக்கு மைசூர் பாக் தேவைப்படாது, இட்லி சாப்பிடணும், விச் இஸ் சம்ச்சுவஸ், வயிற்றை நிறைவுபடுத்துது, அதுதான் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் சர்க்கரை பொருட்களை சாப்பிடும்பொழுது சர்க்கரையே எடுத்துக்கணும் அப்படிங்கிறப்ப ஓரளவு ஒரு பீஸ் ஆஃப் சாக்லேட்டோ இல்லை ஒரு பீஸ் ஆஃப் மைசூர் பாக்கோ அந்த மாதிரி சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. ஏன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கேலரிஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். அதிக அளவில் எடுக்கிறப்ப தான் அது பிரச்சனைகளை உருவாக்கும். ஸோ ஒரு நாளையோட கேலரிஸ் இவ்வளோ தான் அப்படின்னு நிர்ணயித்த பிறகு ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. இந்த அளவை நம்ம குறைச்சிக்க போகிறோம், 2 சப்பாத்தி நான் குறைக்க போகிறேன், அதுக்கு பதிலாக சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நான் இன்னைக்கு சாதத்தோட அளவை குறைச்சிக்க போகிறேன், அதுக்கு பதிலாக ஒரு 1/2 cup பாயசம் சாப்பிட போகிறேன்னா இட்ஸ் அ குட் காம்பினேஷன், நத்திங் ராங் இன் இட். சூசிங் த சுகர், அஃப்கோர்ஸ் ஆஸ் யூ செட் ஒயிட் சுகர் தேவையில்லை, அதுக்கு பதிலாக ஜாகரி பாம் கேண்டி சாப்பிடலாம். அந்த சுகரை தயாரிக்கிற முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆர்கானிக் சுகர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸிங் அந்த ஒயிட் ஆக்கிறதுக்குள்ள கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க, அதோட கலர் டல்லாக தான் இருக்கும், அந்த வெள்ளம் தான் நம்ம எடுத்துக்கலாம். அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா உணவு முறை பழக்கங்களில் நிறைய வந்து வெள்ளம் அந்த மாதிரி சர்க்கரை போட்டு தான் பண்ணாங்க, அது அக்கேஷ்னலாக தான் நம்ம சாப்பிட்டோம். தினசரி உணவில் உங்களுக்கு சுகரோ ஸ்வீட்டோ அவாய்ட் பண்ணணுங்கிறது அவசியமே கிடையாது. ஹேவிங் 1 cup of coffee வித் sugar, evening 1 cup of coffee or tea with sugar is absolutely not a problem. ஏனா உங்களுடைய overall contribution of calories க்கு தான் நம்ம importance கொடுக்குறோமே ஒழிய தனிப்பட்ட முறையில் sugar sweet taste-க்கு நம்ம avoid பண்ணுறது இல்லை. எப்போ நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறோன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஜூஸில் வந்து நிறையா சர்க்கரை போடுறது, பால் காஃபியில் நிறையா சர்க்கரை போடுறது, கான்சன்ட்ரேட்டடாக சாப்பிட்றது, அந்த மாதிரி. நீங்கள் வீட்டில் எள்ளுருண்டை வச்சுட்டு பண்ணால் we are suggesting such type of iron-rich candies to the students. எள்ளுருண்டை

0: சாப்பிடுங்க, சிக்கீஸ் சாப்பிடுங்க, கடலை உருண்டை சாப்பிடுங்க அப்படி தான் நம்ம சொல்கிறோம். பொட்டுக்கடலை உருண்டை சாப்பிடுங்க, வெல்லம் போட்டதை, இந்த மாதிரி சிப்ஸு கடையில் வாங்கின பேக்கெட்டட் ஆர் ப்ராசஸ்டு ஃபுட்டை விட அதை சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ அஸ் அ நியூட்ரிஷனிஸ்ட் ஐ வுடன் சே தட் டோட்டலி நீங்கள் சர்க்கரையை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டோம். மினிமம் யூஸ் ஆஃப் சுகர், சால்ட் அண்ட் ஆயில், தட் இஸ் வாட், அண்ட் சூஸ் தி பெஸ்ட் ஒன்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே. பிரதமர் கூட லெஸ் ஆயில் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லும் போது, எந்த எண்ணெய்? அந்த காலகட்டத்துல வந்து செக்கில் ஆட்டின எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு எல்லாமே ரிஃபைன்டு ஆயில்ஸ் நமக்கு நிறைய கிடைக்குது. இப்ப இந்த எண்ணெயில வந்து மருத்துவர்கள் எண்ணெயை அவாய்ட் பண்ணுங்க, ஈவன் பிரைம் மினிஸ்டரும் அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து இந்த எண்ணெய், கடலை எண்ணெய் இருக்கு, வேர்க்கடலை எண்ணெய் இருக்கு, அந்த மாதிரி விதவிதமான இப்போ எண்ணெய் வகைகள் இருக்கு. இப்போ இது எல்லாமே எந்த அளவில் எடுத்துக்கணும், எந்த எண்ணெய் ரொம்ப நல்லது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: பத்து ml தான் ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட் எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆளுக்கு அதிகபட்சம் ஒரு மாதத்துக்கு 1.5 liter தான் தேவைப்படும். அப்போ 4 பேர் இருக்காங்கன்னா 2 liter வாங்கினா போதும். அது வந்து மாதம் முதல் தேதியிலேருந்து கடைசி தேதி வரைக்கும் வரணும், ஒரு மாதத்துக்கு 1.5 liter அந்த மாதிரி. அப்போ என்னன்னா, வாட் இஸ் த மெத்தட் இன் விச் லெஸ் அமௌண்ட் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறோங்கிறத தான் நம்ம யோசிக்கணும். ரீஹீட்டிங் ஆஃப் த ஆயில் குறைக்கணும், ஆயிலையே பொறிக்கிறத விட்டுடணும், பாயிலிங் மெத்தடில் போகணும். அதுதான் ஓரளவு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஆயிலும் வேணும் ஃபுட்டில். ஆனால் இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா உணவு பொறுத்த வரைக்கும் விசிபிள் ஆயில், இன்விசிபிள் ஆயில்னு இன்விசிபிள் ஃபேட் இருக்குது. இன்விசிபிள் ஃபேட்டுங்கிறது நீங்கள் சாப்பிடக்கூடிய கொட்டை வகைகள், விதை வகைகள், இறைச்சி, முட்டை, மீன், இதிலெல்லாம் இயற்கையாகவே இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்குது, அதுவும் நம்ம உடம்புக்கு போகுது. விசிபிளாக இருக்கக்கூடியதுங்கிறது பார்த்தீங்கன்னா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், இல்லைனா நெய்யாக நம்ம யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி. அந்த விசிபிள் ஆயிலை தான் நம்ம மூணாக பிரிச்சுக்கிறோம். அதாவது காலையில் நம்ம தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்னா மத்தியானத்தில் நல்லெண்ணெய் நெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த வாங்கக்கூடிய ஆயிலை கூட நீங்கள் 3 விதமான வாங்கிக்கலாம். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய். ஸோ எது வந்து ஸ்மோக்கிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கோ, ரைட், அதாவது கடலெண்ணெய் வந்து சமையலுக்கு நல்லது, நல்லெண்ணெய் ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப சீக்கிரமாக புகை வந்துடும். அந்த மாதிரி உள்ள ஆயிலை வந்து நம்ம கிரீஸிங்க்கு, தொட்டுக்கிறதுக்காக, இட்லி பொடி கூட போடுறதோ இல்லையா, அந்த மாதிரிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் அவாய்டிங் த ஆயில் அப்படிங்கிறது வந்து அந்த டீப் ஃபேட் ஃப்ரையிங்கில் and too much of using cooking and palatability nu irukku food oda taste vandu oil vandu enhance pannum adanalu aarambichathu dhaan nariya cooking la nam nariya use pandrathu so minimum amount of oil use pannona say for example oru chinna tip na dosai ki grease pannrom nu vechukongle moodi pottu dosa pannum bodhu you need not pour more amount of oil ena and moodi liye ulla aavila vega aarambikum so simple kutti techniques ah nam use pannum bodhu minimum usage of oil irukum overall pathinga na vegetable oils dhaan good for when compared to refined oil. நம்ம பணத்தை வந்து நாங்கள் எங்களோட சப்ஜெக்ட்ஸில் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்கும்பொழுது ஹோம் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி ப்ரொபோர்ஷன் ஆஃப் காஸ்ட் ஃபுட்டுக்கு நீங்கள் எப்படி செலவு பண்ணுறோன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சில சமயம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது இருக்கு இல்லைங்களா, கடலெண்ணெய். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எள்ளு வந்து வாங்கிட்டு வந்து அவங்களே பண்ணி ஆயில் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. கிராமத்துலலாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ என்ன கிடைக்குதுன்னா பியூராக ஆர்கானிக்காக நல்ல எண்ணெய் கிடைக்கிறப்போ அது செலவு அதிகமானாலும் உடலுக்கு ஆரோக்கியமானதாக ஆகிடுது. நிறைய பேருக்கு ரிஃபைன்ட் ஆயிலோட அதோட நெகட்டிவிட்டி, அந்த குக்கிங் மெத்தட்ஸில் ஜாஸ்தி புகை வர அளவுக்கு பண்ணுறது, டூ மச் ஆஃப் ஆயில் யூஸ் பண்ணுறதோடது தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி ஆர்டர் பண்ணி பேக்டு ஃபுட் ஐட்டம் சாப்பிடும்போது அப்படியே மிதந்துக்கிட்டு எண்ணெய்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து அவங்க வந்து டேஸ்ட்காக என்ஜாய் பண்ணுறாங்க, அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ ஓவரால் த மெசேஜ் இஸ் தட் டு ரெடியூஸ் த ஆயில் இன்டேக், எஸ்பெஷலி த வே இன் விச் தே ஆர் யூஸிங், அதை வந்து குறைக்கணும்.
0: இல்லை இப்போ இந்த சீஸி ஃபுட்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்களேன். பால், வெண்ணெய், நெய், சீஸ்.
1: பாலுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான உணவுப் பொருள். அந்த காலத்தில் வந்து எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சீம்பால் கொலஸ்ட்ரம் சொன்னமோ அந்த மாதிரி கொலஸ்ட்ரம் மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த சீம்பால்லேருந்து இப்போ வரைக்கும் பால்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிக நல்ல சத்து அப்படின்னா சுண்ணாம்பு சத்து, கால்சியம். அந்த பாலில் வந்து நம்ம பல விதத்தில் யூஸ் பண்ணுறோம். பாலாக காய்ச்சி யூஸ் பண்ணலாம், அதுலேருந்து ஃபேட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறப்போ ஆடையை எடுத்துட்டு ஸ்கிம்டு மில்காக யூஸ் பண்ணுறப்போ நிறைய கால்சியம் கிடைக்கும். யாரெல்லாம் வெயிட் ஜாஸ்தி போட்டிருக்காங்களோ அவங்க அந்த ஸ்கிம்டு மில்க்கு, அதை ஆடையை எடுத்துட்டு அந்த மில்க்கு குடிக்கலாம். சர்க்கரை வேணுங்கிற அவசியமே கிடையாது. ஆடையை எடுத்துட்டு நம்ம நெய் பண்ணுறப்போ வீட்டில் நம்மளே ஆர்கானிக்காக பண்ணுறதுனால அந்த நெய் வந்து குட். யூஸிங் த கீ இஸ் இம்பார்ட்டன்ட்.

0: அது அந்த காலத்தில் சொல்லுவாங்க பால் பெருக்கி நெய் உருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா நெய்யை அந்த ஃப்ரோசன் ஸ்டேட்ல இருக்கிற மாதிரி போடாம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படியே ஹீட் பண்ணிட்டு வந்து கொஞ்சமாக ட்ராப் யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா மினிமம் அமௌண்ட் ஆஃப் யூசேஜ் ஆஃப் ஆயில். அண்ட் கீயை பொறுத்த வரைக்கும் பியூர் கை கீ ஃப்ரம் கவு கீ வந்து ஹஸ் காட் லாட் ஆஃப் இம்பாக்ட். ஆயுர்வேதா மருத்துவத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீ பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால டோட்டலி அவாய்டிங் த கீ இஸ் நாட் நீடட் அண்ட் இன்க்ளூடிங் இட் இஸ் குட். அது ஒரு கைண்ட் ஆஃப் குட் சேச்சுரேட்டட் ஃபேட் தான். அதே மாதிரி பால்லேருந்து கிடைக்கக்கூடிய மோர் அதில் இருக்கிறப்போ மோர் உர ஊற்றி நம்ம மோராக பண்ணும்பொழுது அதில் இருக்கக்கூடிய லாக்டிக் ஆசிட் பாக்டீரியாஸ் மல்டிப்ளை ஆகுது. நம்மளோட கட் பாக்டீரியா சொன்னோம் இல்லையா நுண்ணுயிர்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்லி பாக்டீரியா எதில் அதிகமாக இருக்குன்னா தயிரில் அதிகமாக இருக்குது. தயிர்லையும் மோர்லையும் அதிகமாக இருக்குது. அதனால தான் மோர் பெருக்கி அப்படின்னாங்க. அதாவது நீங்கள் நிறைய மோர் எடுத்துக்கிறப்போ தெர் இஸ் லாட் ஆஃப் மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் விச் கேன் ப்ரொடெக்ட் உங்களுடைய கட் மைக்ரோபயோட்டாவை நல்லா சமன்படுத்தும். சில பேருக்கு அதை வந்து ப்ராப்பராக அந்த உர ஊற்றி தயிராக்கிற ப்ரொசீஜர் தெரியாததுனால ரொம்ப அதிகமாக புளிக்க விடுறதுனால அது வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். இண்டிவிஜுவலி யூ ஹேவ் டு நோ உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃப்ரெஷ் மில்க்கு ஃப்ரெஷ் கர்ட் எடுத்துக்கிறப்போ ஒரு பிரச்சனையும் இல்லங்கறப்போ இட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் குட் ஃபுட். தயிருங்கிறது ஒரு நல்ல உணவு. தனிப்பட்ட முறையில் எந்த அலர்ஜியோ எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா தயிர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த குட் ப்ரோபயோட்டிக் ஃபுட். எஸ்பெஷலி பழையதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் சின்ன வெங்காயத்தோட தயிர் போட்டு மோர் போட்டு சாப்பிட்றப்போ இட் இஸ் ரியலி பிளேயிங் அ வெரி குட் ரோல். கட்டுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் அது. அதனால பால்
1: அண்ட் சீஸ்
0: வெண்ணெயை பொறுத்த வரைக்கும் மினிமம் இஸ் இம்பார்ட்டண்ட். சீஸ் ஆல்சோ இவ்வளோதான் யூஸ் பண்ணணும்னு இருக்குது. பால் வெண்ணெய் பொருட்களை வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து 100 ml தான் நம்ம சொல்கிறோம். அது பாலாகவோ தயிராகவோ இல்லை வந்து வெண்ணெயாகவோ இல்லை பால் ஐ மீன் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் அப்படி சொல்லும் பொழுது மினிமம் 500 தான் டோட்டலாக நம்ம சொல்கிறோம். குழந்தைங்களுக்கு ஒரு 300 ml அப்படின்னா அடல்ட்டுக்கு ஒரு 400 ml அண்ட் ஹெவி ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு 1/2 liter அந்த அளவுக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அளவுக்கு அதிகமாக எடுக்காங்க. அக்கேஷ்னலி ஹேவிங் அ சீஸ் அண்ட் பிகாஸ் அது ஒரு என்ஹான்ஸ் பண்ணது எப்படி நம்ம ஆயில் சொல்கிறோமோ அதே தான் சீஸுக்கும் பட்டருக்கும். ஏன்னா இட் என்ஹான்சஸ் த டேஸ்ட். அதே குவான்டிட்டி ஆஃப் கால்சியம் தான் இருக்குது அதுலேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் த சேம் கேலரிஸ் ஒன்லி. சீஸ் அண்ட் பட்டர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் ஆனால் அதை மினிமமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் கொஞ்சம் லிப்பிட்ஸ் லெவலை அதிகமாக்கலாம். அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுறது நல்லது. இன் தீஸ் 3 forms இட் இஸ் குட். பாலாவோ தயிராகவோ மோராவோ சாப்பிட்றது மோர் குட் வென் கம்பேர்ட் டு வெண்ணெயாகவும் சீஸாகவும். சீஸ் வந்து வேறு விதத்தில் மேக் பண்ணுவாங்க. இப்போ வெண்ணெய் வந்து ஃப்ரெஷ் வெண்ணெய் அந்த காலத்துலலாம் நம்ம வீட்லேருந்து இருக்கிற அந்த ஆடையை எடுத்து அப்படியே உருக்கி வெண்ணெயாகவும் எடுத்துப்பாங்க. எஸ்பெஷலி க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் கூட வந்து அதோடைய ஃபேட் சாலுபிள் வைட்டமின்ஸ் வந்து நல்லா அப்சார்ப் ஆகணும்னா எண்ணெய் வெண்ணெய் பொருட்களோட சாப்பிடணும்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீரை மசியல் வந்து வெண்ணெய் கூட சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சில காம்பினேஷன்ஸ் சொன்னீங்க இல்லையா. அந்த மாதிரி சொல்லும்பொழுது அது கூட இதில் இந்த கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ வந்து இந்த பட்டரோட சேர்ந்து சாப்பிடும்பொழுது சூடான பட்டர் ஐ மீன் பட்டரை வந்து சூடான சாதத்தில் போடும்போது கொஞ்சம் உருகிடும் இல்லையா. அந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிடும்போது தி அப்சார்ப்ஷன் ஆஃப் விட்டமின் ஏ will be good அப்படினு. So அந்த காம்பினேஷன்ஸும் இம்பார்ட்டன்ட்.
1: ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.
2: Hi Malini, I'm Krishnan. நான் இத சொல்லி ஆகணும். நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால்

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே.
1: ஏர் ஃப்ரையர்ஸ், அப்புறம் ஓவன்ஸ், ஓடிஜி, இதெல்லாம் வந்து நிறைய மார்க்கெட்டில் வந்துருச்சு. நிறைய பேச்சுலர்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே இந்த டயட் கான்ஷியஸாக போய் ஏர் ஃப்ரையர்ஸில் குக் பண்ணுறது. இப்போ இந்த இதெல்லாம் வந்து ஒரு சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டு தான், துரித உணவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது, ப்ளஸ் எண்ணெய் இல்லாமல் சமைக்கிறதுக்கு உதவி செய்யுது. இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு நல்லது?
2: டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ஓகே. ஏன்னா இப்போ வந்து ராகி எல்லாத்துலேயுமே, மில்லட்ஸ்லேருந்து கூட ஏர் ஃப்ரையர் மூலமாக ஃப்ளேக்ஸ் பண்ணிக்கலாம். வெரி லெஸ் ஆஃப் சால்ட்டு, வெரி லெஸ் யூசேஜ் ஆஃப் ஆயில் கூட. அதை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் அஸ் அ ஸ்நாக்காகவும், வித் அ காம்பினேஷன் ஆஃப் பொட்டுக்கடலை அது மாதிரிலாம் போட்டு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை ஏர் ஃப்ரைடு மில்லட்ஸ் ஆர் சீரியல்ஸில் வந்து யூ கேன், இப்போ பால் போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அவல் கூட அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். யூசிங் இஸ் ஓகே. சி, சம் இனோவேஷன், சம் சேஞ்ச், சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வேணும்.

நீங்க அதை எடுத்துக்கலாம், டோட்டலா அவாய்ட் பண்ணணுங்கிறது கிடையாது. பழைய காலத்துல உள்ள எண்ணெயில வச்சு பொரிக்கிறத விட ஏர் ஃப்ரையர் இஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் இஸ் ஓகே. அதை நம்மளே பண்றத ஆல்ரெடி இட் வாஸ் அவைலபிள், வி ஆர் கெட்டிங் இட் ஃப்ரம் த மார்க்கெட் இல்லைங்களா. ட்ரெயில் மிக்ஸ்ன்னு சொல்றோம், அந்த காலத்துல நம்ம எப்படி சுண்டல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா பசி எடுக்காம நிறைய புரதச்சத்து அளிக்கக்கூடிய ட்ரெயில் மிக்ஸ் மாதிரி இருக்கு, லைக் ட்ரை கிரேப்ஸ் ஆர் லைக் இந்த பம்ப்கின் சீட்ஸ் லைக் அதெல்லாம் போடுவாங்க. அதை வந்து இந்த ஏர் ஃப்ரைட் ஃபுட்டோட சேர்ந்து ஸ்நாக்ஸா சாப்பிட்றப்போ இட்ஸ் பிகமிங் ஹெல்தி வென் கம்பேர்ட் டு ஆயிலி ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் முறுக்கு மிக்சர் அந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பிளெயின் சிப்ஸ் விட திஸ் இஸ் பிகமிங் ஹெல்தி ஸ்நாக்ஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட் இட் இஸ் ஹெல்தி ஸ்நாக்ஸ். ஸோ சூசிங் த ரைட் ஃபுட் இன் அ ஸ்மார்ட் வே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், தட்ஸ் அன் ஆர்ட். அதாவது ஒரு நல்ல ஒரு உணவை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அதை இப்படி செஞ்சா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஒரு லேர்னிங், ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதை அப்போ செயல்முறைப்படுத்துறப்ப அதனுடைய பலன் இருக்கும். எதுவுமே ஒரே நாளில் வரப்போறது கிடையாது, ஒன் ஸ்டெப் அட் அ டைம். சே ஃபார் எக்ஸாம்பிள் பை த எண்ட் ஆஃப் திஸ் ஷோ என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதிகமாக எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன மாதிரி குக்கிங் எடுத்துக்கலாம், ஃபெர்மெண்ட் பண்ணுறது இல்லை ஆவியில் வேக வைக்கிறது இல்லை பழங்களை அப்படியே சாப்பிட்றது அப்படி எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் எடை கட்டுப்பாடோடு இருக்கணும். நம்மளை உயரத்துக்கு தேவையான அடல்ட்டான பிறகு நம்ம வளரப்போகிறது கிடையாது, அந்த ஹைட்டுக்கு எவ்வளோ எடை இருக்கணும், ஒரு 5 கிலோ இந்த பக்கம் அந்த பக்கம் போக விடாமல் நம்ம பார்த்துட்டே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாலே, கான்ஷியஸாக நம்ம இருந்தாலே அது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணும். அதே மாதிரி வார விடுமுறை நாட்களில் நம்ம இந்த வாரத்துக்கு தேவையான நிலக்கடலை வச்சு நம்ம வெல்லம் சேர்த்து ஊருண்ட மாதிரி சாப்பிட்றது, அது மாதிரி எளிய சீக்கிரமாக செஞ்சிடக்கூடிய டைம் சேவிங்காகவும் இருக்கணும், அதே சமயத்தில் எனர்ஜி ரிச்சாகவும் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம பிளான் பண்ணி தான் ஆகணும். சரி, நம்ம மனிதன் மனம் வந்து இதுதான் அப்படின்ன பிறகு அதை ஏற்றுக்க ஆரம்பிச்சிடும். 20 days நம்ம ஒரு சைக்கிளிக் மெனு மாதிரி போட்டு ஆரம்பிச்சுட்டே வந்துட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக அது அடாப்ட் ஆகிடும். அதே மாதிரி இன்வால்விங் த சில்ட்ரன், இது வந்து நம்ம பெண்களுக்காக நம்ம பிரத்யேகமாக சொன்னால் கூட பெண்களிலேருந்து உருவானவங்க தான் ஆண்களும். நம்ம எந்த அளவில் அவங்கள பண்படுத்துகிறோமோ அவங்களுக்கும் இதை பற்றி புரியும். ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து பெண்களுக்கு மட்டும் வரக்கூடிய பிரச்சனை கிடையாது, ஆண்களுக்கும் வருது எலும்பு தேய்மானம். அதே மாதிரி ரத்த சோகை பல ஆராய்ச்சி முடிவுகளில் பெண்களுக்கு வந்து அவங்க வந்து மெனோபாஸ் இருக்குது ப்ளஸ் குழந்தை பேறு காலம் இருக்குது, மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்குது, அதனால் ஊட்டச்சத்து குறைபாடு, அது எஸ்பெஷலி அயன் டெஃபிஷியன்சி அனீமியா இரும்பு சத்து குறைபாடு சொல்கிறோமே ஒழிய ஆண்களுக்கும் அது இருக்குது, அடல்ட் வரைக்கும் பெரியவங்களுக்கும் வருது. அதனால் குடும்பத்தில் பெண் தனக்கு மட்டும் இல்லை தன்னை சார்ந்தவங்களுடைய ஆரோக்கியத்தையும் அவள் தான் பார்க்குறாங்கங்கிறப்போ இவங்களுக்கு பெண்களுக்கு அந்த நாலேஜ் இருந்ததுன்னா அந்த குடும்பத்துக்கு எல்லா விதத்துலேயும் கஷ்டங்களை போக்க முடியும். அதுக்கு தன்னோட ஆரோக்கியத்தை அவங்க ஒதுக்கிடாமல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்கணும். தெரியாத வந்த விஷயங்களை தெரிஞ்சு கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்தும் பொழுது அதை பார்க்குற அந்த குடும்பத்தில் வளரக்கூடிய சின்ன குழந்தைகளும் கற்றுப்பாங்க. சின்ன வயசில் நம்ம கலர் கலராக புக் வச்சு நம்ம கற்றுக் கொடுக்கணும், இது ஆரஞ்சு இது ஆப்பிள் அப்படிலாம் நிறைய ப்ரீ ஸ்கூலில் இப்போல்லாம் வந்து அதை வந்து தொட்டு பார்த்து பயன்படுத்துகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒன் ஃப்ரூட் எவ்ரி சில்ட்ரன் ஷுட் எடுத்துகிட்டு வரணும் ஸ்கூலுக்கு. அது சாதாரணமாக இருக்கலாம், சீசனல் ஃப்ரூட்ஸாக இருக்கலாம், கொய்யாப்பழம் வாழைப்பழம், அதில் உள்ள சத்துக்களை சொல்லி தினசரி ஒன்று சாப்பிட்ணுன்னு அந்த கிண்டர் கார்டன் ஸ்டேஜ்லேருந்தே பழக்கும் பொழுது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி கசப்பான எனக்கு இது பிடிக்காது அப்படிங்கிற எந்த உணவுப் பொருட்களும் இல்லாமல் அறுசுவையும் சேர்ந்தது தான் உணவுன்ட்டு கசப்பு துவர்ப்பு எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற பாவக்காய் செய்வாங்கங்கிறத ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய பசங்களாக தான் நம்ம வளர்க்கணுமே ஒழிய டேஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் இருக்கலாம், ஆனால் எது ஹெல்த்தியோ அதை எடுத்துக்கக்கூடிய ஒரு தன்மையை ஒரு அம்மாவால் தான் அந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வர முடியும். ஏன் நம்ம ஒரு அம்மாவை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது யூஸ்வலாக வந்து கர்ப்ப காலத்தை வச்சுட்டு நம்ம சொல்லுவோம் ஊட்டச்சத்து, அதாவது கர்ப்ப காலத்தில் தான் ஊட்டச்சத்து கொடுக்கணுங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். அப்படி கிடையாது, ஊட்டச்சத்துக்களோட சேர்த்து தான் கர்ப்பிணி காலம் வரணும். அப்போனா ஃப்ரம் சைல்டுஹுட் தே ஹாவ் டு பி ஹெல்த்தி, நல்ல ஆரோக்கியமான எடையுடன் இருக்கிறப்ப தான், அதாவது மினிமம் ப்ரெக்னென்சி வெயிட்னே இருக்குது அந்தளவுக்கு வந்த பிறகு தான் தே ஹாவ் டு கோ. ஸோ எல்லாமே ஒரு சிஸ்டம் இருக்குது, இந்த வயசில் கல்யாணம் பண்ணணும், இந்த வயசுக்கு அப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு உங்களோட எடை கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஆரோக்கியமாக
2.5 கேஜிக்கு மேலே எடை குறைபாடு இல்லாத குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறப்ப நிறைய ரிசர்ச்சர்ஸ் ஹவ் டோல்டு எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்கிறவங்க.

0: என்னுடைய ரெட்ரோஸ்பெக்டிவாக ரிசர்ச்சர்ஸை பார்க்கும்பொழுது அவங்க எல்லாம் தாய்ப்பால் குடிச்சிருக்கிறாங்க. ஐ மீன் 2 வயசு வரைக்கும் 6 மாதம் எக்ஸ்க்ளூசிவ்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எவிடன்ஸ் பேஸ்டில் எல்லா விஷயங்களையும் தெரிகிறப்போ அதை செயல்படுத்தி பார்க்கறதுனால என்ன இருக்குது? வெயிட் குறைக்கணுங்கிறது கூட நம்மளோட உணவு முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் மாற்றப்போ அது நல்லா இருக்கு. உணவு மட்டும் கிடையாது, உணவு சார்ந்த பிற விஷயங்களும் இம்பார்ட்டன்ட். நான் எல்லா என்னுடைய பேச்சிலையும் என்ன சொல்வேன்னா, உணவு, உடை, உறையுள்னு ஊன் 3 அத்தியாவசிய தேவை. மனிதனுடைய தேவைகளில் இன்னொரு ஊவை சேர்த்துக்கணும், அது வந்து உடற்பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவேன். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்கள்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறை, +2 வரைக்கும் பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தவங்க காலேஜ் லெவலில் வந்த பிறகு ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட்டே பண்ணுறது கிடையாது. ரொம்ப வெயிட் போட்ட பிறகு அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் கிளாஸ் போகிறதோ, ஜும்பா கிளாஸ் போகிறதோ, இல்லை வாக்கிங் போகிறதோன்னு இல்லாமல் ரெகுலராகவே தே ஹாவ் டு மேக் இட். அந்த ஹெசிடேஷன் இல்லாமல் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கனாலே அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், எடை கட்டுப்பாடு நல்லாயிருக்கும், அதனால் கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகும், தன்னுடைய செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகும். அதனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் தெரியப்படுத்துறது என்ன அப்படின்னா, பெண்களால் முடியாதது கிடையாது, நீங்கள் மனசு வச்சா எல்லாமே நடக்கும்.
1: சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசுவோம்.

0: தொடர்ந்து பேசலாம் நேர்களே.
1: சரி, நிறைவாக ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது என்னன்னா, நிறைய விஷயங்கள் நிறைய விளக்கம் கொடுத்துட்டீங்க. ஒரு உணவை எப்படி நம்ம எடுத்துக்கணும்ன்ற முறையிலிருந்து ஒரு பெரிய விளக்கம் வந்திருக்கு. ஆனால் இப்போ இந்த ஒரு சமுதாயம் ஒரு பெண்ணோட ஆரோக்கியத்தில் எந்த மாதிரியான ஒரு கவனம் செலுத்தியிருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன்.
2: கண்டிப்பாக மேடம். இப்போது ஊட்டச்சத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது ஒருவரோட பொறுப்பு மட்டும் கிடையாது. ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளரணும்னா அதுக்கு தாய் மட்டும் பொறுப்பு கிடையாது. அதனுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அந்த பள்ளியில் பணிபுரியறவங்க, அங்கன்வாடி பணியாளர்கள், சுகாதார பணியாளர்கள், சமூக அமைப்பு, அரசு, இல்லை இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே சேர்ந்து தான் செயல்படணும். இப்போது இந்திய அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய தேசிய ஊட்டச்சத்து திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்பெஷலி குழந்தைகள் பெண்களுக்கான ஊட்டச்சத்து பற்றி அதனுடைய நிலையை மேம்படுத்துறதுக்காக பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா, ஒன்று வந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் நம்ம சொல்லக்கூடிய போஷான் அபியான்கிறது, இதில் ஊட்டச்சத்து பற்றிய விழிப்புணர்வை சமுதாயத்தில் அதிகரிக்கிறது. அதில் குறிப்பாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்காக. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, மிஷன் சக்ஷாம் அங்கன்வாடி போஷான் 2 அப்படின்னு இருக்குது. அதுதான் இந்த வருஷத்துடைய தீமில் கூட சொல்லியிருக்காங்க, நமது அங்கன்வாடி நமது பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 6 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து ஊட்டச்சத்து ஆதரவு கொடுக்குறாங்க. குழந்தை வளர்ச்சி மற்றும் ஆரம்ப கால பராமரிப்பை பற்றி நிறைய செயல் பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் போஷான் ஒன்று இருக்குது, அதில் சத்தான உணவுகளை வழங்குறாங்க. அதில் பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள் பயன்பெறுறாங்க, எஸ்பெஷலி பள்ளி குழந்தைகளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ICDS, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது, அதில் ஊட்டச்சத்து தடுப்பூசி போடுறது, சுகாதார பரிசோதனை பண்ணுறது, அவங்களுடைய வளர்ச்சி கரெக்டாக இருக்கான்னு கண்காணிக்கிறது, சுகாதார கல்வியை பற்றி கொடுக்கறது. இது வந்து எகெயின் 6 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, பாலூட்டும் தாய்மார். ஸோ பெண்கள் வந்து இது மூலமாக நிறைய பயனடைகிறாங்க. இது வந்து தனித்தட்டமாக தொடங்கப்பட்டால் கூட இப்போ வந்து அங்கன்வாடியோட சேர்த்து மிஷன் சக்ஷாம் அங்கன்வாடியாக ஆக்குறாங்க. அதுதான் இப்போதைய ட்ரெண்டாக இருக்குது, முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குது அரசாங்கம். அது இன்னொன்று அனீமியா முக்த் பாரத், நம்ம சொன்னோம் ரத்த சோகை பற்றி. ரத்த சோகையை தடுக்கிறதும் குறைக்கிறதும் இளம் பருவத்தினரிடையும், வயது வளரிடம் பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே ரத்த சோகையை குறைக்கிறதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதுக்கான சப்ளிமெண்டேஷன், வாரத்தில் அயன் அண்ட் ஃபாலிக் ஆசிட், இரும்பு சத்து மாத்திரையும், ஃபாலிக் அமிலம்னு சொல்லுவோம், அந்த மாத்திரையை வழங்குறாங்க. பள்ளி மாணவர்கள் இடையிலேருந்தே பெண்களுக்காக கொடுக்குறாங்க. அது ரொம்ப பெரிய பயனுள்ள ப்ரோக்ராமாக இருந்து மக்களிடையே ரத்த சோகையை குறைக்குது. அது மட்டும் இல்லாமல், நான் ஹிடன் ஹங்கர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து அயோடின் சத்து குறைபாடு. அதனால் வரக்கூடிய கோளாறுகளை தடுக்கிறதுக்கு அயோடின் உப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதே மாதிரி நான் சொன்ன, ஒரு காலத்தில் வந்து ஒரு குழந்தை 5 வயது வாரத்துக்குள்ளார 50, இப்போ 100 பேர் பிறக்கிறாங்கன்னா தன்னுடைய 5வது வயதில் 50 பேர் வந்து பிளைண்ட் ஆகிட்டு இருந்தாங்க ஒரு 2-3 டிகேட்ஸ்க்கு முன்னாடி. இந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால தான் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அந்த குறைபாட்டை தடுப்பூசி மூலமாக, நல்ல காய்கறிகள், அதாவது விட்டமின் ஏ உள்ள சாப்பாடு, கேரட்டு, மஞ்சள் காய்கறிகள் அப்படிலாம் சாப்பிடணுங்கிறத கொண்டு வந்து விழிப்புணர்வுக்கு அப்புறம் இப்போ அதனுடைய அக்கரன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. அங்கங்கே ஏற்படக்கூடிய இந்த குறைபாட்டை தடுப்புறதுக்காக விட்டமின் ஏ ப்ரொஃபைல் ஆக்சஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று போயிட்டே இருக்கு, சப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம். அவங்க ஆயில் ஒரு டேப்லெட்டாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி நேஷனல் டிவார்மிங் டே, இந்த இரும்பு சத்து நல்லா உரியப்படணும் அப்படின்னா குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள், பூச்சிகள் அவாய்ட் ஆகணும். அதனால் பை ஆனுவலி 1 வருஷத்தில் 2 வாட்டி பசங்களுக்கு இந்த இதை கொடுத்துடுறாங்க, டிவார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சப்ளிமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அதனால் அது நல்லா அப்சர்வ் ஆகுது. அப்புறம் போஷான் ட்ராக்கர்னு ஒன்று வச்சுட்டு இந்த பயனாளிகள் வந்து இந்த சேவைகளை அடைகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் மானிட்டர் பண்ணுறாங்க. சப்போஸ் ஒரு அங்கன்வாடியில் இவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறாங்கன்னா ஆர் தே கெட்டிங் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதையும் டிஜிட்டல் ட்ராக்கர் மூலமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிக சிறந்த திட்டங்கள். அதே மாதிரி நேஷனல் நியூட்ரிஷன் மிஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் செயல்பட முடியாது, கன்வர்ஜென்ஸ் ஆஃப் வேரியஸ் டிபார்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம வந்து பல விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறோம், ஸோ ஒரு சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். அந்த மாதிரி கனெக்டிவிட்டி எல்லா இடத்துலையும், பள்ளி கல்லூரிகள், ஏன்னா கல்லூரிகளுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் ரிசர்ச் அண்ட் டீச்சிங் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, அவங்க போய் அந்த சமுதாயத்தில் அந்த கம்யூனிட்டியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அந்த மாதிரி நேஷனல் நியூ

0: கிருஷ்ணன் மிஷன் வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இருக்கா, பல்வேறு குழுக்கள் இணைஞ்சு செயல்படுறாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் நாட்டில் பெண்களுக்காகவும் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வருது. இதெல்லாம் குறிப்பாக அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக இந்திய அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய திட்டங்கள். இது வந்து மக்களை சென்றடையணும், அதனால் அவங்க பலன் பெறணும். இதுவும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம தெரியப்படுத்தணும்.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க. மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்கள் வந்து பெண்களுக்கு விரிவுபடுத்தி மிக அழகாக செயல்பட்டு இருக்கு. ஸோ இதையும் பெண்கள் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. இது இதை பற்றி அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு நிச்சயமா ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் வந்து ஒரு பெண்ணால தான் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு விளக்கத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நிலையத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா இவ்வளவு கேள்விகளுக்கு பதில்களை கொடுத்துருக்கீங்க. நேயர்களும் இதனால பயன்பெறுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.

பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வண்ணக்கிளி திரைப்படத்திலிருந்து எஸ் சி கிருஷ்ணன், பி சுசிலா குழுவினரோடு பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

சித்திக்கும் தேன் தமிழ் பாடல்கள் வரிசையில் அடுத்ததாக குங்குமம் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், எஸ் ஜானகி.

காலத்தை வென்று நம் மனதில் நீங்கா இடம் பிடித்த பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடலின் படம் கல்யாண பரிசு. பாடலை பாடியவர் ஜிக்கி.

0: दिल बते नहीं दिल।
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நிலையத்தின் நேரம் சரியாக 2:35:50. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் பாசமலர். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குழுவினரோடு பாடிய பாடல் ஒலிக்கியிருக்கிறது.

0: பாவை போனே பெண்களுக்கும் காலம் வரும் காலம் வந்தால் வாழ்வு வரும் வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழவை போனே.
1: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை வீணை இசை வயலின் இசை நாதஸ்வர இசை கேட்கலாம் ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

நிகழ்ச்சியில் அடுத்து இதய கமலம் திரைப்படத்திலிருந்து வரும் பாடலை பாடியவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை.

காற்றலையில் கலந்து வரும் இனிய கீதமாய் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன். திருடாதே படத்திலிருந்து பாடல்.

குடும்பம், அன்பு, தத்துவம் என பல இனிமையான பாடல்களை வழங்கிக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாய் சொல்லை தட்டாதி திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

நேரம் 2:55 10 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. வேலூர், திருவள்ளூர், சென்னை பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பதிவானது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. வேலூர் மாவட்டம் மேலாலத்தூரில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 40.4 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 22.5 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், திருநெல்வேலி, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பில் கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் தொலைவில் நேற்று வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவானது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் நாளை மறுநாள் 11 தேதியன்று இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு இருக்கும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 12 தேதியன்று மதுரை, தேனி, திண்டுக்கல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தென்கடலோர தமிழ்நாட்டில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில்

సరదాగా

பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சம்பா என்ற ஹிந்தி மொழி திரைப்படத்திலிருந்து நாகேஷ் ஹசி, நேஹா கக்கர் பாடிய பாடல் ஒலிக்கேற்கிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: கம்மி வட்டியில லோன் வேணுமா? அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா, மாட்டிக்கிட்டீங்க. தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
2: RBI சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் OS அருண் அவர்கள் பாடியவற்றை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பக்தஜன வத்சலே என தொடங்கும் ராம்தேவ் அபங் ஒலிக்கிறது.

நிலையத்தின் நேரம் சரியாக 3:41:44. சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரேம முதித்த என தொடங்கும் நரசிம்ஹ மேதா பச்சன் ஒலிக்கிறது.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேயர்கள் கேட்கவிருப்பது விவேக் சித்ரா புரொடக்ஷன்ஸ் வழங்கும் கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ராதிகா, ரமேஷ் அரவிந்த், அஞ்சு, ஸ்ரீவித்யா, விவேக், ஜனகராஜ் ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா. திரைக்கதை இயக்கம் வசந்த்.
2: என்ன பண்ண போறீங்க?

0: கண்ணா, நேத்து பிக்னிக்ல கன் பாயிண்ட் வாங்குறீங்களா? முகமுடி போட்டுட்டு
1: வந்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன,
0: பயப்படாதீங்க. கோவம் நேத்தோட போயிடுச்சு.
1: நிஜமாவா?
0: உங்க குறும்பு, சுறுசுறுப்பு, துருதுருப்பு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பீலா இருக்கு. நேச்சுரலி
0: என்ன உங்களுக்கு
1: ரொம்ப பிடிச்சிருக்கு?
0: அப்போ நீங்க என்ன லவ் பண்றீங்க?
1: சர்டன்லி
0: புடிங்க, ஃபாலோ மீ. நான் சொல்றதுல செய்வீங்களா?
1: ஓ எஸ்.
0: அண்ணா இது போட்டு நடந்து காட்டுங்க பாக்கலாம்.
1: இது போட்டு நடந்தா லவ் பண்ணுவியா? இது உப்பியே, இங்க வேற யாரும் இல்லையா?
0: உங்களுக்கு கண்ணு தெரியலையா? காரிடார் எல்லாம் காலியா தானே
1: இருக்கு. கரெக்ட். இத போட்டு நடக்கிறது என்ன, உனக்கா உனக்கு கண்ணத்தி
0: அடிச்சுப்பேன். புடிச்ச லவ் பண்ண மாட்டேன்ப்பா.
2: வருஷம் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல உன் டான்ஸ் தான் ஹைலைட்டா இருக்கணும். என்ன, நம்ம காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். புரியுதா?
3: சாம் சீதா தை தை சாம் சீதா தை தை சாம் தை.
1: தலங்கை ஒலி நின்று விட்டது.
4: என்னமா கண்ணு, ஆட்டத்தை நிறுத்திட்டு நாளைக்கு புரோகிராமுக்கு என்ன மாதிரி நூத்துக்கணக்கான அழகான இளைஞர்கள் வருவாங்க, அவங்க முன்னாடி எப்படி ஆட
1: பாரு. நாங்க என்ன கலடா பண்ண வந்திருக்கோம்? நாங்கள் ரசிகர்கள், நீ சகோதரி அவனுக்கு. மச்சான் இப்படி வா, நீ ஆடுமா?
4: குத்து சண்டைக்கு வர மாதிரி வர்ற.
0: நிறுத்து, பயந்துருவேன் பாத்தியா? ஆட மாட்டேனா? நீங்க வாசிங்க சார். டேப் டான்ஸ்.
1: ஏய், நீ என்ன ரெண்டு வாட்டி இன்சல்ட் பண்ணிருக்க?
0: நீ இந்தா.
1: ஓஹோ, அப்பனா ரெண்டு பேரும் சமம். ஹாய்
5: மச்சான், மோதல் முடிஞ்சிருச்சுல, கப்புன்னு காலன் ஆரம்பி.
6: சிங்கிள் தான் சிங்கிள் தான்.

0: தெரியல, அது கேட்காமலே உன்ன லவ் பண்றேன்னு ஒத்திட்டேனா?
1: தெரியும் மாவா, தோழாவர ரேஸ்ல ஐயா தான் 3 வருஷமா ஃபர்ஸ்ட்.
0: அதான பாத்தேன், இல்லனா நம்ம காதலியே கேன்சல் பண்ணிருப்பேன். அம்மா, ஒரு நாள் கூட நான் உன்ன பைக்ல பார்த்ததே இல்லையே.
1: பார்த்ததுல நாளைக்கே பாரு, அசத்திடுறேன்.
2: எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், காதலிட்ட போய் சொல்லிட்டேன் சார். கடவுள் மாதிரி சார் நீங்க, 1 hourல அர்ஜென்ட்டா பைக் ஓட்ட கத்துக்கணும் சார். அனு, என்ன போய் தானே காதல் இதெல்லாம் சகஜம், அட்ஜஸ்ட் பண்ணி கூடாதா? 2 கேருக்கும் கத்துட்டேன், இன்னும் 3-4 ரிவர்ஸ் கேர் தான் பாக்கி. நாளைக்கு கொடுக்க, 6 நடிச்சு கூப்பிடறான் அடுத்த ஆக்சிடென்ட்க்கு. நாளைக்கு வர
3: நிறைவேறுமா நிறைவேறாதா அதான டவுட். கிளியர் பண்ணா ஃப்ரெஷ் ஆடியா? ஒரு சின்ன டெஸ்ட் வைப்போம். இந்த பீச் தான் அம்பர், அந்த இடத்துல ஒரு மணல் வீடு கட்டுவோம், அதான் நம்ம காதல். ஆனா 3 தடவை அடிக்கட்டும், அதுக்குள்ள அந்த வீடு அழியலனா நம்ம காதல் நிறைவேறும் நிச்சயம். சப்போஸ் அழிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பா அழியாது. நம்ம காதல் மேல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை, வேணா அந்த அலை பக்கத்திலேயே வீடு கட்டுறேன், அலை கண்டிப்பா அதை தொடாது. வா, காதல்கா ஷாஜஹான் தாஜ்மஹாலே கட்டினாரு, உங்களால முடிஞ்சது மணல் வீடு தான். காதல் கொடி ரெட்டி,
4: எல்லா கைதிகளுக்கும் ஸ்வீட் கொடுத்து போட்டீங்களா? இதுலயும் ஸ்வீட் தான் இருக்குங்களா?
5: ஆமா, ஊமைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனோம், இது வீட்டுக்கு எடுத்துட்டு போப்பா, பசங்களுக்கு கொடு.
4: நல்லதுங்க, ஏனுங்க நானும் பாக்குறேன், அடிக்கடி இந்த ஜெயிலுக்கு வந்து போறீங்க, எல்லாருக்கும் உதவி பண்றீங்க, அப்படி என்னங்க உங்களுக்கு இந்த ஜெயில் மேல ஒரு ஆசை?
5: தண்டனைக்கு தப்பின கைதிப்பா, சட்டப்படி அது குத்தம் இல்ல, பட் என் மனசாட்சி படி நான் தான் குற்றவாளிப்பா.
4: அப்போ உங்க பின்னால ஒரு பெரிய கதையே இருக்குங்க, அப்படித்தானுங்களா? சொல்லுங்க.
5: டைம் ஆயிடுச்சு, ரொம்ப தூரம் போகணும், அடுத்த தடவை வரும்போது சொல்றேன். பட்டுமா?
4: ஆகட்டுங்க.

0: வருஷம் ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்துல நம்ம டும் டும் டும் கட் பண்ண அப்போலோ லக்குவா அக்குவா. உனக்கு ஆண் வேணுமா பெண் வேணுமா?
1: ரெண்டும் வேணும். இல்லாரு அதுலாரு. நமக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடுல எல்லாம் நம்பிக்கை இல்ல.
0: அந்த நாய் பார்ட்டியா? சரியா பாரு, உங்க அப்பாவா?
1: அப்பாதான்.
0: அப்ப என் மாமனாரு. எங்க போற?
1: நான் வீட்டுக்கு போறேன்.
0: என்ன பண்ணோம்? வணக்கம். உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். நீங்க வாக்கிங் போயிட்டு இருந்தீங்கல்ல, அதையே நிறுத்துவானே. பிளீஸ் கண்டினியூ. நீங்க யார்? ஆர் அனுவோட அப்பா அபிச்சாம், அனுவோட நாய்க்குட்டி. கரெக்டா? எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? தான் சசி. அடக்கம், ஒழுக்கம், அழகு, படிப்பு, நேர்மை, இளைய தலைவர்கள் எதெல்லாம் பஞ்சமோ அதெல்லாம் என்கிட்ட நிறைய இருக்கு சார். அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, வீட்டுக்கு போனோன்னு அனுவோட சசியை பார்த்தேன்னு சொல்லுங்க. அதெல்லாம் அவன் மூஞ்சில வெக்கம் தெரியும். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் புரியும். வர சார்.
2: சசிய பார்த்து என்ன காதல? நம்ம அப்பா பொண்ணு மாதிரி பழகறது இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகறோம். அதுக்காக எல்லாமே நீ செலக்ட் பண்ணி நீ முடிவு பண்றதா உன் இஷ்டத்துக்கு.
1: உங்களை கேட்காம நான் உன கல்யாணம் பண்ணிக்கிறதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன்ப்பா. அப்பா, இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது நீங்க சம்மதிக்கணும்ப்பா, பிளீஸ்ப்பா.
2: என்ன டொக்கு டொக்கு டொக்கு, கொஞ்சம் நிறுத்துறியா? உன் கல்யாணத்தை பத்திய முடிவு இந்த கவர்ல இருக்க மாத்த முடியாது. வச்சுக்க. நான் ஓகே சொல்லுவேன், எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல
1: எதிர்பார்த்தேன்.
2: I know my dad. ஐயோ தெரியலையா? எங்க எங்க

0: என்னம்மா என்னாச்சு?
1: பயங்கரமா தலை வலிக்குது.
0: அவ்வளவுதானே, நான் ஒரு காஃபி போட்டு தரேன், அதை சாப்பிட்டு எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட் சார். தானே
1: இப்ப எல்லாம் அடிக்கடி தலைவலிக்குது.
0: அடிக்கடி தலைவலி வருது, கொஞ்சம் இருமா டாக்டர் போன்.
1: ஐயோ ஒரேடியா கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்களா? தலைவலி வந்தா நாள போயிடுவாங்க, மாத்திரை சாப்பிட்டா சரியா போயிடும். உங்க கண்ணாடி போட்டோன்னு தலைவலி காண போயிடுச்சு. கொஞ்சம் இருக்கு.
2: அனுப்புட்டி பெங்களூர் போறேன், இருக்கிற எஸ்டேட் விற்கிற விஷயமா அங்கேயே ஒரு கல்யாணம் மட்டும் பாத்துட்டுமா?
1: அடையிறடா, அதுக்குள்ள கல்யாணத்தை பத்தி பேசிட்டு அனே எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு பயந்துட்டு இருக்கேன்.
2: போச்சுடா, உன் பச்சை உளர ஆரம்பிச்சிருச்சா? ஐயோ உங்க அப்பா ஓகேன்ட்டாரு, இன்னும் மாலை மாத்திக்கிட்டு எங்க அம்மா அப்பா முன்னாடி போய் நிக்க வேண்டியதான். கண்டிப்பா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஏன்னா போட்டோ அப்செக்ட் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ஃபிளைட் லேட் ஆச்சு.
1: ரைட்டா? இல்ல போடா, 131 பேர் பலி பெங்களூர்ல, அதுவும் இன்னைக்கு காலையில. சசி சம்திங் டெல்ஸ் மீ பயப்பட மாட்டேனா?
3: சொல்ப ஹெல்ப் மாடி, மத்திய ராஸ்தையில சிக்காக விட்டுதவி ராத்திரி.
2: எனக்கு ஹீட் பண்ணி போட்டாலும் கன்னடம் வராதுங்க.
3: நீங்க தமிழா? ரொம்ப நல்லதா போச்சு, கொஞ்சம் ஹெல்ப் வேணுமே.
4: செந்தமிழ் நடுரோட்டில் தவிக்கிறது, நடுங்கும் குளிரில் 40 ஆண்டுகள் நகராத பஸ்.

0: பெங்களூர்ல, அதுவும் இன்னைக்கு காலையில. சசி, சம்திங் டெல்ஸ் மீ பயப்பட மாட்டேன்.
1: சொல்ப ஹெல்ப் மாடி, மத்திய ராஸ்தையில சிக்காக விட்டுதேவி. ராத்திரி
2: எனக்கு ஹீட் பண்ணி போட்டாலும் கனடா வராதுங்க.
1: நீங்க தமிழா? ரொம்ப நல்லதா போச்சு, கொஞ்சம் ஹெல்ப் வேணுமே.
2: செந்தமிழ் நடு ரோட்டில் தவிக்கிறது, நடுங்கும் குளிரில் 40 ஆண்டுகள் நகராத பஸ்
1: ஒரே தகராறு. ராத்திரி நேரம் இத்தனை பசங்களை வச்சுட்டு பெங்களூர் போய் எப்படி சேர்வேனும் புரியல. ஓடி வேற 40 கிலோமீட்டர் பயமுறுத்துது. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பஸ் ஓட்டி.
2: பஸ் ஓட்டுமா? பைக் தாங்க சுமாரா ஓட்டுவேன், பஸ் சூப்பரா ஓட்டுவேன். Looks good.
1: அம்மா வீடு எங்க?
2: பழைய வண்ணார் பட்டங்க. நான் பெங்களூர்ல சுத்தா மெட்ராஸ் மெர்கரால ஒரு எஸ்டேட் இருக்கு, அதை விக்கிற விஷயமா வந்தேன். இந்த காஃபில பாலிடிகாக்ஷனை விட அன்பு பாசம் தான் ஜாஸ்தி இருக்கு. பரவாயில்ல, பிளஸ் ஒன் முடி சொந்தமா சௌரியா. எதா இருந்தாலும் சரி, நம்ம உறவு நீடிக்கும்னு நினைக்கிறேன். சார் சார்,
1: யார தேடுறீங்க?
2: உங்க ஹஸ்பண்ட் தான் சார்.
1: ஹஸ்பண்டா? சொந்த கதை வேண்டாமே, விட்டுடுங்களே ப்ளீஸ்.
2: வேணாமே, விட்டுடுவோமே. சாரி, மன்னிச்சுங்க. என் கதையை கேட்கலாம் இல்லையா?
1: சொல்லுங்க.
2: நீங்க சொல்லுங்க சொன்னதுனால சொல்றேன். மூணேல என்ன சொல்லிடுறேன். லைன் நம்பர் 1, குமாரான பொண்ணு இந்த சூப்பர் மேன காதலிக்கிறா. லைன் நம்பர் 2, பேரண்ட்ஸ் இல்ல, நோ ஆப்ஜெக்ஷன் அட் ஆல். லைன் நம்பர் 3, கிளைமாக்ஸ் போக முடியும்னு நினைக்கிறேன்.
1: கல்யாண கலை இப்பவே வந்துருச்சு.
2: பின்ன நான் இன்விடேஷன் அனுப்பினா இல்லையோ, நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரீங்க. அப்புறம் மெட்ராஸ் பக்கம் வந்தீங்கன்னா நிச்சயமா எங்க வீட்டுக்கு வரணும். நீங்க வரீங்களோ இல்லையோப்பா, நான் பெங்களூர் வரும்போது கண்டிப்பா இங்க வருவேன். நம்ம ஆளோட
0: எனக்கு
2: வர முதல் பிறந்த நாள் வாழ்த்து உன்னோட தான் இருக்கணும்.
3: ஹலோ, 199 கொஞ்சம் 7286 கனெக்ட் பண்ண முடியுமா?
1: பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எக்ஸ்ரே நார்மலா தான் இருக்கு. உனக்கு வந்திருக்கிற தலைவலி சாதாரண தலைவலிதான். கொஞ்சம் டேப்லெட்ஸ் எழுதி தரேன், சாப்பிடு.
3: ஏன் டாக்டர் போய் சொல்றீங்க? எனக்கு தெரியும், ஐ அம் நாட் ஆல் ரைட். எனக்கு பயலேட்ரல் ரீனல் ஆர்டரி ஸ்டெனோசிஸ்ங்கிற வியாதி இருக்கு. கிட்னிக்கு பிளட் போற வெசல் அடைச்சிட்டு இருக்கு. சோ அநேகமா இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நான் பலி. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? நான் அனாதன்னு போய் சொல்லி இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் வேற ஒரு டாக்டர் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட வந்தது கன்ஃபர்மேஷன்காக தான். உங்க முகம் அதை எனக்கு எப்பவும் கன்ஃபார்ம் பண்ணிருச்சு.
1: சாரி, தப்பா நினைக்காதமா. இந்த அதிர்ச்சி உன்னால தாங்கிக்க முடியாதுன்னு தான் உங்க அப்பா கிட்ட சொல்ல நினைச்சேன்.
3: ஃபேமிலி டாக்டர், அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு தெரியாதா? அவர் வயசை விடுங்க, உடம்ப விடுங்க, மனசு அது தாங்குமா? நான் தான் அவருக்கு உயிர், என் உயிரே போகுதுன்னு தெரிஞ்சா அவர் அவ்வளவுதான். ப்ளீஸ் டாக்டர், அவர்கிட்ட சொல்லிடாதீங்க.
1: நான் நிச்சயமா சொல்லல, போதுமா?
3: அதையே சோகமா சொல்றீங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்களேன். நோய் எனக்கு தானே. வரேன் டாக்டர்.
2: இதை விட மோசமான பர்த்டே என் லைஃப்ல இருந்ததுலமா? அதை சொல்லிட்டு போகதான் நடு ராத்திரி உங்க வீட்டு கதவை தட்ட வேண்டியதா போச்சு. சாரி, என் பர்த்டேக்கு முதல் வாழ்த்து உங்ககிட்ட வரும். நீ என்னாச்சு? 12 மணிக்கு டான் டெலிபோன் பண்றேன். டெலிபோன் பண்ண செத்து போடுவியா? இல்ல உன்ன ரொம்ப மிச்சம் பண்றதா நினைப்பா? ஏதாவது தோணி இருக்குமே. சம்திங் டெல்ஸ் மீ ஏதோ கெடுதல் நடக்க போதுன்னு தோணி இருக்கும். பார்த்தாலே இருந்து நீ போன் பண்ணுவ, வருவேன் எவ்வளவு எதிர்பார்த்து தெரியுமா? 1000% வந்து ஐ அம் நாட் ஹாப்பி. உங்ககிட்ட இருந்து சின்ன பிரசன், ஒரு பொக்கே, ஒரு பூ, ஒண்ணுமே வரலையே. டிசப்பாயிண்டட் மீ. இட் வாஸ் தி மோஸ்ட் அன்கைண்டஸ்ட் கட் ஆஃப் ஆல். என்ன ஏமாத்திட்டானோ? ஐ அம் அஷேம்ட் ஃபார் லவ்.
4: வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: டெரிஃப்ளின் டேப்லெட்ஸ் சார், 10 டேப்லெட்ஸ்
5: சார். ஒரு நிமிஷம், உங்க டாக்டர் அனு இங்க மருந்து வாங்க வந்திருந்தாங்க, பணம் கொடுத்துட்டாங்க, அந்த லிஸ்ட்ல இந்த மாத்திரை மட்டும் விட்டு போகுது.
1: அனுவுக்கு வந்திருக்கிறது உயிருக்கே ஆபத்தான நோய். ஜாக்கிரதையா பாத்து, நார்மலா இருப்பாங்க, திடீர்னு தலைவலிக்குதுன்னு வாங்க. எப்ப தலைவலி அதிகமாயி மயக்கம் ஆயிடுறாங்களோ அப்ப ப்ராப்ளம்னு அர்த்தம். உடனே ஆபரேஷன் பண்ணணும்.
5: வியாதி ஜாஸ்தியானதுக்கு அப்புறம் தான் ஆபரேஷன் பண்ணணுமா? உடனடியே ஆபரேஷன் பண்ணக்கூடாதுங்களா?
1: ஆபரேஷன் தாராளமா பண்ணலாம், ஆனா அதுல அவங்க பிழைக்கிறதுக்கு 1% தான் வாய்ப்பு இருக்கு. சோ நம்மால முடிஞ்ச வரைக்கும், அதாவது வியாதி அதிகமாகி வேற வழியிலேங்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் ஆபரேஷனை தள்ளி போடலாமே. தனக்கு வியாதி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவே கூடாதுன்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டா, அதனாலதான் உங்களுக்கு சொல்லல. அனுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாதவே இருக்கட்டும், அப்பதான் நல்லது. அதையும் மெயின்டைன் பண்ணுங்க.
6: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம்.

0: பேக் பண்ணிட்டு இருக்க?
1: இது எதுவுமே என் பிரிவு உங்களுக்கு ஞாபகப்படுத்த கூடாது இல்லையா? நான் தான் உங்களை விட்டு போயிட போறேன்னு சொன்னது. கல்யாணம் ஆகி வேற வீட்டுக்கு போவேல, அத சொன்ன. நீ எவ்வளவுதான் வருத்தப்பட்டாலும் என் கதை முடியத்தான் போகுது, அது விதி. அதை விடு, நேத்துக்கு எப்படிங்க பர்த்டே அன்னைக்கு ஒரு பூவாவது அமிச்சியான அந்த திட்டு திட்டினியே, எவ்வளவு ஆசையா உனக்கு பிரசன்ட் பண்ண இந்த பொம்மையை வாங்கணும் தெரியுமா? நைட் 12 மணிக்கு போன் ட்ரை பண்றேன், அவுட் ஆஃப் ஆர்டர். காலையில கிளம்ப முடியாம பயங்கர தலைவலி, என்னால எந்திரிக்கவே முடியல. அதனால டாக்டர் போய் பாத்துட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு வரதா பிளான். டாக்டர் பார்த்த உடனே எல்லாம் கொலாப்ஸ். நான் ஒரேடியா தூங்க போறேன்னு தெரிஞ்சோ என்னமோ, ஒரு தூங்குற பொம்மையை வாங்கிருக்கேன் பாத்தியா, இனிமே இதான் வாணும்.
2: அப்பா கண்ணா, நீ டல்லா நீனா நான் அதை விட அதிகமா டல் ஆயிடுவேன்ப்பா. பிளீஸ் மறுபடியும் என்ன அழ வைக்காத,
1: என்னால முடியாதுமா. நீ சிரிக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும், அட்லீஸ்ட் சிரிக்கிற மாதிரியாவது நடிக்கணும். நான் போற வரைக்கும் என்ன, ஒரு 3 மாசமா 6 மாசமா தானே, அது வரைக்கும் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். பிளீஸ் சம்திங் டெல்ஸ் மீ, ஏதோ கெட்டது நடக்க போகுது, கெட்டது நடக்க போகுதுன்னு எவ்வளவு கரெக்டா பயந்து பாத்தியா? சின்ன வயசுல இருந்தே என் மனசுல இது நடக்கும்னு பட்டா அது அப்படியே நடக்கும், நடக்காதுன்னு தோணுச்சுன்னா அது அவ்வளவுதான். ஒரு சின்ன ஹெல்ப் கேப்பேன் சேவியா சசி, முதல்ல நீ என்ன ஒரு நோயாளிய பாக்குற மாதிரி பரிதாபமா பாக்க கூடாது.
3: சின்ன
1: வயசுல தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கும் இந்த தாலிக்கும் சம்பந்தம் இருக்கு. முதல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற கதையை கேளு, அதுக்கப்புறம் நீ என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றேன்.
4: நல்லா எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, அது சீக்கிரம் தான் நல்லா இருக்கும்.
0: கொடுக்க வேண்டியது கொடுத்தா கிடைக்க வேண்டியது கிடைக்கும்.
4: Thank you dad.
5: யாயா வாங்கயா, வியாபாரத்தை நடு ரோட்ல தான் பண்ணுவியா? வண்டியை ஜல்தி ஓரம் கட்டுப்பா.
0: சரிங்க.
6: மகாவிஷ்ணு
0: கையில இருக்கிற சக்கரம் மாதிரில இருக்கணும் பெருசா.
5: மன்னிக்கணும், சுலபமா சொல்லிட்டேன், சுத்தி பார்த்தா தெரியும்.
0: மாமா கொஞ்சம் எந்திரிச்சு இப்படி வாரம்.
7: கொஞ்சம் ஒத்தாசை பண்ணி
8: சொல்லுங்க.
7: சமையல் கட்டு பக்கம் போய் டிஃபன் எல்லாம் ரெடி ஆச்சான்னு பாரு. இங்க தாம்பூல பையன் எல்லாம் ரெடியா?
0: இங்க பாருங்க, நல்லா கவனிங்க.
7: உங்க பேரை தெரிஞ்சுக்கத்தான்
0: சபாஷ். நீ ரெடிடா ராஜா? அனுகுட்டு எப்படா வந்த? என்ன ராஜா மூஞ்சி அழுது வடியுது, ஏகப்பட்ட சோகம். ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா? ஃப்ரெண்ட்ஸோட சண்டையா? ஓ, இன்னைய கோட்டா 5-star சாக்லேட் கொடுக்க மறந்துட்டேன். அதுக்கு இவ்வளவு பெரிய மனோரதமா?
4: ஊர்ல மிஸ் அடிச்சிட்டாங்கப்பா.
0: என்ன திமிர் அந்த மிஸ்ஸுக்கு, என் செல்லத்தை இப்படி கை நீட்டு அடிக்கலாமா?
4: இல்லப்பா, தப்பு என் மேலதான்ப்பா.
0: இருக்கட்டும்டா, அதுக்காக அடிக்கிறதா?
4: மேக்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா.
0: எவ்வளவு மார்க்?
4: 20.
0: எனக்கு சுட்டு போட்டாலும் கணக்கு வராது. உங்க தாத்தா அதான் எங்க அப்பா, அவர் அதை விட மோசம். விட்டு தள்ளுமா, இது நம்ம பரம்பரை சொத்து.
4: எல்லாருக்கும் கணக்கு சொல்லி தர அம்மா இருக்காங்க, எனக்குதான் அம்மா இல்லையே.
0: என்னடா கணம், ஆண்டவன் வேற கணக்கு, முகத்தை தொடச்சுக்கோ. சிரி, அணுகுட்டிக்கு சிரிப்பு வருது.
4: சிரிப்பு வரல, வருது.
0: இன்னும் 2 மினிட்ஸ்ல நீ ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா அம்மா படத்துக்கு முன்னால ஆஜராயிடணும். டேப் ரெக்கார்டர் போடுறேன், அம்மா பாட்டை கேட்கிறோம், 2

0: மீண்டும் தொடர்கிறது கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள் ஏன் வரணும்? போன ஜென்மத்துல நான் நிறைய பாவங்கள் பண்ணிருக்கணும்.
2: நீங்க தைரியமா இருங்க சார், எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
1: என்ன மறக்க இதெல்லாம்?

0: ஏமா நிறுத்திட்டமா?
1: ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுப்பா. அதை எழுத்து, நீங்களா ஒரு ஃப்ரெண்ட் எங்க அப்பாக்கு காலாக பிரயோஜனம்டா. கனவு கண்டு கதை சொல்லதான் லாய்க்கு.
2: என்ன
0: சமாச்சாரம்?
1: வந்துட்டேன்டா.
0: எனக்கு தெரியாது.
3: வெங்காய வண்டிய தள்ளினவரதான் பாக்க போறேன்னு எனக்கு தெரியும்.
0: சரி உட்காருங்க, குழந்தைகிட்ட பேசுறேன். நான் வந்துறேன்.
3: உன் பேர் என்னமா?
1: ஆர் அனுராதா. எங்க அப்பா செல்லம்மா அனுன்னு கூப்பிடுவாரு.
3: அனு, அடைக்கலன் சார் சொன்னாரு நீ கணக்குல வீக்கணும். நீ கணக்குல மட்டும்தான் வீக்கா இல்ல?
1: கணக்குல மட்டும்தான் வீக்கு.
3: நோ ப்ராப்ளம், சால்வ் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல வீக்கு.
1: நீங்க எதுல வீக்கு? சும்மா தைரியமா சொல்லுங்க.
3: உன்ன மாதிரி நல்லா பேசுற குழந்தைகளை பார்த்தா உடனே நான் வாங்கிடுவேன். அதான் என் வீக்கு.
1: எங்க அம்மா மாதிரியே சிரிக்கிறீங்க.
3: நிஜமா?
1: ஆமா, எங்க அம்மா உங்களை மாதிரிதான் சிரிப்பாங்க. உங்க அம்மா பாக்க வரீங்களா? வாங்க, உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போற. இந்த பக்கம் இதான் எங்க அம்மா.
3: அழகா இருக்காங்க.
1: எங்க அம்மா பேரு கூட அழகான பேரு, சார்லதா. உங்க அம்மா கேமரா ரொம்ப இஷ்டம்.
3: வீணை எல்லாம் இருக்கு. அம்மா வாசிப்பாங்களா?
1: பாடு கூட செய்வாங்க. எங்க அம்மா பாட பாட்டு கேக்குறீங்களா?
4: தற்போர பொம்மை ஒன்று, கை வீசும் தென்றல் ஒன்று.
1: ஐயோ, கரண்ட் கட் ஆயிடுச்சு.
0: அனு, காஃபி ரெடி. டீச்சரோட தெர்மலோ முறையில் தயாரிக்கப்பட்ட காஃபி.
3: சமையல் கூட நீங்க தானே?
0: சமையலா? உடைக்கிறது, பெருக்கிறது, வாஷிங் மற்றும் கிளீனிங் முதலான அடுப்பூதும் பெண்களின் அனைத்து வேலைகளும் அடியேன் தான். நீங்க டீச்சர் கண்டிப்பா போய் சொல்ல மாட்டீங்க. அதுலயும் உங்க மாதிரி வெள்ளையம்மான பேர் உள்ளவங்க கண்டிப்பா போய் சொல்ல மாட்டாங்க.
3: ஐயோ, என் பேர் வெள்ளையம்மா இல்லங்க, சாரதா.
0: உங்க பேரை தெரிஞ்சுக்கிறதுக்குதான் வெள்ளையம்மான்னு சொல்ல. எல்லாம் உங்க டெக்னிக் தான்.
3: இன்னைக்கு அறிமுகம் போதும், நாளைக்கு பாடம். என்ன
1: அனு? நல்ல டீச்சர்
3: வரங்க.
0: எனக்குமே
3: வராது. ஐயோ, நான் வந்த வேலையை மறந்துட்டேன். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தேன்.
0: எதுக்குங்க?
3: அந்த பொண்ணு அனு பயங்கர சுட்டி, அதுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கற வேலை வாங்கி கொடுத்தீங்களே, அதுக்காக தேங்க்ஸ்.
5: அவன் என் ஃப்ரெண்ட். யாரு? எப்படி?
3: அவரோட எனக்கு பெருசா பிடிக்கல.
5: இப்படி ஒரு அற்புதமான, சிம்பிளா பிடிக்கல.
3: அது என்னுடைய கருத்து.
5: அப்படிங்கிறீங்க? சரி
3: வரேங்க.
5: தேங்க்யூ.
6: முதலாளி, இந்த உங்க லெட்டர் ரெடி.
5: எல்லாரும் லவ் லெட்டர் எழுதுவாங்க. யாராவது கம்போஸ் பண்ணி அச்சடிச்சிருப்பாங்களா?
6: கம்போஸ் பண்ணீங்களா? சங்கீத காதலா? உங்களை காதலித்த பாக்யசாலியாம்.
5: பேரு, ஊரு, ஆளு எல்லாம் கல்யாணம் வரைக்கும் சஸ்பென்ஸ். முதல்ல பார்ட்டிய பார்த்துட்டு லவ் லெட்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன்.
6: இங்க சாரதா டீச்சர்னு
7: உள்ளதான் கிது. இன்னைக்கு மாப்பிள்ள வீட்ல இருந்து அத்த பொண்ணு பாக்க வராங்க.
8: மாப்பிள்ள நீதானா?
7: தபாரு, இந்த வீட்ல மினிமா வேலைக்காரி மட்டும் இல்ல, மினிஸ்டர் மாதிரி. ஆமா, இங்க ஓகேனாதான் அங்க ஓகே.
9: நீங்க யார கேட்டுட்டு பொண்ணு பாக்க ஏற்பாடு பண்ணீங்க? கல்யாணம் படிக்க சொல்லி என்ன ஏன் இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? நான் தான் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற காரணம் உங்களுக்கு தெரியல? எனக்கு இதுக்கு கூட சுதந்திரம் கிடையாதா இந்த வீட்டுல? என்ன எவன் கையிலாவது புடிச்சு கொடுக்கணும், அவ்வளவுதானே? அதானே உங்க கடமை? நான் ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற அது பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. தியாகத்தை பத்தி உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். என்ன நல்ல பேர் எடுக்கணும். அடடே,

0: இவங்கள மாதிரி நல்லவங்க இல்ல ஊரே உங்களை பாராட்டணும். திட்டி திட்டி எனக்கு அனுப்பி
1: சரா சரதா ஒரு நிமிஷம் உள்ள நுழையும் போதே ஒரே சத்தம். சரி அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல நம்ம மூக்க நீட்ட கூடாது, சண்டை ஓயட்டுன்னு ஒதுங்கினேன், சண்டை ஓயற வழிய காணும், ஒட்டு கேட்டதுக்கு மன்னிச்சிருங்க. இருந்தாலும் பெரியவங்கள அதுவும் பெத்தவங்கள திட்டுறதுக்கு ஒரு லிமிட் இருக்குதுங்க. பெத்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு பண்றது தப்பா? அதுக்கு போய் அவங்கள குற்றவாளி கூண்டுல ஏத்தி இந்த வாங்க வாங்குறீங்களே. ஏங்க பெத்த பொண்ணு இந்த திட்டு திட்டுது, நீங்களும் ஏதோ பக்கத்து வீட்டுக்காரங்களை திட்டுற மாதிரி வாய திறக்காம காது கேட்காத மாதிரி குத்துக்கல்லாட்டம் உட்காந்துட்டு இருக்கீங்களே. ஹலோ, நான் சொல்றதாவது கேக்குதா?
0: கேக்காது. அவங்க ரெண்டு பேருக்கும் காதும் கேக்காது, அவங்களால பேசவும் முடியாது. ரெண்டு பேரும் பிறவிலேயே செவிடுவோம். அப்பா அம்மாவை ரொம்ப திட்டுட்டேன்னு நினைக்கிறீங்களா? எல்லா பொம்பளைங்களும் வயசு மறுப்பாங்க. நான் உண்மையா சொல்றேன், எனக்கு 29 வயசாகுது. இது வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்கல. ஏன் தெரியல, அது காரணம் இருக்கு. அவங்க பேசுறது கேக்குறது எல்லாம் என் மூலமா தான். அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு என்ன தவிர வேற யாருமே இல்லை. அதே மாதிரி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு. எப்படி ஒரு நிலைமையில கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன கட்டாயப்படுத்துறாங்களே, நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா என்னை விட சுயநிலைவாதி வேற யாரும் இருக்க முடியாது. அதனாலதான் நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க அப்பா பிறவிலேயே செவிடு ஊமைங்கிறதுனால தன்னை மாதிரியே கஷ்டப்படுற ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்வு கொடுப்பேன்னு பிடிவாதமா இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டப்போ அவரோட பொண்ணு, நான் மட்டும் என் லட்சியத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும்?
1: ஆமா, நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட பேசும்போது அடிக்கடி கையாட்டி பேசுறீங்களே, அது உங்க மேனரிசமா?
0: அது ஒரு பாஷைங்க, சைகை பாஷை. ஞாயிற்றுக்கிழமை மதியான டிவில செவிடு ஊமைகளுக்கு செய்திகள் வருமே, பார்த்ததில்ல நீங்க?
1: இனிமே பாக்க ஆரம்பிச்சிருவேன்.
0: வீட்டுக்கு வந்திருக்கீங்க,
1: காபி சாப்பிட்டு போனீங்களா? ரொம்ப பிடிவாதங்க உங்களுக்கு, ஏன் இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? சரி சரி, காபி டம்ளர்ல வேணா சொம்பளே கொண்டாந்துருங்க.
0: எப்ப மழை விடுறது, எப்ப நான் வீட்டுக்கு போறது, என்ன காணனா அம்மா வேற ரொம்ப பயப்படுவாங்க.
1: இருங்க, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை விட்டுருங்க. நேத்துக்கு ஒரு கனவுங்க. கருப்புக்கும் சிவப்புக்கும் நடுவுல இந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி ஒரு அழகான ஆளும் பார்த்து நீங்க லவ் பண்ண கூடாது?
0: நான் போய் லவ் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் காதல் எங்கிறது வயசு, அழகு, உயரம் இதெல்லாம் பார்த்து வரதில்ல. அதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கணும். அவரை பார்த்தாலே ஒரு மரியாதை வரணும். அவர் ஒரு வித்தியாசமான பர்சனாலிட்டியா இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனா உங்க ARR மாதிரினு வச்சுக்கீங்களேன்.
2: இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம். உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வழங்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம் தொடர்கிறது. கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: அன்னைக்கு அவனை பிடிக்கலன்னு சொன்னீங்களே,
0: சும்மா விளையாட்டுக்கு தானே.
3: ஹலோ, நீங்க எப்படிங்க?
0: பஸ் ஸ்டாப்புக்கு போனோம், அடிக்கலாம் சார் கொடை எடுத்துட்டு வரப்பாரு.
3: போலாம் வாங்க, பஸ் ஸ்டாப் தானே, கூட வாங்க.
4: என்னங்க, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க.
0: என்ன பேசணும்?
4: இல்ல, ரொம்ப நாளா நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறைச்சிட்டு வரேன்.
0: என்னது?
4: அது அதான், ஐ அம் எ விடோவர். எனக்கு 35 வயசாகுது, 10 வயசுல ஒரு குழந்தை இருக்கு.
0: அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது.
4: அது பரவாயில்லன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைன்னா உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா?
0: சுத்தமா புரியலைங்க.
4: உங்களுக்கு கல்யாணம் ஆலியா? எனக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் நான் விடுவேரா? நான் உங்களை ரொம்ப விரும்புறேன். ஐ திங்க் நீங்களும் என்ன ரொம்ப விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமா சேர்ந்து அனுவுக்கு ஒரு அம்மா, நானே சமையல். கடவுளே, இன்னுமா புரியல. சரி, நான் இந்த விஷயத்த உங்க வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்.
0: ஆதரவா சாஞ்சிக்க நண்பனா, நல்லவனா ஒரு கணவன், நான் பெத்ததுன்னு உரிமை கொண்டாட ஒரு சின்ன பொன் குழந்தை, கவிதையா எனக்குன்னு ஒரு குடும்பம், எனக்கும் இந்த ஆசை வந்துருச்சா என்ன? நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்னு அம்மா கிட்ட சொல்ல ரொம்ப தயக்கமா இருக்கு. அதுக்கு முன்னால இந்த சந்தோஷமான செய்திய கடைக்கலாம் சார் கிட்ட சொல்லிடணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம்டா.
5: நான் சொல்றபடி கேக்கல, உன் கதையே பப்ளிஷ் ஆகாதுரா.
0: அடிக்கல் சார் கர, அவர்கிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லணும்.
5: அவர் இல்ல, அது விடுங்க, அவர் வந்த அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல எங்க பிரச்சனை தீர்த்து வைங்க. இவன் ஒரு கதை எழுதிருக்கான், அதோட முடிவை பத்தி எங்களுக்குள்ள ஒரு தகராறு.
6: என் கதை என்னன்னா, ஒரு பொண்ணு தன்னை பெத்தவங்களுக்கு கண்ணு தெரியலையே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறா. எதிர்பாராத விதமா மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தனை சந்திக்கிறா,
5: அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு முடிவுக்கு வரா.
6: எப்படா, கண்ணு தெரியாத பெத்தவங்களை எந்த கிணத்துல தள்ளி விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்குவா?

0: அவங்களுக்கு எவ்வளவு புகழிடம் இல்லையா, அனாத ஆசிரமம் இல்லையா, அங்க போட்டுமே.
1: அப்போ அவ இத்தனை நாள தியாகத்தோட வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தம் எல்லாம் போகுதே.
0: வாழ்க்கை பூரா பெத்தவங்களே கட்டிட்டு அழுதா, அவளுக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தை குட்டி இதெல்லாம் வேணாமா?
1: என் கதாநாயகி அப்படி இல்லீங்க. அவ தன்னை பெத்தவங்களுக்காக அத்தனை இழக்க தயாரா இருக்கா. அவ தனக்குன்னு ஒரு தனிப்பட்ட குடும்பம் வேணும்னு நினைக்கல.
0: அப்ப அவ எதுக்காக அவத்தனை காதலிக்கணும்?
2: அவளும் ஒரு பொண்ணு தானே, கல் இல்லையே, அதனாலதான் அவ காதலிச்சா. அவ தன்னுடைய இளமைக்கும் உணர்ச்சிக்கும் அடிமையாகி அவ மேல ஆசைப்படலையே. கவிதையா தனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்னு நினைச்சா, நினைக்க கூடாதா?
1: நினைக்க கூடாது. ஏன் கதானே அப்படிப்பட்ட இல்ல, வித்தியாசமானவ, சுயநலம் இல்லாதவ. அவ இந்த சொசைட்டிக்கே முன்னுதாரணமா திகழணும். அவளை பார்த்து நாலு பேர் பெத்தவங்களை வச்சு காப்பாத்தணும்.
2: இது வரைக்கும் எந்த லட்சியத்துக்காக வாழ்ந்தாலும் அந்த லட்சியத்துல இருந்து வழி தவறி உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவு எடுக்க பார்த்தா அந்த முடிவு தப்புன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டா, அதனால கல்யாணம் வேண்டான முடிவுக்கு வந்துட்டா. உங்க கதையை அப்படியே முடிச்சுக்கோங்க. எனக்கு ஏன் கல்யாண ஆசைய கொடுத்து அப்பா அம்மாவ நான் எப்படி மறந்த? நீ எப்படி கல்லா இருக்கியோ அதே மாதிரி தானே நானும் என் மனசு கல்லா வச்சிருந்த. காதலிய கண்ண மறைச்சிருச்சா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நீ எங்க பேச போற? இத்தனை வருஷம் தனியா இருந்த உனக்கு திடீர்னு என்ன கல்யாண ஆசை? உன் அதிர்ஷ்டத்தை பத்தி உனக்கு தெரியாதா?
3: ஹலோ, கடவுள் கிட்டயும் சைக பாஷதானா? என்ன ஒரே சோக கீதம்!
2: நான் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு உங்க பின்னாடி வந்தா என் அப்பா அம்மா கதி என்ன ஆகுறது? காது கேட்காத வாய் பேச முடியாத உங்களை அனாதையா விட்டுட்டு வந்தா அதை விட பெரிய பாவம் வேற என்னங்க இருக்கு? என்ன மன்னிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் நடக்காது.
3: எங்க நீங்க என் மனசு சின்னதுன்னு கேலி பண்றீங்களா, இல்ல என் வீடு சின்னதுன்னு கேலி பண்றீங்களா? யாரு அவங்களை அனாதையா விட்டுட்டு போறாங்க? நம்ம கல்யாணம் நடந்த உடனே அவங்களும் நம்ம கூடவே வந்து இருக்க போறாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவங்க உங்களுக்கு மட்டும்தான் அப்பா அம்மாவா? இனிமே எனக்கும் அவங்க தாங்க அப்பா அம்மா.
2: என்னம்மா தாலி வரையறேன்னு பாக்குறீங்களா? ஆமாமா, உங்க ஆசைப்படியே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன்.
4: ஐயோமா என்னம்மா இது ரொம்ப மோசம். நீங்க
2: குட் ஈவினிங்.
3: குட் ஈவினிங்.
2: உங்க பொண்ணோட எக்ஸாம் ரிசல்ட் மார்க்க பார்த்துட்டு டியூஷன் வேணானே என்ன நிறுத்திடாதீங்க.
3: கணக்குல 20 மார்க் வாங்கின என் பொண்ண 2 மாசத்துல 80 மார்க் வாங்க வச்சிருக்கீங்களா? சூப்பர் ஷோ.
2: அது எப்படி, எதை சொன்னாலும் டக்கு டக்குனு புரிஞ்சுக்கிறா. அவங்க அம்மா ரொம்ப புத்திசாலியா இருந்திருக்கணும்,
3: இல்லன்னா என்ன கல்யாணம் பண்ணிருக்க முடியுமா? கிண்டலா பண்றீங்க, பசங்க கிண்டல் பண்ணா டீச்சர் அடிப்பாங்க, நீங்களே கிண்டல் பண்ணா யார் அடிக்கிறது?
5: நீங்க அடிங்கப்பா.
3: சுமார் அனு 80 மார்க் வாங்கியிருப்பதை பாராட்டி இந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு காரணமான சாரதா டீச்சர் அவர்களுக்கு இந்த 5-star சாக்லேட் பரிசளிக்கப்படுகிறது.
2: காக்காவ பழக்க முடியுமா? இதையதான் பழக்க முடியும். அதனால சாக்லேட் அனுவுக்கு
3: அதுலயும் பாயிண்ட் இருக்கு. அதனால கிளிக்கு 50, ட்ரெயினருக்கு 50.
2: என்னமா
3: 50-50?
2: எடுத்துக்கா.
3: ஸ்வீட் காஃபி.
2: இது என்ன, பால் கணக்கா இல்ல கரண் கணக்கா?
3: என்னோட வெயிட்டுங்க, நீங்க சொன்ன மாதிரி சாப்பாடு குறைச்சதுல இருந்து மாசம் மாசம் என்னுடைய வெயிட்டை இங்க குடிச்சிட்டு வரேன்.
2: இது என்னது, 44, 43, 42 உங்க வயசா? அதுவும் மாசம் மாசம் குறையுதா என்ன?
3: That's a good one. அது என்னோட இடுப்பளவுங்க பாருங்க, 2 மாசத்துல 2 அங்கலம் குறைச்சிருக்கிறேன் பாருங்க.
2: நம்பணுங்கிறீங்களா?
3: நம்ப மாட்டீங்களே, தெரியுமே பொம்பளைங்களும் இப்படிதான்.
2: இல்ல
3: Come on, be a good judge.
2: இன்னொரு டேப் கிடைக்குமா?
3: இது எலாஸ்டிக்குங்க.
2: என்னங்க இது, இடுப்பா திருவாரூர் தேரா?
3: இல்ல வள்ளூர் கோட்டம்.
2: சிரிப்பு வருது இருக்கு.

0: கோவலத்துக்கு வந்தோம், ஒரு கொடை எடுத்துட்டு வந்தோமா?
1: அதை விடுங்க, ஒரு பேர் சொல்றேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்றீங்களா?
0: யாருக்கு பேர் தேடுறீங்க?
1: நம்ம குழந்தைக்குதான், அனுராதா. உங்க மக அனுதான் எனக்கும் பொண்ணு. கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தை வேண்டான்னு முடிவு பண்ணி உங்களை கேட்காம தப்ப நினைச்சுக்காதீங்க.
0: இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு தனி மனசு பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, நீங்க
1: பேர்கட்ல வாங்குனீங்க பாத்தேன், ஐஸ் எப்ப வாங்குனீங்க? கால் பயங்கரமா வலிக்குதுங்க.
0: என்னாச்சு?
1: என்னங்க, நான் டீச்சருங்க, நாளெல்லாம் பசங்களுக்கு நின்னுகிட்டே பாடம் சொல்லி கொடுக்கணும். அவ்வளவு மாதிரி சாரியுமா உட்காந்துட்டு நினைச்சப்போ ஸ்டவ், ஹார்மோனியம், கிட்டார்னு ரிப்பேர் பண்ற வேலை நினைச்சிருக்கீங்களா? என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், அப்படி என்ன சீரியஸா படிக்கிறீங்க? குடுங்க
0: பாவலர் வரதராஜன் பாட்டு.
1: மண்ணில் இந்த காதல் என்று உங்களுக்கு பாட தெரியுமா? அது சரி, பாட்டு யாராவது கொண்டு வந்து ரிப்பேர் பண்ணி கொடுக்கறீங்களான்னு கேட்டதானே உங்களுக்கு பாட
0: தெரியறதுக்கு. எனக்கு ஊஹோன்னு பாட தெரியட்டாலும் ஓரளவுக்கு பாட தெரியுங்க. பாக்குறீங்களா, இந்த பாட்டை நான் இப்ப பாடுறேன், சும்மா இல்லங்க. மூச்சு விடாம
1: மூச்சு விடாம நீங்க

0: டைம் போனதே தெரியலம்மா.
1: பரவாயில்ல, இப்பயாச்சும் ஞாபகம் வந்துச்சு.
2: கொஞ்சம் சீரியஸ் தான், லேடிஸ் இல்லாத வீடு, பத்திரமா பாத்துங்க. இன்னைக்கு ஈவினிங் குள்ள அந்த மூச்சு திணறல் நிக்கலனா எனக்கு இமிடியேட்டா போன் பண்ணி சொல்லுங்க. உடனே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிடலாம். லேட் பண்ணாம நான் எழுதி கொடுத்த மருந்தை வாங்கி கொடுத்துருங்க.
3: சரி டாக்டர்.
1: அப்பாக்கு உடம்பு சரியாகணுமா? எனக்கு அப்பா வேணும். நீ தான் எனக்கு இல்ல, எனக்கு அப்பா வச்சு வேணும்.
4: சாரதா, ரெண்டு நிமிஷம் இருங்க, ஜப பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன அடிக்கலாம் சார் காலையில சர்ச்சுக்கு?
3: மேட்டர் தெரியும்ல, ஏறாருக்கு உடம்பு சரியில்லை.
4: பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே.
3: 103 degree ஜுரம். காலையில டாக்டர் கூட்டு போய் கிட்ட இருந்து மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன். இருந்தாலும் எனக்கு கவலையா இருக்கு. அதான் காலையில இருந்து சர்ச்சில் இருக்கேன். இது வரைக்கும் நான் கண்ட கனவு அத்தனையும் பழிச்சிருக்கா? அதான் பயமா இருக்கு. நேத்து ஒரு கெட்ட கனவு, ஒரு பணத்தை தூக்கிட்டு போற மாதிரி தூரத்துல இருந்து பாக்குறேன். நல்லா தெரிஞ்ச முகம், ஆனா யாருன்னு தெரியறதுக்குள்ள திடுக்குன்னு முடிச்சுக்கிட்டேன். இந்த நேரம் பார்த்து ஏறாரு பேர உடம்பு சரியில்லை, அதான் வயிற்ற கலக்கிட்டு இருக்கு.
4: என்ன திட்டு என்ன?
5: ஒண்ணும் இல்லைங்க, ஏற்படாதீங்க. மழையில நினைஞ்ச கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு.
4: என்னால தான் நீங்க மழையில நினைஞ்சிக்க, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்.
5: நீங்க ஒண்ணும் காரணம் இல்ல, பயிற்சி மாதிரி பேசாதீங்க.
4: குட் மார்னிங். ஜுரம் எப்படி இருக்கு?
6: போய் போச்சு, போயிருந்து இட்ஸ் கான்.
4: ஜுரம் தான் போயிடுச்சு, இன்னும் என்ன படுத்துருக்கீங்க? தெரியாதுங்க, கொஞ்சம் சுறுசு பாருங்க, உட்காந்து புஸ்தகம் படிங்க, எங்கிட்ட பேசுங்க. இன்னொரு தலை இந்த பெட்டரா இருக்குல்ல, இதை இருந்து கொண்டாரு.
1: தானி இங்க பாரு, பிஸ்கட் பத்தியா? இங்க பாரு, இங்க பாருமா.
7: வெளியாதான்
4: ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, நல்லா இல்லைனாவது சொல்லு.
1: நீ எங்க அம்மாட படுவேன், நீங்க எப்படி கட்டலாம்?
4: ஏன், நான் உங்க அம்மா மாதிரி இல்லையா?
1: எங்க அம்மா எப்பயும் செத்து போயாச்சு, நீ ஒண்ணும் எங்க அம்மா இல்ல.
4: காப்பாத்துங்க, காப்பாத்துங்க உயிர் பிச்சை கேக்குற மாதிரி இருக்கும். உடனே அந்த லைட் கம்பத்தை ஏறி அதுக்கு சாவுல இருந்து விடுதலை கொடுக்கணும்னு எனக்கு தோணும் சார். நீங்க எப்பாவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
3: இது வரைக்கும் லைட் கம்பில மாட்டின காத்தாடி என் கல்ல படல. பட்ட உடனே ஆக்ஷன் எடுத்துறேன் உங்க சார்பா.

0: ரெக்லன் சார் நேற்று சர்ச் வாசல பார்த்து உங்க உடம்பு நல்லா ஆகணும்னு ப்ரே பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல மனுஷன், அவருக்கு இப்படி ஒரு முடிவு வந்துருச்சு.
1: யாரும் இறந்து போன மாதிரி கனவு கண்டேன்னா அவன் கனவு எல்லாம் பலிக்குதா? இந்த கனவு எங்க பலிக்குமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன், பயந்துபடியே பலிச்சிச்சு. பாவம், அவனை பத்தி அவன் கனவு கண்டிருக்கான்.
2: அது மட்டும் இல்ல சார், அவர் கண்ட கனவு அத்தனையும் பலிச்சிருக்கு.
3: ஆனா ஒரே ஒரு கனவு மட்டும் கடைசி வரைக்கும் பலிக்கவே இல்ல.
0: ஏது?
3: உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி அடிக்கடி கனவு கண்டேன்னு சொல்லுவாரு, அது மட்டும் பலிக்கல. ஆனா அது பலிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா அது பொய். இதை அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு. அடிக்கடி பொய் சொன்னாலாவது உண்மையிலேயே அது மாதிரி கனவு வந்து அது பலிச்சிடாதாங்கிற ஆசைதான் அவருக்கு.
4: சிஸ்டர், நீங்க யாரு?
5: அவங்கள பாக்கணும்.
4: அப்பா, உங்களை தேடிக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க. நான் ஸ்கூலுக்கு போறேன் சார், உள்ள போய்க்காருங்க.
1: எங்க அவ்வளவு தூரம் சொல்லிருந்த? நானும் பையன் யாரு?
4: ஐயா ராசா, இவரால பேச முடியாதனால இவர் சொல்ல வேண்டியதெல்லாம் இப்ப நான் சொல்லறேன். எல்லாம் நல்லபடியா நடக்க நினைச்சிட்டு இருக்க போதுன்னு திடீர்னு வீட்டுல இந்த கல்யாணத்து பெரிய திருப்பம், அதனால அந்த கல்யாணமே நின்னு போயிருன்னு பாவம் இந்த பெரியவர் ரொம்ப கவலைப்படுறாரு. இவங்க உயிர் வாழ்றதே இந்த பொண்ணுக்கு. ஒரு கல்யாணம் பெண்ணி பார்க்கதான், அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கலன்னா அந்த அதிர்ச்சி இவங்களால தாங்கிக்க முடியாது. அதனால நீங்க எங்க டீச்சரை கை விட்டுடாம எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்.
1: கவலைப்படாதீங்க, உங்க பொண்ண நான் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமா.
0: கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னா கண்டிப்பா அனுவோட மனப்பூர்வமான சம்மதம் வேணும். அப்பதான் பின்னாடி பிரச்சனை வராதுன்னு நான் தீர்மானமா நம்புறேன்.
1: கல்யாணம் பண்ணிக்கிட்டு அனு ஒத்து வைக்கலாமே?
0: அனு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமே. 10 பேருக்கு முன்னாடி குழந்தை தாலியை பிடிங்க எரிஞ்சதுன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம். அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பிடிவாதமா அனுவோட சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றேன். இந்த பாருங்க, 2 விஷயம் நிச்சயம். ஒன்னு, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது கண்டிப்பா அவங்க கூட தான். 2, அப்படி நடக்கிற நம்ம கல்யாணம் நிச்சயமா அனுவோட சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நடக்கும்.
6: ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் தொடரும் கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
7: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக, ஆகாஷ்வாணியோடு இணைக.
6: மீண்டும் தொடர்கிறது கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
0: முதல்ல அனுக்கு நான் அம்மாவா வரது தான் பிடிக்கலன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, வேற யாரு அம்மாவா வரதுமே அதுக்கு பிடிக்கலன்னு. ஏன்னா அனுவால அவ அம்மாவை மறக்க முடியலங்க.
1: எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க.
0: அப்ப நேரம் வீட்டுக்கு போங்க. குழந்தைகிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான ஓப்பனா கேளுங்க.
1: இன்னைக்கேவா?
0: அனுவோட சம்மதம் இன்னைக்கே கிடைக்குமா? சந்தோஷம். அதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகுமா? கவலை இல்ல, காத்துக்கிட்டு இருப்பேன். நான் வரேன்.
1: இருந்தாலும் சாரதா டீச்சர் மாதிரி ஒரு ஆள் வீட்டுல இருந்தா உனக்கு நல்லது, அப்பாவுக்கு நல்லது. என்ன சொல்ற டீச்சர்? வந்து நம்ம வீட்டுல இருக்க சொல்லட்டுமா? டீச்சர் வந்து நம்ம வீட்டுல இருக்கணும்னா நான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், பண்ணிக்கட்டுமா?
3: டீச்சர், டீச்சர், அனுவ காணோம். எங்க தேடியும் கிடைக்கல, எங்க போனாலும் தெரியல.
8: கதவை தட்டி நான் ஒரு அநாதன் சொல்லும். அதுவும் நீங்க ரெண்டு பேரும் இருக்கும் போதே அப்படி சொல்லுதுன்னா அந்த குழந்தை மனசுல
5: எவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கணும். குழந்தைக்கு பிடிக்காத

0: விஷயங்களை பண்ணாதீங்க. பெரியவங்க நாம தானே விட்டு கொடுத்து நடந்துக்கணும். யோசிச்சு பாருங்க.
1: மேடம்
0: ஐசக், இவங்களை அந்த குழந்தை கிட்ட கூட்டிட்டு போப்பா. அதான் நேத்திக்கு புதுசா வரல.
1: ஓகே மேடம், வாங்கம்மா. என்ன
2: அனு கிடைச்சிட்ட? எனக்கு இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அனு மறுபடியும் நம்மள ஒன்னா சேர்ந்து பார்க்க கூடாது. நான் போயிடுறேன். இங்க இருந்து மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில இருந்து நான் ஊரை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். அதான் உங்களுக்கும் நல்லது, அனுவுக்கும் நல்லது. பிளீஸ் நடக்காதீங்க.

0: உங்களோட இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். இனிமே என் வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது. என் முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. எல்லாம் இதுபடித்தான் நடக்கும்.
1: இந்த தடவை கண்டிப்பா வந்திருக்கணும்.
2: என்னடா
3: உஷிங்கப்பா ஜிகிடாங்க

0: தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கு நேரடியாவும் மறைமுகமாவும் நிச்சயமா நானும் ஒரு காரணம். கண்டிப்பா அதுக்கு பரிகாரம் தேடணும். சின்ன வயசுல நான் பண்ணதுக்கு எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப வருத்தப்படுறேன் சசி. சின்ன குழந்தை தானே, இது என்ன ஒத்துக்கிறதுன்னு விட்டுறாம ஏன் பர்மிஷன் போய் பெருசா நினைச்சு புரிஞ்சு போயிட்டாங்களே. லவ்னா என்னன்னு புரியற வயசு இல்லாத இவ்வளவு ஆசை ஆசையா உன்னை காதலிச்சு நிரந்தரமா பிரிய போறேன்னு எனக்கு இப்பதான் லவ்னா என்னன்னே புரியுது. எங்க அப்பாவையும் அந்த சார்த்த டீச்சரையும் நாம மறுபடியும் சேர்த்து வைக்கணும். அந்த சார்த்த டீச்சர் கால விழுந்து நான் கதறி கதறி ஆழணும். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் மனசு நிம்மதியாகும் சசி. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத விட நம்ம வாழ்க்கை பூரா சேர்ந்து இருக்கிறத விட எனக்கு அதிகமான சந்தோஷம் அவங்களை சேர்த்து வைக்கிறதுலதான் கிடைக்கும். நான் சாகிறதுக்குள்ள சார்தா டீச்சர் எனக்கு கண்டுபிடிச்சு தருவியா சசி?
1: கண்டிப்பா கண்டுபிடிச்சு தரேன். Leave it to me, Anna.
0: அம்மா, சார்தா டீச்சரோட அட்ரஸ் போட்டோ எதுவுமே இல்லையே, எப்படி கண்டுபிடிப்ப?
1: இவ்ளோ க்ளோஸா பழகினாங்கங்கற ஒருவேளை அவங்க அட்ரஸ் இல்லாம இருக்கலாம். அப்பாட்ட அவங்க போட்டோ நிச்சயம் இருக்கும். அவரே கேட்டுருவாங்க.
0: வேண்டாம், நான் சாக போற விஷயம் அப்பாவுக்கு தெரியாது. நான் சார்தா டீச்சரை சேர்த்து வைக்க போற விஷயம் அப்பாக்கு தெரியக்கூடாது. நான் எங்க அப்பா விட்டு பெரிய இடத்துக்குள்ள அவங்கள சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுறேன்.
1: வீட்டுல தேடாத இடம் கிடையாது. சாரதா டீச்சர் போட்டோ மட்டும் கிடைக்கல.
0: எனக்கு தெரியும் அது கிடைக்காதுன்னு.
1: எங்க தேடுறது? ஆனா ரூமுக்கு ரூம் உங்க அம்மா போட்டோ மாத்திரம் இருக்கு. ஆமா, போட்டோக்கு நீ பூவே மாத்தலையா? ஆக்சுவலி அனும் இவங்க அம்மா அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு தெரியுமா? சொல்ல போனா உனக்கு உங்க அம்மாக்கும் வித்தியாசமே இல்ல.
0: இருக்கே, அவங்க 28 வயசுலயே போயிட்டாங்க. நான் 18 வயசுல போறேன்னு
1: சும்மா இப்ப பார்த்தாலும் பேத்தாதிய.
0: உண்மைதானே?
2: பெங்களூர்லயே சிறந்த பள்ளின்னு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு மிகப்பெரிய பெருமையை தேடி தந்தவங்க நம்ம சாரதா டி. கலிபோர்னியா யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஊமைகள் பள்ளிக்கூடத்தில் தன் வாழ்நாள் முழுதும் தங்கியிருந்து சேவை செய்யக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிட்டியிருக்கிறது. அமெரிக்கா புறப்படும் சாரதா டீச்சர் அவர்களுக்கு நமது உலக பொதுநல மைய பள்ளிக்கூடத்தின் சார்பாக இந்த நினைவு பரிசை அளிக்கிறேன்.
3: ரொம்ப நல்லா சொல்லிட்டே இருந்தா அமெரிக்கா போகணும் மாமி, அமெரிக்கா போகணும் மாமின்னு. இப்பதான் பகவான் கண்ணை திறந்திருக்கார். கல்யாண கத்தின் பண்ணிக்கலையோ இல்லையோ, ராஜா திட்டாக்குன்னு கிளம்பிட்டா அமெரிக்காக்கு. நேத்துக்கே மெட்ராஸ்க்கு புறப்பட்டு போயிட்டாலே, நீ இன்னைக்கு வந்து நிக்கிறியே. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பிளைட்னு சொல்லிட்டு இருந்தா காபி சாப்பிடுறியா? காத்தால 7 மணி ஆச்சு, பால்காரனை காணும்.
1: பரவாயில்ல, மெட்ராஸ்ல உங்க அட்ரஸ் தெரியுமா?
3: எனக்கு தெரியாதேப்பா.
1: வரேன் சரி.

0: நல்லபடியா நடக்கும்.
1: உங்க பாட்டு கேக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. அந்த பாட்டு பாருங்க.

0: என்னடா அம்மாவை நினைச்சுக்கிட்டியா?
1: அம்மாவா? அம்மாப்பா அம்மாவை நினைச்சுக்கிட்டு நான் நிறைய கூட்டிட்டு வரேன். கூட்டிட்டு
2: ஓகே, சீக்கிரம் வந்துரு.
1: அமெரிக்கா போறதுக்காக எங்க அஞ்சு பேரும் செலக்ட் பண்ணிருக்காங்க.
2: எப்ப திரும்புவீங்க?
1: திரும்பி வரதா? அங்கே செட்டில் ஆயிடும் நினைக்கிறேன். ஏய் சாரதா, நான் எங்க இருக்கேன்? என்ன நந்தினே, கிளம்பலையா? கொஞ்சம் பத்து வருஷமா ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல், இந்த கட்டிடத்துல இருக்க ஒவ்வொரு செங்கலும் சொல்லிட்டு கிளம்பினதா? பணசுக்கு ஆறுதலா இருக்கும். எவ்வளவு செங்கல் இருக்கு, எப்ப சொல்லி எப்ப புறப்படுறது? வா, பிளைண்ட்க்கு நேரம் வச்சு கிளம்பலாம்.
2: சரி சரி.
3: மணி என்னாச்சா? அஞ்சு மணிக்கு அனுவுக்கு ஆபரேஷன், அதுக்கு முன்னாடி போய் அட்லீஸ்ட் அனுவையாவது பாத்திரலாம். டீச்சரும் கிடைக்கிற மாதிரி தெரியல. சீக்கிரம் நீ வண்டியை திருப்பு, யோசிக்காதான் ஆஸ்பத்திரி வண்டி திருப்பு.
0: அனஸ்தெஸ்ட் விஜயராகவன் வந்துட்டாங்களா?
4: வந்துட்டே இருக்காரு.
0: ஆபரேஷன் எவ்வளவு நேரம் நடக்கும்?
4: 4 ஹவர்ஸ் ஆகும்.
0: டாக்டர் அனுவ ஆபரேஷன் தியேட்டர் கூட்டின்னு போலான்னு சொன்னாங்க. என்னம்மா?
1: ஒரு நிமிஷம் வெளியில இருக்கீங்களா?
4: ஓகே.
0: என்ன?

0: கெடுதல் பண்ணிருக்கேனாப்பா.
1: என்னமா பயிற்சிக்காரு மாதிரி பேசுற, எனக்கு மட்டுமல்ல அதனால யாருக்குமே கெடுதல் பண்ண முடியாது.
0: இல்லப்பா, உங்களுக்கு பெரிய துரோகமே பண்ணிருக்கு.
1: என்னம்மா சொல்றேன்,
0: கடைசியா நான் உங்களுக்கு ஒரு பிரசன்ட் வாங்கி தரேன் சொன்னேன்.
1: ஆமா,
0: அது என்னன்னு தெரியுமா? சாரதா டீச்சர்.
2: இனிமே உன் வீட்டுக்கு போயிட்டு போனுமா? எவ்வளவு நேரம் ஆகுது? பேக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன்.
0: மன்னிப்பு கிடைக்கணும், இதுதான் பயன். நீங்க சாரதா டீச்சரை கல்யாணம் பண்ணிக்கணும்.

Ce balic o prede să vedem. Doamne, ce dramatic.

0: சசி, எப்படி பயந்துட்டு தெரியுமா? என்ன டென்ஷன், எங்க பார்த்து எப்படி பிடிச்ச? அதான் சசி, வருகையும் மாட்டியோன்னு நான் உயிரை கையில புடிச்சிட்டு இருந்த தெரியுமா? உன்னையும் பார்க்காம போயிடுவேனா? டீச்சர், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவீங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். அப்பா விட்டு நான் போறேன். அப்பாக்கு யாரும் இல்ல, அப்பா விட்டு நீங்க போக கூடாது. என்னைக்கும் சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அப்பா, எனக்கு ஒரு சின்ன ஆசைப்பா. நான் ஒரே ஒருத்தர சசி கூட மோட்டர் பைக்ல போயிட்டு வரேன்ப்பா. பா பா, உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு மோட்டர் பைக்ல போகணும்னா எவ்வளவு ஆசைன்னு. ப்ளீஸ் பா. மாமா மாமா, அப்பா கிட்ட சொல்ல சொல்லுங்க. மாமா மாமா, ப்ளீஸ் மா. மாமா மாமா, சொல்லுங்க. மாமா சொல்ல சொல்லுங்க. மாமா மாமா, தேங்க்யூ மாமி. உன்னை இந்த மாதிரி கட்டிட்டு பைக்ல போயிட்டே இருக்கணும், அதான் என்னோட ஆசை. சம்திங் பா, இதோ நல்லது நடக்க போகுது. நான் இந்த ஆபரேஷன்ல பொழைச்சுக்குவேன்னு தோணுது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக் சித்ரா புரொடக்ஷன்ஸ் வழங்கிய கேளடி கண்மணி திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ராதிகா, ரமேஷ் அரவிந்த், அஞ்சு, ஸ்ரீவித்யா, விவேக், ஜனகராஜ் ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா. திரைக்கதை இயக்கம்

தேன் போன்ற இனிய பாடல்கள்.

வணக்கம் நேர்களே, இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 5 மணி. மாலை பொழுது மெல்ல மெல்ல மயங்க, உங்கள் செவிகளுக்கு இசை விருந்தாகவும் இதயத்திற்கு இனிய நினைவாகவும் மலர்கிறது இன்றைய பொன்மாலை பொழுது. கண்மணி, இந்த ஓர் அழகான வார்த்தைக்குள் எத்தனை அன்பு, எத்தனை பாசம், எத்தனை இனிமையான நினைவுகள். ஆம்நேர்களே, இன்று கண்மணி என்ற தலைப்பில் காலம் கடந்தாலும் மனம் கடந்து போகாத பாடல்களையும் நம் நினைவுகளில் என்றும் நீங்காத இனிய மெட்டுகளையும் அள்ளித்தர இணைகிறது இன்றைய பொன்மாலை பொழுது. மாலை நேர தென்றலில் மனதை வருடும் ஓர் இனிய நினைவு, அன்போடு அழைக்கும் அந்த ஒரு வார்த்தை மனதிற்குள் 1000 கவிதைகளை பூக்க செய்யும். அந்த அழகிய உணர்வை இசையாக சுமந்து வரும் பாடல் இது, சத்யவான்.

தேஞ்சல் வந்து தீண்டும் போது மனதில் ஏதோ ஒரு மெல்லிசை பிறக்கிறது. யாரோ வருவார் என்று காத்திருக்கும் அந்த நொடிகளில் நெஞ்சும் பேசும் மொழி மட்டும் அன்பாய் மாறுகிறது. வரும் பாடல் தேஞ்சலை என்னை தொடு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் உமாரமணன் பாடியது.

நேரம் 5:11. இன்றைய பொன்மாலை பொழுது கண்மணி என்ற தலைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது நேர்களே. மாலை வானம் மெல்ல சிவக்க, மனதிற்குள் காதல் நினைவுகள் மெதுவாய் மலர, காதல் என்ற அழகிய உணர்வு காலங்கள் கடந்தும் நம் நெஞ்சங்களில் வாழ வேண்டும் என்ற ஆசை பிறக்கிறது. அந்த ஆசையை இனிய இசையோடு சொல்ல இணையும் பாடல் இது. ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி.

மனதில் சொல்ல துடிக்கும் வார்த்தைகள், மௌனத்தை கடந்து இசையாய் நம் இதயத்தை தேடி வரும் ஓர் இனிய உணர்வு. அந்த உணர்வை மெல்லிசையாக தாங்கி வரும் பாடல் இது. புது புது அர்த்தங்கள்.

மௌனம் கூட சில நேரங்களில் ஆயிரம் கதைகள் சொல்லும். ஆனால் மனம் விரும்பியவர் ஓர் வார்த்தை பேசினால் அந்த நொடியே ஒரு அழகிய இசையாக மாறிவிடும். அப்படி ஒரு இனிய எதிர்பார்ப்பை நம் மனதில் விதைத்து மெல்லிசையாய் மலர வரும் பாடல் காக்கிச்சட்டை திரைப்படத்திலிருந்து.

0: சில உறவுகள் வார்த்தைகளால் உருவாவதில்லை, மனதின் ஆழத்தில் உணரப்படுகின்றன. அன்பு நிறைந்த ஓர் அழைப்பு ஆயிரம் அர்த்தங்களை சொல்லும். அந்த உணர்வை இசை மேலும் அழகாக்குகிறது. ஒலிக்கும் பாடல் குணா திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் பாடியது.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும். படி.
2: கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமானது,
2: புனிதமானது, புனிதமான

வனிதா அந்த பாடலோடு நிறைவு பெற்றது. கண்மணி என்ற தலைப்பில் வலம் வந்து இன்றைய பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. நேயர்கள் இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं समाप्त होता है। अब आपकी मित्र विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग उमंग उमंग उमंग।
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: நேர்களே, நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்கவும் ரசிக்கவும் இணைந்திருங்கள் எப்பொழுதும் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:00. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்கிறது சென்னை 28 திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடிய பாடல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நிதி தொழில்நுட்பத்துறையின் வெற்றி பயணத்தில் மறுக்க முடியாத சாதனையாக யுபிஐ எனப்படும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை நிகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இலங்கை அதிபர் திரு அனுரகுமாரா திசநாயகாவை இன்று கொழும்புவில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் நிதி தொழில்நுட்பத்துறையின் வெற்றி பயணத்தில் மறுக்க முடியாத சாதனையாக யுபிஐ எனப்படும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மும்பையில் நேற்று தொடங்கிய உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழா 2026 தொடக்கி வைத்து பேசிய

0: தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் நிதி தொழில்நுட்பத்துறையின் வெற்றி பயணத்தில் மறுக்க முடியாத சாதனையாக யூபிஐ எனப்படும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பணப்பரிவர்த்தனை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மும்பையில் நேற்று தொடங்கிய உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழா 2026 தொடக்கி வைத்து பேசிய பிரதமர், நிதி தொழில்நுட்பம் குறித்த விவாதங்களில் யூபிஐ முக்கிய இடத்தை வகிக்கிறது என்றும் இது ஒரு மாபெரும் மாற்றம் எனவும் தெரிவித்தார். தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு தாம் அளித்து வரும் முன்னுரிமை குறித்து எடுத்துரைத்த பிரதமர், பாரம்பரிய வங்கி முறைகளால் புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளிலும் வெற்றிகரமாக ஊடுருவி நிதி தொடர்பான உன்னதமான சேவையை யூபிஐ செய்து வருவதாகவும் பாராட்டினார். சென்ற மாதத்தில் மட்டும் 24 மில்லியனுக்கும் அதிகமான யூபிஐ பரிவர்த்தனைகள் நடைபெற்றதாக தெரிவித்த அவர், யூபிஐ என்பது வெறும் தொழில்நுட்ப கதை மட்டுமல்ல, அது ஒரு நாகரிகத்தின் கடை என்று பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் கூறியதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தியாவின் முதன்மை டிஜிட்டல் பண பரிவர்த்தனையாக யூபிஐ தற்பொழுது உலக அளவில் பரவத் தொடங்கியுள்ளதாக கூறினார். அந்த வரிசையில் தற்போது 11 நாடுகளில் அது செயல்பாட்டில் உள்ளதாகவும், ஒரு காலத்தில் கற்பனை செய்ய முடியாத ஒன்றாக இருந்ததாகவும், தற்போது அன்றாட யதார்த்தமாக மாறியுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார். இலங்கைக்கு 3 நாள் பயணமாக சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகாவை இன்று கொழும்புவில் சந்தித்து பேசினார். அப்போது கலாச்சார அடிப்படையில் நெருங்கிய அண்டை நாடுகளாகவும் கடல்சார் பங்காளிகளாகவும் உள்ள இந்தியாவும் இலங்கையும் இரு நாடுகளின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் ஒருங்கிணைந்து தொடர்ந்து செயல்படும் என்பதை இரு தலைவர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயகா உடனான சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு, அமைதி மற்றும் செழிப்பை உறுதி செய்வதற்காக இணைந்து செயல்படுவதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் இருவரும் வலியுறுத்தியதாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடிய திரு ராஜ்நாத் சிங், இலங்கையிலுள்ள இந்திய சமூகத்தினர் இரு நாடுகளுக்கும் இடையே பாலமாக திகழ்வதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை வலுப்படுத்துவதில் அவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார் என்றும் தெரிவித்தார். உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக தெரிவித்த அவர், உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா 16% மேல் பங்களிப்பதாக கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா 38 நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது என்றும், இதில் 8 முக்கியமான நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என்று குறிப்பிட்ட அவர், இது இந்தியாவின் வளர்ந்து வரும் ராஜதந்திர மற்றும் பொருளாதார திறன்களை பிரதிபலிக்கிறது என்றார். உலக நாடுகளுக்கு இந்தியாவின் மீது நம்பிக்கை அதிகரித்து வருவதற்கு காரணம் பிரதமர் திரு நரேந்திர மோடியே என்று தெரிவித்த அவர், 12 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று சர்வதேச அரங்கில் இந்தியா பேசும்போது உலகம் அதற்கு செவிசாய்க்கிறது என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்.
0: அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட 7 ரயில் பாதைகளை 4 வழி ரயில் பாதையாக விரிவுபடுத்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த 7 வழித்தடங்களும் ரயில்வே போக்குவரத்தில் சுமார் 40% என்றார். இதில் டெல்லி மும்பை, மும்பை சென்னை, சென்னை கொல்கத்தா, கொல்கத்தா டெல்லி வரையிலான ரயில் பாதைகள் திட்டங்கள் அடங்கும் என்றும், மேலும் 2000 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 வழி ரயில்வே பாதைகள் அமைக்கும் பணி ஏற்கனவே நிறைவடைந்து விட்டது என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், நாடு முழுவதும் உள்ள அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பஞ்சாயத்து அமைப்புகளில் ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். நமது அங்கன்வாடி மையங்கள் நமது பொறுப்பு என்பதே இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்று தெரிவித்த அவர், அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பொதுவாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளதை கொண்டாடும் வகையில் இம்மாதம் 17ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் சேவை இயக்கம் நடைபெறும் என்று பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குஜராத் மாநில முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி கடந்த 2001 அக்டோபர் 7ஆம் தேதி பதவியேற்றதை சுட்டிக்காட்டிய அவர், பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவடையும் தினமான வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வரை இந்த சேவை இயக்கம் நடைபெறும் என்றார். இதில் இரத்ததான முகாம்கள், பேரணிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் திரு நிதின் நபீன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூ டியூப் சேனல்

0: ஆளையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. இதுகுறித்து செய்தல் நடத்தும் அதிகாரி திரு குலோத்தங்கன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வரும் 16 தேதி வரை தட்டாஞ்சாவடியில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் காலை 11 முதல் பிற்பகல் 3 வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று தெரிவித்தார். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இம்மாதம் 17 தேதி நடைபெறும் என்றும், 19 தேதி மனுக்களை திரும்பப் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் கூறினார். இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில்,
2: இந்த இடைத்தேர்தலுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தேர்தல் பார்வையாளர்களை வந்து நியமிச்சிருக்காங்க. அந்த தேர்தல் பார்வையாளர்கள் நாளைக்கு நம்ம புதுச்சேரி வர இருக்கிறாங்க. இடைத்தேர்தல் நடத்துறதுக்காக சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் வந்து இருக்கு. அது ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் செக்கிங் வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த ரேண்டமைசேஷன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி முன்னாடியில் வந்து நடைபெற கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தேர்தல் நடத்துறதுக்கான அலுவலர்களுக்கும் நாங்கள் ஏற்கனவே ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அவங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் வந்து நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலை முன்னிட்டு யாராவது துப்பாக்கிகள் ஏதாவது ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க அவங்களை அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து டெபாசிட் பண்ண சொல்லிருக்கி அறிவுறுத்திருக்கும். அதே மாதிரி மற்ற விதிமுறைகளிலும் அந்த லவுட் ஸ்பீக்கர் ரெஸ்ட்ரிக்ஷன், 10 மேலே ஒலிபெருக்கிகள் யாரும் பயன்படுத்தக்கூடாதுங்கிற அறிவிக்கையும் கொடுத்துருக்கோம். ஸோ முழுதாக இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அனைத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் நம்ம இப்போ புதுச்சேரி மாவட்டத்தில் வந்து தட்டாஞ்சாவடி அசம்பிளி கான்ஸ்டியூஷனில் என்ஃபோர்ஸ் பண்ணியிருக்கோம்.
1: செவ்வாலியை செல்லான் நாயக்கர் பிறந்த நாள் இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு வி பி சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்திலிங்கிர ரமேஷ், டாக்டர் விக்னேஸ்வரன் மற்றும் செவ்வாலியை செல்லான் நாயக்கர் அவர்களின் குடும்பத்தினர் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். ஜிப்மர் கண் மருத்துவத்துறை சார்பில் 41 தேசிய கண்தான விழிப்புணர்வு இருவார விழாவின் நிறைவு விழா இன்று நடைபெற்றது. இதில் ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாஹா வினோத்குமார் கலந்து கொண்டு கண்தானம் செய்த குடும்பத்தினரின் விலைமதிப்பற்ற பங்களிப்பை பாராட்டி அவர்களுக்கு மரியாதை செய்தார். அப்போது உரையாற்றிய அவர், இந்தியாவில் கருவிழி பார்வையின்மை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க பொது சுகாதார பிரச்சினை உள்ள நிலையில் கருவிழியின் தேவை அதிகமாக இருப்பதாகவும், ஆனால் தானமாக கிடைக்கும் கருவிழியின் அளவு குறைவாகவே உள்ளது என்றும் தெரிவித்தார். எனவே கருவிழி தானம் செய்ய மக்கள் ஆர்வமுடன் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இவ்விழாவில் ஜிப்மர் கண் மருத்துவத்துறையின் தலைவர் மற்றும் ஜிப்மர் கண் வங்கி இயக்குநர் டாக்டர் ரமேஷ் பாபு, பேராசிரியர் டாக்டர் சுபாஷினி கலையபெருமாள், மருத்துவ மாணவர்கள், கண்தானம் செய்தவர்களின் குடும்பத்தினர், பொதுமக்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறையின் தேசிய தொலைத்தொடர்பு மருத்துவ மனநல திட்டமான டெலிமனஸ் சார்பில் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 3 தற்கொலை குறித்த மக்களின் அணுகுமுறை மாற்றும் வகையில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் யாருக்காவது மனச்சோர்வு, பதற்றம், பயம், விரக்தி, தற்கொலை எண்ணங்கள் இருந்தால் அவர்கள் 24 இயங்கும் இலவச மனநல ஆலோசனை மையத்தை தொடர்பு கொள்ளலாம் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 2 இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே வரும் 13 வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவாக உள்ளது என்றும், கடலோர தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் அடுத்த மாதம் 6 நடைபெறவுள்ள இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் நிதி தொழில்நுட்பத்துறையின் வெற்றி பயணத்தில் மறுக்க முடியாத சாதனையாக யுபிஐ எனப்படும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இலங்கை அதிபர் திரு அனுரகுமாரா திசநாயகாவை இன்று கொழும்புவில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார். தேசிய ஊட்டச்சத்து மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. மனோரஞ்சிதம். தொடக்கமாக பிரியா சிஸ்டர்ஸ் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:50. இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரை திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு, கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள், தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட் லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00

எஃப்எம் ரெயின்போ 102.8 இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம், தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிப்பி காளான் வளர்க்கும் முறை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுகம் தரும் சுத்தம். வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் வி பி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்குச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நகர் உலா 8:02-8:45 தகவல் தளம். 8:30 கணபதி உலா, பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் யு பி ராஜு மற்றும் யு நாகமணி ஆகியோர் வாசித்துள்ள மேண்டலின் இசை கேட்கலாம். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம், நெறிப்படுத்துகிறார் சரவணன் அவர்கள். 12:00 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா, பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மதுரை எஸ். சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். பனிரெண்டு புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 ஏன்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வாசித்துள்ள ஜலதரங்கம் இசை கேட்கலாம். 4:00 ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை கங்கையமரன், இயக்கம் சசிமோகன். 5:00 பொன்மாலை பொழுது, உள்ளம் என்ற தலைப்பில் திரையிசை பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் நாற்று உற்பத்தி தொழில் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ். தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

8:02 to 8:58 வரையிலும், 9:30 to 11:05 வரையிலும், பின்பு 11:10 to 11:45 வரையிலும் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் இரவு 11:10 வரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 11:45 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 to 8:15 பிற்பகல் 2 மணி 3:05 இரவு 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 to 10:00, 11:00 இரவு 8:00 to 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போ 102.8 காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:02 to 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டிஸ்க் ப்ரோலாப்ஸ் எனப்படும் தண்டுவட பாதிப்புகளுக்கு அறுவை சிகிச்சை எப்போது அவசியம் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நரம்பியல் அறுவை சிகிச்சை மூத்த ஆலோசகர் டாக்டர் ஆர் சந்தோஷ் அவர்கள். 4 மணிக்கு சந்தியஸ் டூ சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல், மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர் ஜே அன்துவான். முதல் 7 மணி வரையிலும், 7:02 to 7:15 வரையிலும் மனம் விரும்புதே. இரவு 7:30 to 11:45 வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் இரவு 11:10 வரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரையிசை கேட்கலாம். 11:45 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 செய்தி சுருக்கமும் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளின் தொகுப்பு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7 மணி. திரையிசை நிகழ்ச்சியின் முதல் பாடலாக சிவப்பதிகாரம். இது மதுபாலகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா பாடியது.

0: ஒளித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பம் உள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், N5 முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 6050005. தொலைபேசி எண் 04133220015. 8870073622. தொடர்வது தமிழ் செய்திகள். சென்னையஞ்சல்
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள்: வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அருணாச்சல சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் இன்று உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். ஜனநாயகத்தின் அன்னையாக இந்தியா திகழ்கிறது என்றும் இதற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கோடு அனைவரும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியது அவசியம் என்றும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நாடு முழுவதும் 5 மாநிலங்களுக்கு உட்பட்ட 14 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையிலான

0: மூன்று ரயில் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 10,783 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்கள் இதன் மூலம் பயனடையும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோல் தமிழகம் உட்பட 4 மாநிலங்களின் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 10,021 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். இந்த திட்டங்களை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. தேசிய மாணவர் படை மற்றும் தேசிய பாதுகாப்பு கல்லூரிகளின் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கை விமானப்படைக்கு வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை மேம்படுத்துவதற்கான ஒப்பந்தமும் இதில் அடங்கும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமாரா திசநாயக்கையுடன் பேச்சு நடத்தினார். இந்திய பாதுகாப்பு படை சார்பில் கட்டப்பட்டுள்ள பாலங்களையும் இரு தலைவர்களும் திறந்து வைத்தனர். பிரிக்ஸ் அமைப்பின் நிதி அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் மும்பையில் இன்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இதற்கான பணிக்குழு அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. போலி விதை பயன்பாட்டை தடுக்கும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை விவசாயிகள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் 740 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த 15 நாட்களில் மேற்கொண்ட சோதனைகளின் போது இவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். ஆசியான் இந்தியா வேளாண் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. வேளாண் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக திரு மகேஷ் சந்திர திரிபாதி இன்று பதவியேற்றார். மும்பை மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் திரு ஜிஷ்ணு தேவ் வர்மா அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இமாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுக்கு இன்று புதுதில்லியில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து பேசினார். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக இமாச்சல பிரதேச அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 3 இடங்களில் வானியல் மையங்கள் ஏற்படுத்துவது தொடர்பாகவும் முதலமைச்சர் விவாதித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊழல் காரணமாக ஜனநாயகத்தின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை குறைந்து வருவதாக கேரள உள்துறை அமைச்சர் திரு ரமேஷ் செனிதாலா கூறியுள்ளார். தமிழகத்தின் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். ஊழலை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் கூறினார். கேரளத்தில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார். போதைப் பொருள் பயன்பாட்டை முற்றிலுமாக ஒழிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்றும் திரு ரமேஷ் செனிதாலா கேட்டுக் கொண்டார். குஜராத் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தொடரில் 7 முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. கர்நாடகாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு சதீஷ் ஜர்கோகலி தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர்.

0: கொண்டனர். பெங்களூருவில் உள்ள 18 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் விளையாட்டுத்துறையில் சாதனை படைத்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்புகளில் 5% இடஒதுக்கீடு வழங்கும் மாற்றியமைக்கப்பட்ட திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த விளையாட்டு வீரர்களின் சமூக பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் கிட்டத்தட்ட இறுதி செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை செயலர் திரு ராஜேஷ் அகர்வால் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பான பேச்சுக்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக கூறினார். குறித்த காலத்திற்குள் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் என்றும் திரு ராஜேஷ் அகர்வால் தெரிவித்தார். அசாமில் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் குழந்தைகள் பாதுகாப்பில் உள்ள குறைபாடுகள் களையப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பீகாரில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 14 மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இந்த மாவட்டங்களுக்கு உட்பட்ட 40 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இம்மாதத்தில் இயல்பை விட 31% கூடுதலாக மழை பதிவாகியுள்ளதாக அம்மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கூறியுள்ளது. நேபாள வெள்ளத்தின் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்காக 7 பேர் கொண்ட நாடாளுமன்ற துணைக்குழுவை அந்நாட்டு அரசு ஏற்படுத்தியுள்ளது. RSP உறுப்பினர் சுஷீலா கட்கா இந்த துணைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 15-10, 15-11 என்ற செட்கணக்கில் சீனாவின் ஜோ யு யோவை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவில் தெபரா ஜான் ஈஸ்வர் சாய் கதம் இணையும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் இரட்டையர் பிரிவில் ஃபக்ருதீன் அலி அகமத் ஷௌரியா சமாலா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-16 என்ற செட்கணக்கில் ஜப்பானின் ஷோகோ ஒகோகாவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, இஷாராணி பருவா, மான்சி சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் கோல் இன்றி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேற்றுமையில் ஒற்றுமையே நம் நாட்டின் பலம் என குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு வகை செய்யும் 20,804 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு புதிய விதை சட்டத்தை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சைனா மணிமுத்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
2: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக மகளிர் மற்றும் இளைஞர்களின் சுய வேலைவாய்ப்பினை உருவாக்கும் நோக்கத்தோடு பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி பருவதற்கு 50% பிந்தைய மானியம் வழங்கப்படுகிறது. இந்த வருடம் 2026 பழம் மற்றும் காய்கறி தள்ளுவண்டி வழங்குவதற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கை செய்வதற்காக புதுவை பிராந்தியத்தின் சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல் 10/9/2026 வரை

வெளியிடப்பட்டிருக்கும். மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதேனும் இருப்பின் நாளை 10/9/2026 புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் மூலம் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுகை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக புதுவையில் உள்ள தங்கள் பகுதிக்கு உட்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் 1/9/2026 முதல் 10/9/2026 ஒட்டப்பட்டிருக்கும். மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பட்டியலில் ஆட்சேபனை ஏதும் இருப்பின் இம்மாதம் அதாவது நாளை 10/9/2026 புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. இந்த செய்தியை புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இணை வேளாண் இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பசுந்தலை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளர்சிடியாவை வேலிமரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளர்சிடியாவில் கிளர்சிடியா செபியம், கிளர்சிடியா மேகுலேடா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தலை தரும் மரமாகும். அதுமட்டுமன்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றுள்ளது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும்போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தலை 2 அல்லது 2.5 ஹெக்டேர் நிலத்திற்கு போதுமானதாகும். அதுமட்டுமன்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தலைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது இம்மரம். சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளர்சிடியா மேகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பு கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் உழவருடன் சந்திப்பில் கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம்மா.
3: வணக்கம்.
2: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
3: நாங்கள் வந்து 2 ஏக்கர் வச்சிருக்கோம்.
2: என்ன பயிரிட்டுறீங்க?
3: 550.

0: அறுவடை பண்ணிட்டோம். இப்போ ஏர் ஓட்டி புழுதியாக்கி தண்ணி வச்சு போட்டிருக்கோம் திரும்பி நான் தோடுறதுக்கு.
1: நீங்கள் ஒரு இல்லத்தரசியாக இருந்து விவசாயம் பண்ணிட்டு வரீங்க.
0: ஆமாம் சார்.
1: விவசாயத்தில் உங்களுக்கு அவ்வளோ என்ன ஈடுபாடு? வீட்டில் நிறைய வேலை இருக்கும், உங்கள் கணவர் வேலைக்கு போவார், அவரை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு உங்களுக்கு அதுவே நேரம் போகும்.
0: நம்ம வந்து விவசாயம் பண்ணுறதுனால வந்து இப்போ மூணு வேலையும் சாப்பாடு நம்மளுக்கு தேவை, அரிசி. அதனால் நம்ம கொல்லியில் வந்து அதை பாடுபட்டால் தான் வந்து நம்மளுக்கு அது நம்மளுக்கு ஈடு கொடுக்கும். நம்ம வீட்டிலே பொறுத்து கிடந்தால் எப்படி எந்த நேரம் அதை நடு நட்டுட்டு வந்து வீட்டில் படுத்தோம்னா அது களை எப்போ எடுக்கணும், தண்ணி இருக்கா இல்லையா, இல்லை பூச்சி உழுதா, அதெல்லாம் எப்படி தெரியும்? நம்ம கொல்லிவெளிக்கு போய் அதை என்னென்னு பார்த்தா தான் நம்ம அந்தந்த டைமில் ஆள் வச்சுட்டு களை எடுக்கலாம், இல்லை நம்மளாவும் எடுக்கலாம். காயிற மேலே அப்படியே நம்ம வந்து பிடிச்சி பிடிச்சி தண்ணியை கட்டினாலும் நெல் வந்து புதைகட்டி உக்காராது, அப்படியே நாம் நம்பா இருக்கும். கிட்டே வந்து 19-ஆம் நாள் 20-ஆம் நாள் நெல்லை ஆளை வச்சு கையில் நல்லா கிளறி விட்டணும். கிளறி விட்டாதான் திரும்பி தண்ணியை வடிகட்டிட்டோம்னா அது வந்து தூர் வரும் நெல் பயிர்.
1: அது வீட்டில் உங்களால் இருக்க முடியல, நம்ம கணவர் போய் கஷ்டப்படுறதோட நம்மளும் போயினா கொஞ்சம் ஒத்தசையாக இருக்கும், விவசாயத்தை நல்லபடியாக பார்த்துக்கலாம்.
0: கூட மாட நம்மளும் உதவி பண்ணலாம், ஆள் கூட இருந்தால் தான் சனங்க வேலை செய்வாங்க. நம்ம வீட்டில் இருந்தோம்னா அவங்க படியே ஓய்ட்டு கொடுத்துட்டு தான் போவாங்க. அதே போல் நம்ம போய் கூட இருந்து அந்த தண்ணி திறந்து விட்டோணும் களை எடுத்த உடனே அது நல்லா தூர் வரும்.
1: இப்போ 50 நெல்றாங்க வந்து இப்போ தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து விவசாயம் பண்ணுறீங்களா? ஏற்கனவே
0: பண்ணி பழைய இது நெல் தான் இது, இப்பெல்லாம் தேர்ந்தெடுத்து இல்லை.
1: ஏன் அந்த ரகம் நெல்லை குறிப்பாக தேர்ந்தெடுத்து பண்ணுறீங்க?
0: அந்த ரகம் வந்து ஈடுபாடு வரும். ஒரு ஏக்கருக்கு இப்போ வந்து குறைஞ்சபட்சம் 35 மூட்டை வரும். மற்ற நெல்லாம் அதை போல் வராது. இந்த நெல் நல்லா ஈடுபாடு வரும், சாப்பாட்டுக்கும் வரும், இட்லிக்கும் வரும், ரெண்டுக்கும் வரும். நம்ம பழைதெல்லாம் வச்சிருந்து சாப்பிட்லாம்.
1: ஈல்டு வர்றதுக்காகவே இதை பயிரிடுறீங்களா?
0: ஆமாம், சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும். சாயங்காலம் அடித்தா காலையில் பழையது சாப்பிட்லாம். இப்போ அந்த காலம் மேலி நிறைய பேர் இப்போ மாறிக்கிட்டு வராங்க காலத்துக்கு தகுந்த மேலி. இப்போ எல்லாம் மருந்து அடிச்சு நெல்லை சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் அது காயலா சுகுரு அது இதுன்னு வராங்க. அதனால வேண்டி நாங்கள் வந்து இயற்கையான விவசாயம் தான் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு வரோம்.
1: ஒரு இயற்கை விவசாயி?
0: ஆமாம், இயற்கை விவசாயி தான்.
1: செயற்கை உரங்கள்லாம் நிலத்தில் போடுறது இல்லை?
0: போடுறது இல்லை. கரிசல் இந்த தழலாம் இது பண்ணி மாட்டு சாணம் ஏறுமட்டு கோமியம் இதெல்லாம் நாங்கள் வந்து கலந்து அதை வந்து கொல்லியில் தெளிச்சிட்டு என்னமுன்னா அது ஊரிய உரம் எதுவுமே தேவை கிடையாது, அப்படியே ஊரிய உரம் போட்ட மேலேயே இருக்கும்.
1: இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கும் இந்த ரசாயன உரங்கள் பண்ணுறதுக்கும் மகசூல் வந்து இது கூட அதிகம் அப்படி கிடைக்கின்றாங்க, அதனால நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்களா எப்படி?
0: இப்படி அதனாலன்னு சொல்ல முடியாது. நம்மளும் வீட்டுக்கு வந்து உணவு எடுத்துக்கிறோம், 4 பேருக்கு நம்ம நல்லது செஞ்சு அந்த உணவை அடுத்தவங்களுக்கும் கொடுத்தோம்னா நோய் நொடி இல்லாத இருப்பாங்க. அதனால் வேண்டி நம்ம வந்து அந்த இயற்கை விவசாயத்தை நம்ம பார்க்கணும். அதே வக்கீலே மாட்டுக்கு சாப்பிடுது, இப்போ மாட்டுக்கும் நோய் வருது இல்லை, அதே போல தான் இது மனுஷாலுக்கும் அது ஒரு நோய் தானே இந்த மருந்து அடிக்கிறது.
1: ஏக்கருக்கு ரசாயன உரத்துக்கு இயற்கை விவசாயம் எவ்வளோ மகசூல் கிடைக்கும், எது அதிகமாக கிடைக்கும்?
0: நம்ம இயற்கை விவசாயமும் மகசூல் கிடைக்கும் சார், அந்த ரசாயன இதோட இது நல்லா ஈடுபாடு கொடுக்கும்.
1: ரசாயன உரங்கள் போட்டு நல்லா போஷகம் வளர்ந்து நல்ல மகசூல் கிடைக்கும் நிறைய விவசாயிகள் பார்த்து தான் போடுறாங்க.
0: அது தப்பான கருத்து ஓட்டம் சார். ஒரு மூட்டை கம்மியாக விளைஞ்சாலும் சரி நம்ம நல்ல முறையாக பாடுபட்டோம்னா அதை தாண்டி நெல் விளையும். இயற்கை விவசாயம் செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு நெல்லுது.
1: இப்போ ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ விதை தேவைப்படும்? 5050?
0: நாங்கள் 25 கிலோ வாங்கி வந்து விடுவோம் சார். 25 கிலோ விட்டோம்னா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 4 தப்படி அதிகமாக விட்டோம்னா மட்டை பெருக்கும், நாற்று ஈடுபாடு கொடுக்கும். இல்லைனாக்கா நம்ம நெரிசலாக விட்டோம்னா அப்படியே நம்ம உயரம் தான் வரும், மட்டை பெருக்காது. அப்படி தான்
1: இப்போ நீங்கள் 5050 தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் வந்து அதிக மகசூலும் கிடைக்கும், சாப்பாட்டுக்கும் நல்ல பழுதுக்கு தாங்கும், சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கும் நல்லது,
0: உடம்புக்கும் நல்லது.
1: அதனால வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நிறைய அரிசி வாங்கி நிறைய லாபம் பெறலாம்.
0: கஸ்டமர்லாம் கேட்குறாங்க சாப்பாடு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு சிப்பான் கொடுங்க. ஒருத்தவங்க வந்து 1 சிப்பான் தான் வாங்கினாங்க, நேற்றுக்கு வந்து 7 சிப்பான் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து அந்த அரிசி நல்லாயிருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு அந்த அரிசியிலே கொடுங்க அப்படிங்க.
1: இந்த விவசாயம் இல்லாமல் கால்நடைகளையும் வளர்க்குறீங்களா?
0: அந்த விவசாயத்துக்கு கால்நடை தானே நம்மளுக்கு உபயோகப்படுது.
1: சப்போர்ட்டாக தானே
0: அது இருந்தால் தானே நம்ம வந்து கோமியும் எடுத்துக்கிறோம், மாட்டு சாணம் எடுத்துக்கிறோம், எல்லாத்தையும் மாட்டாலேயே தயாரிச்சிக்கிறோம், எல்லாமும் அதில் நம்ம வந்து போடுது. அப்போ இந்த மாசில் விடுறோன்னா ஒரு களை எடுக்கிறோம், அந்த களைக்கு வந்து அந்த பாலை விற்று வந்து நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிறோம். நம்ம வந்து வெளியில் போய் கையில் காசு இல்லையே நம்ம வந்து அவர் கணவர் வரட்டும் அவர்கிட்ட வாங்கிப்போம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காது. வீட்டு குடும்பத்துக்கு இருந்தாலும் சரி ஒரு இடத்த போகணுன்னாலும் நம்ம மாடு வச்சுருந்தா அந்த மாட்டு பாலை வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மாடு

0: வச்சிருக்கிறதுனால தப்பு கிடையாது சார்.
1: இப்போ 5050 எப்படி இந்த நாற்றங்கள்லாம் எப்படி தயாரிக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்களேன். நிலத்தை எப்படி உழவு பண்ணுறது?
0: நாற்றங்களை வந்து ஃபஸ்ட்டு வச்சு உழவு ஓட்டிடுவோம் சார்.
1: என்ன உழவு?
0: டிராக்டர் வச்சு தான் ஓட்டுவோம்.
1: மாடு வச்சு ஓட்டுவாங்க? அதெல்லாம்
0: அதெல்லாம் இப்போ மாடு வச்சு ஓட்டுறதுலாம் இப்போ இல்லை. இதே 100 ஒருத்தவங்க தான் ஓட்டுறாங்க. இப்போ வந்து டிராக்டர் வச்சு தான் ஓட்ட முடியுது. அவங்கள வச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கட்டி வடி கட்டி அளந்த ஈரத்தில் ஓட்டி போட்டுருவோம். ஓட்டி போட்டு அப்புறம் திரும்பி வந்து அதில் தண்ணி பிடிச்சி கட்டி சுற்றி அணை கட்டி தண்ணி வெளியில் போகாத அந்த நாத்தாங்களுக்கு மட்டும் நிற்கிற மேலி கட்டிடுவோம். அப்புறம் ஏறு வச்சு நல்லா 2-3 ஓட்டி 4 தோண்டுக்கல் எடுத்து பரம்பளவை இழுத்து அதை வந்து சமப்படுத்தி நாற்று விடுவோம். நாற்று வந்து உண்ணுன்னா நல்லா நெல் ஊறணும். அந்த நெல் ஊறினா தான் அந்த முளைப்புத்தன்மை வரும்.
1: எங்கே போய் வாங்கி வருவாங்க நாற்று?
0: நாங்கள் வந்து நாற்று வாங்க மாட்டோம், நெல்ல தானே வாங்கி நாற்று விட்றோம். இந்த போல் விவசாய இது இருக்குது, அங்கே போய் நெல் வாங்கிட்டு வரோம். எப்பயுமே அங்கே தான் போய் வாங்கிட்டு வர்றது.
1: நாற்றங்கள் ஓட்டும் போது அதில் இயற்கை உரங்கள்?
0: ஆமாம், இயற்கை உரங்கள் வந்து நாற்றங்கள் ஓட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பிற்பாடு இந்த மாட்டு சாணம் மாட்டு கோமியும் ஏற்கந்தழை அது இதெல்லாம் சேர்த்து அதை வந்து நாங்கள் அதில் தெளித்து விட்டுருவோம். தெளித்து விட்டு நாங்கள் நம்ம நாற்று விட்டோம்னா நாற்று நல்லா போஸ்ட்டாக கிளம்பும்.
1: எத்தனை நாளுக்குள்ளே நாற்று வந்துடும்?
0: நாற்று வந்து 5-6 பச்சை கட்டுரும். மழை இல்லைன்னா 5-6 பச்சை கட்டும். மழை பெஞ்சோன்னா தண்ணி பிடிச்சி கட்டுவோமா, அதனால் 1-2 முன்ன பின்ன பச்சை கட்டும். நம்ம மழை பற்றி தான் நம்ம வந்து தண்ணி கட்டாத இருக்கிறதுனால தான் வந்து நாற்று டக்குன்னு பச்சை கட்டுறதும் 2 முன்ன பின்ன ஆகிறதும் இருக்கும்.
1: நாற்று வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நடுவுற முறையெல்லாம் இல்லை?
0: வெளியெல்லாம் வாங்கி வந்து நாங்கள் நடமாட்டோம்.
1: அந்த நீங்கள் பண்ணுறது அந்த பழங்கால முறை அப்படியே ஃபாலோ பண்ணி வரீங்க?
0: ஆமாம், நாங்கள் பழங்காலத்து மேலேயே நாங்களே நாற்று விட்டு நட்டால் தான் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும். நாங்கள் நாற்றுலாம் வெளியில் வாங்கினோம்னா அவங்க வந்து கணம் 4 நாற்று விட்டு 25 28 30 நாற்றை வந்து போய் சொல்லி 20 ஆகுது 22 ஆகுதுன்னு சொல்லி நாற்றை கொடுத்துருவாங்க. அதை நம்ம செலவு பண்ணி நட்டோம்னா அதுக்கு 20 பூ வந்துடும். அது இப்போ நம்மளுக்கு அது புரோசனம் இல்லை, நம்மளுக்கு ஈடுபாடு கிடைக்காது. அதனால் நம்ம கையாலேயே எல்லாம் தயாரித்து நம்ம அதை ஒரு நாற்று விட்டால் தான் நம்மளுக்கு அது பயன்பாட்டுக்கு வரும்.
1: நாற்று பிடுங்கிறது கையால் பிடுங்கிடுங்க?
0: கையாலே ஆள் வச்சு
1: பிடுங்கிடுங்க.
0: அது தட்டம்மான்னு சொல்லி பேசி அவங்க நாற்று அடிச்சு கொடுத்துருவாங்க. நாங்கள் நாற்றை கரையாத்தி வச்சுட்டு அப்படியே கொல்லியை நான் சமப்படுத்தி நாங்கள் ஆள் வச்சு நட்டுருவோம்.
1: நாற்று எடுத்துட்டீங்க, இப்போ நடணும். நடுறதுக்கு எப்படி நிலத்தை விடுவீங்க?
0: நடுறதுக்கும் அந்த ஏறு வச்சு தான் நல்லா 4 அண்டை எடுத்து சமமாக பிடிச்சி தண்ணியை கட்டுருவோம். அப்படி ஏறு வச்சு உழவு ஓட்டுவோம். உழவு ஓட்டி 4-5 அப்படியே தண்ணி பிடிச்சி கட்டி போட்டுருவோம். போட்டுட்டோம்னா அப்புறம் 5-6 சென்று அந்த திரும்பி வச்சு அந்த ஏற ஓட்டுவோம். 2 வச்சு ஏறு ஓட்டணும்னா நல்லா சேடையாயிடும். அப்புறம் ஏற எட்டை வர சொல்லிட்டு
1: அதுக்கு உரம் போடுறீங்களா?
0: அதுக்கு உரம் போட மாட்டோம், அதுக்கு இயற்கை விவசாயம்தான் போடுவோம். பரம்பளவு வச்சுருப்போம், கவுத்தை கட்டி அந்த பழவு மேலே மண்ணை இல்லி வச்சு கொல்லியை சமப்படுத்துவோம். சமப்படுத்தி அப்புறம்தான் நாங்கள் வந்து இந்த இயற்கை விவசாய இந்த இதை பற்றி தெளித்து விட்டுட்டு நாங்கள் வந்து நாற்றை களைச்சி வைப்போம். அப்புறம்தான் நடு நடுறவங்க வந்து நடுவாங்க.
1: ஆட்கள் வச்சு தான் நடுறீங்க?
0: ஆட்கள் வச்சு தான் நடுவோம். மிஷின் நடுவெல்லாம் கிடையாது.
1: பாரம்பரிய முறையே என்னவோ அதை பண்ணி வரீங்க?
0: பாரம்பரிய முறையே என்ன அப்படி தான் பண்ணுவோம். நாங்கள் நட்டை வந்து 17 கரெக்டாக மொதக்களை அரிச்சிடுவோம். மொதக்களை அரிச்சிட்டு அப்புறம்தான் நாங்கள் வந்து இந்த இயற்கை இதை போடுவோம். களை எடுத்துட்டு அதை போட்டாக்கா பயிருக்கு உறவு செய்யும். நல்லா கரகரகரன்னு நல்லா காம்ப்ளெக்ஸ் போட்ட மேலே அது வந்துடும். அது வந்துச்சுன்னா பார்க்குறவங்க என்னடா நட்டான் இப்படி ஊரிய போட்டானோ உரம் போட்டானோன்னு நினைப்பாங்க. ஆனால் நாங்கள் அதை
1: போடுறோம் நல்லா பச்சையா.
0: ஆமாம், நல்லா பசு பசேர்னு இருக்கும். அது பாட்டியே நல்லா தூர் பனைச்சி உக்காரம் அப்படியே தண்ணி பாசமும் வடிகட்டவும் பாசமுமா இருக்கணும்.
1: நெல்லுக்கு முக்கியம் தண்ணீர்.
0: ஆமாம், தண்ணி
1: என்ன நீர் மோட்டர் போட்டிங்களா? என்ன
0: இல்லை, தான் பாய்ச்சல் தான் பாயுது.
1: எங்கே எடுத்துக்கிறீங்க தண்ணி?
0: தண்ணி நெய்வேலி தண்ணி வருது வாய்க்கால்ல.
1: ஓஹோ,
0: அந்த மூட்டை கட்டி போட்டு மறிச்சு அதை தான் பாசுறோம்.
1: உங்க நிலத்து வரைக்கும் நெய்வேலி தண்ணி வருது?
0: நெய்வேலி தண்ணி வருது.
1: அந்த நெய்வேலி எடுக்கிற தண்ணி ஓடையா? அப்படியே ஓடையா வருது.
0: ஓடையா வருது.
1: அதை நீங்க விவசாயத்துக்கு பார்த்து வரீங்க?
0: விவசாயத்துக்கு பயன்படுத்தும். நாங்களும் இல்ல, நிறைய பேர் அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க.
1: அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்குதுல்ல?
0: ஆமாம், இப்போ இன்னைக்கு டீசல் விலைவாசி ஏறி போச்சு. நாங்கள் இன்ஜினியர் வாங்கி வச்சாலும் 1 தண்ணி பாசணும்னா 5 டீசல் ஆகும். விவசாயத்துக்கு அது கட்டுப்படி ஆகாது.
1: சரி, எந்த நேரமும் தண்ணி வருமா?
0: ஆ, தண்ணி எந்த நேரமும் வரும். எந்த நேரமும் வரும், நம்ம எந்த நேரம் வருதோ பார்த்து பாய்ச்சிக்க
1: வேண்டியதான். தண்ணி தட்டுப்படலாம் இல்லை? இப்போ
0: தண்ணி கட்டுப்படலாம் கிடையாது.
1: நீங்கள் இயற்கை உரம் பண்ணுறீங்க, இந்த இயற்கை உரத்துக்கும் ரசாயன உரம் என்ன வேறுபாடு? அதாவது மகசூல்லையும் சரி அந்த நெல்லை வாங்கி மக்கள் சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு

0: நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்.
1: அதுக்கு தான் நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோம். மருந்து அடித்து அதை கொண்டு கொடுத்தோம்னா ஏற்கனவே இருக்கிற காயலை விட இன்னும் அதிகமாக காயலாக வரும். இந்த இயற்கை விவசாயம்னா இப்போ எங்கிட்ட ஒருத்தவங்க அந்த அரிசி வாங்கி சாப்பிட்டு, சார் உங்கள் அரிசி வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு சுகர் சுத்தமாக இறங்கிச்சு சார், எனக்கு இன்னும் அந்த அரிசியில் கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போனா இந்த இயற்கை விவசாய அரிசி வந்து எந்த அளவுக்கு குறைக்குது பாருங்கள்.
0: நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு உங்கள் ஊர் உட்பட்ட பகுதி மக்களுக்கு எல்லாம் தெரியும்.
1: ஆ தெரியும், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கூட வேலை மைன்ஸில் வேலை பார்க்குறவங்க. இப்போ நாங்கள் வந்து ஆத்துக்குடியிருப்புக்கு வந்திருக்கோம், அங்கே இருக்கிறவங்க எல்லாமே அரிசி வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ அந்த அரிசி தான் வாங்கி சாப்பிட்றாங்க. நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, அரிசி நல்லாயிருக்கு, கடை அரிசி பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றாங்க.
0: இப்போ அறுவடைக்குள்ளே எத்தனை களை எடுத்துறீங்க?
1: அறுவடைக்கு ரெண்டு களை எடுப்போம் சார், அதுக்கு மேலே களை எடுக்க மாட்டோம். ரெண்டு களையும் நல்லா தரமாக எடுத்துடணும், நல்லா சேடும் சேகதியமாக எடுக்கணும்.
0: இப்போ நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க, களை அதிகமாக அண்டுமா?
1: பில்லு முளைக்கும் சார், பில்லு முளைச்சாதானே கொல்ல நல்லா இருக்கும். களை கொல்லி மருந்து அடிக்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் அடிக்க மாட்டோம் சார், ஆள் வச்சு தான் களை எடுப்போம்.
0: பூச்சி நோயெல்லாம் தாக்குதல் இருக்கா?
1: மாட்டு கோமியம் அந்த நொச்சி தழை நொணத்தழை இதெல்லாம் கோமியத்தை பிடிச்சி அதெல்லாம் தழையை இடித்து போட்டு ஊற வச்சு நாட்டு பூண்டு இதெல்லாம் நம்ம கரைசல் பண்ணி அடித்த பூச்சி இருக்காது.
0: என்ன பூச்சியெல்லாம் தாக்குது?
1: பட்டாம்பூச்சி வரும் சார், பச்சையாக ஒரு பூச்சி வரும். பட்டாம்பூச்சிங்கிறது வந்து நம்ம களை எடுத்தாலுமே அது வந்து பறக்கும், அது சட்டுன்னு வெளியே போகாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த நைட் நேரத்தில் விளக்கு வச்சு பிராந்தலில் கொளுத்தி வச்சு பாண்டில் தண்ணி வச்சு அதில் வச்சுருவோம். அதில் வச்சோம்னா அந்த பூச்சி பூரா அந்த இதில் ஊந்துடும். அதே போல் தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு வச்சோம்னா அந்த பூச்சி அருந்துடும், வராது. அப்புறம் வந்து அந்த குச்சி நட்டு தென்னைமட்டெல்லாம் அந்த குச்சி நடுவோம். அப்படியே ஒரு பத்து தப்படிக்கு ஒரு குச்சி நட்டோம்னா அந்த பூச்சிகள் எல்லாம் வந்து அந்த குருவிகள் உட்காரும், அதில் உட்காந்து அந்த பூச்சியை பொறிக்கிறோம், பூச்சி தன்மை குறைஞ்சிரும். அப்படி தான் செய்கிறது.
0: இப்போ நல்லா பயிர் வளர்ந்து போச்சு, உரம் தெளிக்கணும், அதுக்கெல்லாம் என்ன மாதிரி இந்த உரம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? இயற்கை இடுபொருட்கள்,
1: இயற்கை இடுபொருளில் தான் மாட்டு கோமியம் மீன் அம்மலம் இதெல்லாம் அடிக்குவோம் சார். அந்த மீன் அம்மலம் அடித்தோம்னா நெல் வந்து வெள்ளை பதிர் வாங்காது, நெல் நல்லா இருக்கும். அதுக்கு தான் மீன் அம்மலம் அடிக்கிறது. அது வந்து நம்ம ஊரிய உரம் கொடுத்த மேலி, அதுக்கு சப்போர்ட்டு டானிக்கு மேலி, அதை தான் அடிக்கிறது. பூ வர சமயத்தில் அதை அடிப்போம் நாங்கள்.
0: மீன் அமிலம் எப்படி வாங்கிட்டு வருவீங்களா? ஆமாம், நீங்கள் தயாரிக்கிறீங்களா?
1: இல்லை, தயாரிக்கிற இடத்த நாங்கள் வாங்குவோம், நாங்களும் தயாரிப்போம்.
0: அது எப்படி தயாரிக்கிறீங்க சொல்லுங்களா?
1: மீன் கழிவுகள் வாங்கி அதெல்லாம் பதப்படுத்தணும். அதனால் வந்து அதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு வெளியில் ஓடுறதுனால லேட்டாக வந்ததுனால நாங்கள் வெளியில் வாங்கிப்போம். தயாரிக்கிறவங்கக்கிட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம், வாங்கிட்டு வந்து அடிச்சிருவோம்.
0: எப்படி அடிப்பீங்க?
1: ஃப்ரேயரில் வந்து தண்ணி கலந்து அதில் அடிச்சிருவோம் நாங்கள்.
0: சில பேர் தண்ணியிலே பாய்ச்சிடுவாங்களா? அது மாதிரிலாம் பாய்ச்சி
1: அதை போலலாம் பேச மாட்டோம். டானிக்கு மேலே மேலே அடிச்சிருவோம். அடித்தோம்னா நெல்லை கருக்கருன்னு நெல் பூ வரும், அதில் பதரும் நிற்காது.
0: இப்போ நட்டு எத்தனை நாளுக்குள்ளே பூ வரும்?
1: நட்டு 60 நாள் 80 நாளில் பூ வரும் சார். 90 நாள் தானே நெல் விளையும், 50 நெல்லுங்கிறது வந்து பார்த்தாப்பில் விளைஞ்சிரும். அது வந்து அப்படியே டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சுக்கினே வரணும். 4 நாள் இடைவெளி போட்டாலுமே 50 நெல் டக்கு டக்குன்னு பார்த்தாப்பில் விளையும் நெல். மற்ற நெல் மெல்லி நாளாகாது, இது வந்து 4 கம்மி தான்.
0: உங்கள் நெல் உங்கள் சேதப்படுறது ஏதாவது இருக்கா? மயில் வருன்றாங்க, பன்றி வருதுன்றாங்க.
1: மயில் வருது சார்,
0: எலி தொல்லை.
1: மயில் வந்து பக்கத்தில் மைன்ஸு, மயில் வருது. மயில் வந்தால் நாங்கள் ஓட்டுவோம், அதை மயில் வந்து கொல்லக்கூடாது இல்லையா, பாவம் தானே,
0: தேசிய பறவை அது.
1: அதனால மயிலெல்லாம் நாங்கள் ஓட்டி தான் விடுவோமே தவிர அதை எதுவும் செய்யறது கிடையாது. எலி வெட்டுக்கு என்னன்னா பல்ப்பு கண்ணாடிலாம் இருக்கு, அதை வந்து பொடி பண்ணுறது. அதை பொடி பண்ணி மலாட்டை பயிரை வறுத்து அதை ஒரு தூளாக்கி இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து அதை வைக்கிறது. எடுக்க இலை வச்சு அதில் வச்சோம்னா அதை சாப்பிட்டுட்டு எலி அதோட அது வராது, திரும்பி செத்துடும். எலி பறியில் வந்து நாங்கள் வந்து கருவாட்டு தலை தேங்காய் பத்தை இதை போல் வச்சு எலி பிடிப்போம், அதுலேயும் விழுவோம் எலி. அப்படி தான் எலி பிடிக்கிறதெல்லாம்.
0: இந்த தொல்லைகளெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிறீங்க அப்பா?
1: ஆமாம், அப்பப்போ நாங்களாம் சரி பண்ணிக்கணும்.
0: ஏக்கருக்கு 550 எத்தனை மூட்டை கிடைக்குது மகசூல்?
1: ஏக்கருக்கு வந்து நார்மலான இது 35 மூட்டை. அதுக்கு மேலெல்லாம் விளையணுங்கிறதெல்லாம் வந்து மறுபடியும் நம்ம திறமை பொறுத்து இருக்குது. நார்மலா 35 மூட்டை ஏக்கருக்கு.
0: அறுவடை எப்படி பண்றீங்க? கை அறுவடையா இயந்திர அறுவடையா?
1: இயந்திர அறுவடை தான். கை அறுவடை எல்லாம் பண்ண முடியாது, அது பல்ல கையே. அதனால வந்து கை அறுவடை பண்ண முடியாது. ஆள்கள் நிறைய வேணும். இது ஏந்திரம்னா நம்ம வந்து காசை கொடுத்துருவோம் மணிக்கணக்கு. எங்களுக்கு வந்து 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடும். நாங்கள் வந்து அதை வந்து மணிக்கணக்கு பார்க்கறது கிடையாது. அப்படியே குத்தம் மதுப்பாக நாங்கள் காசு கொடுத்துருவோம், 3000 ரூபா 3500 ரூபாயா கொடுத்துருவோம். அதை வந்து ஆர்த்து

0: எங்களுக்காக அந்த மிஷின் தனியாக வருது, அதுக்காக நாங்கள் வந்து அதை காசு கொடுத்துருவோம், அதை பார்க்க மாட்டோம், அவங்களுக்கு கட்டணும் இல்லையா.
1: இயந்திர அறுவடையில் நெல் எதுவும் சேதம் எதுவும் ஏற்படாது?
0: அவ்வளோ சேதம் நெல் மிஷின் வந்தால் சேதம் ஏற்படாது. நம்ம வந்து நாலு மொழியும் அறுத்து சரி பண்ணி வச்சிடணும், அதுக்கு தகுந்த மாரி அவங்க வந்து மிஷின் வந்து சரியான முறையில் வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் அதில் நம்மளுக்கு நஷ்டம் கிடையாது, லாபம் தான் நம்மளுக்கு.
1: விற்பனை எப்படி பண்ணுறீங்க?
0: விற்பனை நாங்கள் வந்து அரிசியாக தான் சேல்ஸ் பண்ணுவோம், நெல் சேல்ஸ்
1: பண்ணுவோம். நெல் மூட்டையாக நெல் விற்கிறது இல்லை, வியாபாரிகிட்டயோ இல்லை அதெல்லாம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் போய் விற்கிறது இல்லை.
0: விற்கிறதே கிடையாது, நெல்லாவே விற்கிறது கிடையாது. அப்படியே அறுப்போம், கொட்டி களத்தில் போட்டு காயப்படுவோம், பச்சை நெல்லை காயப்பட்டு மிஷினில் போட்டு வந்துடுவோம். அவங்க வந்து அவிச்சு அரைக்கிற அன்றைக்கி ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் போய் கிட்ட நின்று அரைச்சி சிப்பம் போட்டுருவோம். அந்த அரிசி எடுத்தாந்து தான் நாங்கள் தேவைப்பட்டவங்களுக்கு கொடுப்போம். 25 கிலோ போடுவோம். எங்க வீட்டுக்கு வரைக்கும் 50 கிலோ போட்டு எடுத்து போனோம்.
1: சிப்பம் போட்டீங்க, அதை எப்படி விற்பனை பண்றீங்க?
0: ஏற்கனவே வாங்கினாங்க பாருங்க, கஸ்டமர் மெலி அவங்கலாம் வந்து ஃபோன் நம்பர் வச்சிருப்பாங்க. இவரு இது போல அரைச்சிட்டேன்னு சொன்னாலே ஃபோன் பண்ணி எடுத்துருவா, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. வீட்டுக்கும் வந்து எடுத்துட்டு போவாங்க. இப்படிதான் கொடுக்கறது.
1: எவ்வளவு ஒரு சிப்பம்?
0: ஒரு சிப்பம் 2000 கொடுப்பாரு. அப்புறம் அதுல வந்து சில பேர் சரியா 2000 கொடுக்க மாட்டாங்க, எனக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்படின்னுவாங்க. சரி 200 சரி குறைச்சிக்கிங்க அப்படின்ட்டு குறைச்சி கொடுத்துருவாரு.
1: இப்போ நீங்கள் நெல் பயிரிட்டுல செலவு போக உங்களுக்கு லாபம் கிடைக்குதா?
0: லாபம் தான் சார், நஷ்டம் கிடையாது.
1: நஷ்டம் இல்லை,
0: அதை முறையாக பயிரிட்டால் லாபம் தான், நஷ்டமே கிடையாது. நம்ம நடுவு நட்டுட்டு வீட்டில் எங்கேயோ சுத்தம்னா எப்படி அப்புறம் லாபம் வரும், நஷ்டம் தான் வரும்.
1: சரிம்மா, 550 நெல் ரகத்தை பற்றியும் நிறைய தொழில்நுட்பங்களை பற்றி நிறைய சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பில் கடலூர் மாவட்டம் வீணங்கேணி உழவர் எஸ் செல்வி அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோதிஜியின் தீர்மானம்.
4: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
3: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் முந்திரியில் டைபேக் நோய் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். தரிசு நிலத்தின் தங்கம் என்று அழைக்கப்படும் முந்திரி உலகளவில் இந்தியா, பிரேசில், வியட்நாம், இந்தோனேஷியா, இலங்கை போன்ற 25-க்கும் மேற்பட்ட நாடுகளில் சாகுபடி செய்யப்படுகிறது. முந்திரி ஒரு பல்லாண்டு மரமாகும். இது கிழக்கு பிரேசிலை பூர்வீகமாக கொண்டது. 16ஆம் நூற்றாண்டில் போர்த்துகீசிய பயணிகளால் முதன்முதலாக கோவாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது நாட்டின் மிக முக்கியமான தோட்டக்கலை பயிர்களில் ஒன்றாகும். இது இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வேளாண் மற்றும் தோட்டக்கலை விளைபொருட்களின் முக்கிய இடம் வகிக்கிறது. மேற்கு கடற்கரையில் மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா மற்றும் கேரளாவிலும், கிழக்கு கடற்கரையில் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், ஒடிசா மற்றும் மேற்கு வங்காளத்திலும் பரவலாக சாகுபடி செய்யப்படுகிறது. இந்தியாவில் மொத்தம் 0.7 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பில் முந்திரி சாகுபடி செய்யப்படுகிறது. ஆண்டுதோறும் 0.8 மில்லியன் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. பல்வேறு காரணிகளினால் இந்தியாவில் முந்திரி ஏற்றுமதி

0: 80,366 மில்லியன் டன்னிலிருந்து 76,824 மில்லியன் டன்னாக குறைந்துள்ளது. உலக அளவில் 300 மேற்பட்ட பூச்சிகள் மற்றும் நோய்களால் இதன் உற்பத்தி பாதிக்கப்படுவதாக அறியப்படுகிறது. நாட்டில் பல்வேறு முந்திரி வளரும் பகுதிகளில் பூச்சிகள் மற்றும் நோய்களினால் ஆண்டு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 50% இழப்பு ஏற்படுகிறது. முந்திரி மரம் பல்வேறு நோய்க்கிருமிகளால் பாதிக்கப்பட்டு பல நோய்களுக்கு உள்ளாவதாக அறியப்படுகிறது. அவற்றில் பூங்கொத்து கருகள், சாம்பல் நோய், இலைப்புள்ளி, நாற்றழுகள், கருப்பு பூஞ்சை, கோண இலைப்புள்ளி, இலை மற்றும் பருப்பு கருகள், நாற்று டைபேக் மற்றும் டைபேக் ஆகியவை அடங்கும். இவற்றில் டைபேக் நோயானது பூஞ்சைகளினால் ஏற்படக்கூடியது. இப்பூஞ்சை வெப்பமண்டல மற்றும் துணை வெப்ப மண்டலங்களில் பரவலாக காணப்படுகிறது. மேலும் பரந்த அளவிலான தாவர வகைகளை தாக்கும் தன்மை கொண்டது. இந்த நோய்க்கிருமி முந்திரியின் பாகங்களில் டைபேக் நோயை ஏற்படுத்துகிறது. இது பொருளாதார ரீதியில் முக்கியமான நோயாக கருதப்படுகிறது. இந்நோய் முந்திரியில் குறிப்பிடத்தக்க விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகிறது. கடலூர் மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள முந்திரி விளையும் இடங்களில் இந்நோயின் பாதிப்புகள் அதிகமாக தென்படுகிறது. இந்நோயால் பாதிக்கப்பட்ட தாவரங்களில் விளைச்சல் இழப்பு அதிகமாக ஏற்படுகிறது. ஆரம்பத்தில் பொதுவாக இதன் தாக்கம் இலைகளின் நுனிப்பகுதியில் தொடங்கி படிப்படியாக கிளைகளை தாக்கும். பின்னர் துளிரிலைகள் மற்றும் கிளைகளின் நுனியிலிருந்து கீழ்நோக்கி வாடி காய்ந்துவிடும். பட்டை பிளந்து உரித்து விடுவதுடன் இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி உதிர்ந்துவிடும். இந்நோயினால் பாதிக்கப்பட்ட முந்திரியில் விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட கிளைகளை நோய் தொற்று ஏற்பட்ட இடத்திலிருந்து கீழே நன்கு கத்தரித்து அழித்துவிட வேண்டும். போர்டியாக்ஸ் பசை பயன்படுத்துவதன் மூலம் வெட்டப்பட்ட மேற்பரப்புகளை பாதுகாக்கலாம். நோய் கடுமையாக இருந்தால் போர்டோ கலவையை 1% தெளிப்பது நல்லது. இருமுறை தெளிக்கலாம். முதல் முறையாக மே ஜூன் மாதங்களிலும், இரண்டாவது முறையாக அக்டோபர் மாதத்திலும் மருந்து தெளிப்பு செய்யப்பட வேண்டும். இவ்வாறு முந்திரியில் டைபேக் நோய் குறித்து தற்பொழுது பண்ணைச் செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
3: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:00. திரை இசை.

0: புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், N5 முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி 605005. தொலைபேசி எண் 0413-2200-115, 88-700-7322. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நேரம் 8:11:14. திரையிசையில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் இது பொன்மன செல்வன்.
1: எட்டத்தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்.

பாடல் ஒலித்தது கும்பகர தங்கையா திரைப்படத்திலிருந்து. ஒலித்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி. நேரம் 8:21. இனிவரும் பாடல் என்னுயிர் தோழன் திரைப்படத்திலிருந்து, எம் வாசுதேவன் மற்றும் சித்ரா பாடிய பாடல்.

கேட்டரசித்த அந்த பாடல் பாட்டுக்கு நான் அடிமை திரைப்படத்திலிருந்து. ஒழிக்கவிருக்கும் பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா பாடியது. பாடலின் படம் ஒருவர் வாழும் ஆலயம்.

உழைத்த பாடல் பொங்கி வரும் காவேரி திரைப்படத்திற்காக அருண்மொழி மற்றும் சித்ரா பாடியது. திரையிசையில் இனி இளையராஜாவின் இசையில் ஒலிக்கும் இந்த பாடல் சேவகன்.

நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் இளையராஜாவின் இசையில் தங்கமான ராசா திரைப்படத்திலிருந்து. இனிவரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சைலஜா பாடியது. பாடலின் படம் ஒரு விட்டு ஒரு வந்து.

0: நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் ஒலிக்கிறது. எங்க ஒரு காவக்காரன் திரைப்படத்திலிருந்து.
1: ஓம் பே

0: நாம் கேட்டரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். ரயில்வே திட்டங்களுக்கான மத்திய அமைச்சரவையின் முடிவு விரைவான பயணிகள் போக்குவரத்து மற்றும் சரக்கு போக்குவரத்தின் கூடுதல் திறன் ஆகியவற்றை உறுதி செய்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக ஊடக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 ரயில்வே திட்டங்கள் தென்னிந்தியாவின் சிறந்த ரயில் இணைப்பை மேம்படுத்துவதோடு லட்சக்கணக்கான மக்களுக்கு பயனுள்ளதாக அமைகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று புதுடெல்லியில் தாய்லாந்தின் துணை பிரதமரும் வர்த்தக அமைச்சருமான திரு சுபாஜி சுதும்பனை சந்தித்து பேசினார். சந்திப்பின் போது இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேம்படுத்துவது குறித்தும் வணிக வாய்ப்புகளை விரிவுபடுத்துவது குறித்தும் இருவரும் விரிவாக ஆலோசித்தனர். இலங்கைக்கு 3 நாள் பயணமாக சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமாரா திசநாயகாவை இன்று கொழும்புவில் சந்தித்து பேசினார். அப்போது கலாச்சார அடிப்படையில் நெருங்கிய அண்டை நாடுகளாகவும் கடல்சார் பங்காளிகளாகவும் உள்ள இந்தியாவும் இலங்கையும் இரு நாடுகளின் வளர்ச்சிக்காகவும் ஒருங்கிணைந்து செயல்படுவதை இரு தலைவர்களும் மீண்டும் உறுதிப்படுத்தினர். தேசிய நுகர்வோர் உதவி மையம் 166,000 மேற்பட்ட நுகர்வோர் குறைகளுக்கு தீர்வு கண்டு 105 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகையை திரும்பப்பெற வழிவகை செய்துள்ளது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 25 முதல் இந்த ஆண்டு ஜூலை 31 வரையிலான காலகட்டத்தில் 35 துறைகளைச் சேர்ந்த நுகர்வோர் குறைகளுக்கு வழக்கு தொடுக்காமலேயே தீர்வு காணப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக பிரிக்ஸ் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் இறுதிக் கூட்டம் இன்று மும்பையில் தொடங்கியது. நாளை வரை நடைபெறும் கூட்டத்தில் இந்த ஆண்டின் கருப்பொருளான மீள்திறன், புதுமை, ஒத்துழைப்பு மற்றும் நிலைத்தன்மைக்காக கட்டமைத்தல் என்ற தலைப்பில் விவாதங்கள் நடைபெறுகின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலுக்கான திமுக வேட்பாளராக திரு சேது என்கிற சேது செல்வம் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதுகுறித்த அறிவிப்பை புதுச்சேரி மாநில திமுக வெளியிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்ற உலக வில்வித்தை பாரா தொடரில் 3ம் கட்ட போட்டிகளின் இறுதி நாளான இன்று இந்தியா 2 தங்கம் 4 வெண்கலப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவுபெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெய்லி ஏஞ்சல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்கிறேன்.

முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹிட்ஸில் நம்மை இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சங்கீத வானிலை. ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து உமாரமணன் பாடிய பாடல். ஒலிக்கும் நேரம் 9:41.

நாம் கேட்டரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சங்கீத வானிலை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:13. தேன்மழை. தொடக்கமாக நேற்று இன்று நாளை திரைப்படத்திற்காக எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியது.

புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் விடுத்துள்ள அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம் புதுச்சேரி மாநிலத்தில் SC/ST வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இலவசமாக தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து போன்ற இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. இவ்வகுப்பில் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இலவசமாக வழங்கப்படும். இந்த இலவச பயிற்சி வகுப்பில் சேர்ந்து பயில விருப்பமுள்ள மாணவர்கள் இம்மையத்தை நேரில் அணுகி தங்களது பெயர்களை முன்பதிவு செய்து கொள்ளவும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முகவரி: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி இனத்தவர்களுக்கான தேசிய வாழ்வாதார சேவை மையம், N5 முதல் தளம், 3வது குறுக்கு தெரு, நடேசன் நகர், புதுச்சேரி. 6050005. தொலைபேசி எண் 04132200115. 88700736222. இந்த செய்தியை புதுச்சேரி துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். நேரம் 10:13. 1-1.5 கிலோ ஹெட்ஸில் இது தேன்மழை.

நேரம் 10:32. தேன்மழையில் ஜி ராமநாதன் இசையில் ஜே பி சந்திரபாபு பாடிய பாடல் இது, மணமகன் தேவை.

10:43 முதன்மை அலைவரிசை 1-1.5 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. இனி கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்கும் இந்த பாடல் காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியில் பிபி சீனிவாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் இது, போலீஸ்காரன் மகள்.

ஒழித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேன்மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிப்பி காளான் வளர்க்கும் முறை குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுகம் தரும் சுத்தம், வழங்குபவர் கே ஆர் சிவலிங்கம் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. நுகர்வோரின் வெற்றி கதைகள் குறித்து புதுச்சேரி இந்திய நுகர்வோர் நலக்குழுவின் தலைவர் வி பி ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஆயுஷ் இயக்குநரகத்தின் இயக்குநர் மருத்துவர் இந்திரா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 8:45 தகவல் தளம், 8:30 கணபதி உலா, பக்தர்கள் போற்றும் பட்டி விநாயகர், பேரூர் அருள்மிகு பட்டி விநாயகர் திருக்கோவில் சித்திரம். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை, நிகழ்ச்சியில் யு பி ராஜு மற்றும் யு நாகமணி ஆகியோர் வாசித்துள்ள மேண்டலின் இசை கேட்கலாம். மடிப்பாக்கம் பி சுரேஷ் அவர்கள் மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் அவர்கள் கடம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தற்கொலை எண்ணம் தவிர்ப்போம், நெறிப்படுத்துகிறார் சரவணன் அவர்கள். 12:00 வளமான பாரதம், நிகழ்ச்சியில் பிரதான் மந்திரி மத்ய சம்பதா யோஜனா, பாரத பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டம் குறித்த சித்திரத்தின் 2 பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, நிகழ்ச்சியில் மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். பனிரெண்டு 50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், நிகழ்ச்சியில் ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்கள் வாசித்துள்ள ஜலதரங்கம் இசை கேட்கலாம். 4:00 ருத்ரா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை கங்கையமரன், இயக்கம் சசிமோகன். மாலை 5:00 பொன்மாலை பொழுது, உள்ளம் என்ற தலைப்பில் திரை இசை பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி

0: மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணி முதல் 6:10 வரையிலும், 7 மணி முதல் 7:15 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் நாற்று உற்பத்தி தொழில் குறித்து நேர்முகம் பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் எல் நரேந்திரன் அவர்கள். தொடர்ந்து குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் ஒருங்கிணைந்த மீன்வள பண்ணை குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வேளாண் அறிவியல் நிலைய மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் தாவூத் இப்ராஹிம் அவர்களின் உரை ஆகியவை இடம்பெறும். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:02 முதல் 8:58 வரையிலும், 9:30 முதல் 11:05 வரையிலும், பின்பு 11:10 முதல் 11:45 வரையிலும் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 2026 கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையே நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தின் நேரடி வர்ணனையை ஆட்ட நேர இறுதி வரை ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். கிரிக்கெட் வர்ணனை அஞ்சலாகும் நேரங்களில் இரவு 11:10 வரை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் திரை இசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 11:45 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி, இரவு 8 மணி 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. The Union Cabinet, chaired by Prime Minister Narendra Modi, has approved 8 railway multi-tracking projects worth over 20,800 crore rupees across 9 states. The projects will cover around 1,196 kilometers and are expected to improve rail connectivity, ease congestion on existing routes and facilitate faster movement of passengers and freight. They are targeted for completion by 2029-30. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav gave details of the decisions taken by the Union Cabinet during a meeting briefing in New Delhi today. Mr. Vaishnav said the Cabinet has approved 5 multi-tracking projects covering 17 districts across Tamil Nadu, Andhra Pradesh, Karnataka and Telangana. These projects will add about 540 kilometres to the existing Indian Railways network. The total estimated cost of these 5 projects is more than 10,021 crore rupees. Mr. Vaishnav said the government has also approved 3 multi-tracking railway projects at a total estimated cost of more than 10,700 crore rupees. These projects will cover 14 districts across West Bengal, Jharkhand, Odisha, Madhya Pradesh and Chhattisgarh and will add about 656 kilometers to the existing railway network. In reply to a question on the Mumbai-Ahmedabad bullet train project, the Information and Broadcasting Minister informed that the bullet train service will commence next year.
2: Bullet train ka inauguration 2027 mein fix hai.
3: The inauguration of the bullet train is scheduled for 2027, with construction work progressing at a very rapid pace. Initially, the plan was to open a 50-kilometer section between Surat and Bilimura. However, this has now been extended to a 100-kilometer section from Surat to Vapi. At the same time, work on the bullet train itself is also progressing rapidly. The first coach for testing was completed and made ready last week, and the train is expected to be brought onto the tracks for testing by May or June next year.
2: अगले साल मई जून तक ट्रेन पटरी पे आ जाएगी टेस्टिंग के लिए.
1: Prime Minister Narendra Modi in a social media post highlighted that the 5 railway projects will foster better rail connectivity in South India and also benefit lakhs of people. New Delhi and Colombo today exchanged memoranda of understanding MOU on upgradation of L-70 guns for the Sri Lankan Air Force and cooperation between National Cadet Corps and National Defence Colleges of both the countries. The upgradation of these air defence guns will strengthen the air defence architecture of critical assets in Sri Lanka. The MOU on academic cooperation will facilitate knowledge sharing to further strengthen the academic bonds between them and formalize the NCC Youth Exchange Program between India and Sri Lanka. The pacts were signed in the presence of Defence Minister.